விஸ்வபுக் விபு சத்கர்த்தா சத்கிருத சாதுர்ஜன்முர் நாராயணோ நர அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருச்சுசி சித்தார்த்த சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதன வ்ருஷாஹி வ்ருஷபோ விஷ்ணுர் வ்ருஷபர்வா வ்ருஷோதர வர்தனோ வர்தமானஸ்ச விவிக்த ஸ்ருதி சாதன.

நேரம் 5:51:15. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் நிறைவாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து நாராயண ஹரி என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை. நேரம் 6:01. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து 101.6 கும்பகோணம் எஃப்எம்மிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்லையும் நம்ம அருள்மணி மாலை நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் முதலில் ஒழிக்க வரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இது. உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை டி.பி. ராமச்சந்திரன்.

நேரம் 6:05. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது. கீதா பிரியனின் வரிகளுக்கு இசை எல். கிருஷ்ணன்.

நேரம் 6:09. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல். இது பாடலுக்கு வரிகள் 7 மணி.

0: அமைதியோடு உறவாடிக் கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:12. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ் ஜானகி பாடியது, கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேரம் 6:18. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் பி சுசீலா பாடியது, கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: நேரம் 6:23. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் டாக்டர் சிறுகாழி சிவசிதம்பரம் பாடியது.
2: நம சிவா

நேரம் 6:27. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் இது.

நேரம் 6:35. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஜெய விஜயா பாடியிருந்த ஐயப்பன் பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது.

0: நேரம் 6:42. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா முகமது மியான் அவர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரபாகரன் அவரும் வந்து சிறப்பானதாகவும் மகிழ்வானதாகவும் அமைய நமது நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முருகன் பெருமாள் அவங்களும் வந்து இதே தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை பழையவனாரப்பட்டி சோமசுந்தர பிரபு அவர்கள் வந்து மேலவனுக்கு மூத்தவனே அந்த பாடல் வந்து ரொம்பவே அருமை, நிகழ்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனி காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா அவங்களும் வந்து வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆன்மீக சிந்தனைகளுடன் இறை பெருமையை போற்றும் இன்னிசை பக்தி பாடல்களை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூலை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நம்ம அதாவது சகோதரி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் மீடியவன் கணேசன் அவர்களும் மயிலை பட்டாபி அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்களோடு கண்ணன் சங்கரி ரவிமாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் மற்றும் ஜனனி எல்லாம் சேர்ந்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து ஆறுமுகனின் அண்ணன் கணபதியின் பாடல் வந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம கமலாவர்தன் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களும் வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சி அருமை, எல்லா தெய்வங்களும் அருளும் வந்து காலையிலே வந்து கிட்டியது பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா நகர் மூர்த்தி அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வத வர்த்தினி இவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூரில் இருந்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து பாடல்கள் கேட்டு பக்தி பரவசத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ராஜமாணிக்கம் அவங்களும் ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சர்வராஜன் பேட்டியிலேருந்து தீனா ரமேஷ் அவங்களும் வந்து கோகுலத்தில் பசுகள் எல்லாம் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம் சாந்தி ரமேஷ் அவங்களும் அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவங்களும் மணலி பெரேச கடை ஜெயக்குமார் மேலப்பிடதையாளன் என்எம்பி நச்சுப்பிள்ளை சரவணன் ராமலிங்கம் மற்றும் தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அவர்கள் அடுத்து வந்து ஞானம்பிகா ரஞ்சன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம வாழ்த்துக்களை வந்து படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்ப நம்ம கேட்க போறது காலை 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை

0: ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தடமாறி சென்ற திசை மாறிய இளைஞர் தலைமுறையினரை தண்டிக்காமல் நாட்டு நலன் மற்றும் தேசிய கட்டமைப்பு உணர்வுடன் அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை குறிப்பிட்டு பிரதமர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நிலவும் கோபமும் ஏமாற்றமும் இயல்பானதே என்றாலும் இளமை பருவம் என்பது கற்றுக்கொள்வதற்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான காலம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களை நீதிமன்ற வழக்குகளுக்கு இழுப்பதோ அல்லது சமூக ரீதியாக துன்புறுத்துவதோ தீர்வாகாது என்றும் சமூகம் அவர்களை அரவணைத்து சரியான பாதையை காட்ட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 36,441 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டு மிக முக்கியம் என்று கூறினார். ஒவ்வொரு திறமையான இளைஞரும் விளையாட்டில் சாதிக்க இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றும், அடிமட்ட அளவில் தொடங்கி ஒலிம்பிக் வரை வீரர்கள் பயிற்சி பெற நாடு முழுவதும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு பாடத்தை ரத்து செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படும் என்றும், எந்தெந்த பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லை என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மதிய உணவில் அசைவம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவெடுத்து அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கு தரமான சீருடைகள் வழங்கப்படும் என்றும், இதுகுறித்த அறிவிப்புகள் வரும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை சாக்கடை கால்வாய்களில் சட்டவிரோதமாக வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் தடையை மீறி அந்த சாய ஆலை மீண்டும் சட்டவிரோதமாக இயங்குவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமைச்சர் அங்கு நேற்று நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் வருவதை அறிந்ததும் சாய ஆலைக்குள் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அதனைத் தொடர்ந்து ஆலையின் உள்ளே பார்வையிட்ட அமைச்சர் சட்டவிரோதமாக சாயப்பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் கண்டறிந்து உறுதி செய்தார். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தடையை மீறி சட்டவிரோதமாக செயல்படும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் மாநிலத்தில் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களில் 95% பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு ஞானச்சந்திரன் கூறினார்.
1: மை பாரத் மத்திய அரசினுடைய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற அமைப்பானது நாடு தழுவிய முகாம் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை

0: இந்தியாவில் இருக்கிற 15 வயது முதல் 29 வயது வரை இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் பதிவு செய்வதற்கான முகாமானது அனைத்து நிறுவனங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. நஷா முக்து பாரத் யுவா கனெக்ட் புரோகிராம்ல வைத்து மை பாரத் ரிஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் என்பது நடத்தப்பட்டது. இந்த நஷா முக்து யுவா பர் விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி என்பது இளைஞர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய பாரத பிரதமரின் கனவான மலர்ந்த இந்தியாவை அடைவதற்கு போதையில்லா இளைய தலைமுறையை உருவாக்குவதற்கு மை பாரத்தின் சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணித்தின் சார்பாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
1: தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள ஏனைய மாவட்டங்கள் வடகடலோர தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் மலேரியாவால் 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்புத்துறையில் கணினி மேலாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மின் ஒப்பந்த புள்ளி தொடர்புடைய பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அலுவலர்களுக்கான பயிற்சியை நேற்று ஆணையர் திரு சமீரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனான 28 வயது திரு நீரஜ் சோப்ரா தனது 2வது முயற்சியில் 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் தனது 6வது மற்றும் இறுதி முயற்சியில் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்தார். மகளிர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தே ஆடவர் பிரிவில் அர்ஷ் சிங் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடைப்பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம் 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கட்டமைப்புகளான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், இந்த இயக்கத்தை குறித்த தகவல்களும், உலக

தாய்ப்பால் வாரம். இந்த வாரத்தை குறித்த தகவல்களும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து வந்து நம்ம 8 மணி வரைக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து கேட்போம். அதை தொடர்ந்து 8-லிருந்து 9 மணி வரை உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்தமான பேனல்கள் உங்களது பேர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. இன்று காலை 9-லிருந்து 10 மணி வரை கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சி, 10-லிருந்து 11 மணி வரை கதையும் கானமும் நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து 11-லிருந்து 12 மணி வரை என்றும் இனியவை. இதில் வந்து 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அதைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை ரெட்ரோ நேரம், 1980 மற்றும் 90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்று 1 மணியிலிருந்து 1:45 வரை பாடல் உங்கள் சாய்ஸ். தொடர்ந்து 1:55-2 மணி வரை நிகழ்ச்சி குறிப்புகள், 2:00-2:55 வரை எங்கள் ஸ்டைல், 2:55-3 மணி வரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று உடான் திட்டம் குறித்த தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 3:00-4:00 வரை தங்கப்பதக்கம் இந்த திரைப்படத்தோட ஒளி சித்திரம் வந்து நம்ம கேட்க இருக்கோம். தொடர்ந்து 4:00-5:00 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியும், 5:00-6:00 வரை பூந்தென்றல் நிகழ்ச்சியும் வந்து கேட்போம். 6:00-6:30 வரை பக்தி மாலை திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களோட தொகுப்பு. 6:40-7:00 வரை என் விருப்பம் இந்த நிகழ்ச்சியும், 7:00-7:15 வரை திரைகானமும். தொடர்ந்து 7:30 வரை வந்து திரைகானம் கேட்டுட்டு அதை தொடர்ந்து நம்ம 7:30-7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் வி சரவணன் அவர்கள். தொடர்ந்து 7:35-7:55 வரை பாட்டும் பயணமும், 7:55-8:00 வரை என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று 8:00-9:00 வரை எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள், உடன் உரையாடுபவர் செங்கமலம், தொகுப்பு ஜெயலக்ஷ்மி. அடுத்து இன்று 9:00-9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15-10:00 வரை எண்ணினிய பொன்னிலாவே, 10:00-11:00 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. தொடர்ந்து 11:00-12:00 வரை மனசு மயங்கும் மனதிற்கு இதமான பாடல்கள், இதெல்லாமே வந்து உங்களுக்காக ஒளிவரா வர காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, அதைத் தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 லேயும்.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
0: வணக்கம் தமிழ்நாடு.
3: நேரம் 7:01. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே மரியம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் பிறந்தாச்சு, புது மாதம். ஸோ புது விதமான நம்ம நிகழ்ச்சிகள் அப்படின்னு நான் சொல்கிறத விட நம்ம பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்பவே அட்டகாசமாக வந்து உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நம்மளுடைய நேர்கள் எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எதிர்காலத்தில் வந்து என்ன நேருமோ அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்துட்டு இருப்போம். நாங்களே நம்ம இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து முயற்சி பண்ணிட்டு முயன்று செய்பவங்க தான் வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரிகளோடு இன்று நம்ம நிகழ்ச்சியை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து 1980களில் வெளிவந்த பாடல்கள்லாம் வந்து கேட்க போகிறோம் இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உதய கீதம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்க எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினோரோடு பாடிய பாடல் இது. முத்துலிங்கத்தின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: ஆகஸ்ட் 1, 1920 அன்று ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்தியால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் முக்கிய காரணங்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ரௌலட் சட்டம், கிளாவத் இயக்கம். இதன் முக்கிய நிகழ்வுகளாக அரசு பதவிகள் மற்றும் பட்டங்களை துரத்தல், அரசு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் நீதிமன்றங்களை புறக்கணித்தல், வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்து சுதேசி பொருட்களை பயன்படுத்துதல் ஆகியவை இதன் முக்கிய நிகழ்வுகளாகும். பிப்ரவரி 1922 சௌரி சௌரா சம்பவத்திற்கு பிறகு இந்த கொள்கை விளக்கிக் கொள்ளப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்பது மகாத்மா காந்தியின் தலைமையில் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் நடைபெற்ற முதல் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாகும். 1920 தொடங்கி 22 வரை நீடித்தது. பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறை சட்டங்கள் மற்றும் அநீதிகளுக்கு எதிராக அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் ஆகிய வழிகளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களாக ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நீதி பெறுதல், ரௌலட் சட்டத்தை எதிர்த்தல் மற்றும் தன்னாட்சி சுயராஜ்யம் கோருதல் ஆகியவையாகும். 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சௌரி சௌரா என்னும் இடத்தில் வன்முறை வெடித்தது. இந்த நிகழ்வினால் மிகுந்த வருத்தமடைந்து ஒத்துழையாமை இயக்கத்தை உடனடியாக திரும்ப பெறுவதாக அறிவித்தார். 1920 ஆகஸ்ட் 1 ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள்.
1: ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜி ராதா. நேரம் சரியா 7:09. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேள்வி அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியுது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் வந்து நம்ம சென்னையில் வந்து துவங்கப்பட இருக்கான். ஸோ அது வந்து எந்த இடத்துல துவங்க போகிறாங்க, அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்களும் வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே நீங்கள் உங்களுடைய பதில்களை வந்து எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில், வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா, தென்றலே என்னை தொடு திரைப்படத்திற்காக.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான் டான்
2: 102.3
3: பாட்டுக்கு
4: இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப் பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்கு ஆசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப் பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் தேசிய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர போகபுரத்தில் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு

0: அடிக்கல் நாட்டியும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். ஆந்திர பிரதேச பயணத்தை நிறைவு செய்து கொள்ளும் பிரதமர் கர்நாடக மாநிலம் மைசூருவுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்தா கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்கவுள்ளார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெறிமுறை சார்பு மற்றும் பொது அமைதியை பேணுவதில் நிறுவனத்தின் பங்கு போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்படவுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்படி மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய குழு அடுத்த வாரம் இந்தியா வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இக்குழுவினர் நாடாளுமன்ற குழு முன்பாகவும் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவு முகநூலில் சுருக்கி வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர் அதிகாரியை உடனடியாக அழைத்து விளக்கம் கேட்டிருந்தது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கூறி மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருந்தாலும் மத்திய அரசு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இந்தியாவின் ஆழ்ந்த கவலைகளையும் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த ஈரானின் நிலைப்பாடு தனக்கு விளக்கப்பட்டதாகவும் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கும் ராஜதந்திர வழிமுறைகளுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தானின் ஆளுமைக்கும் அதன் அடக்கு முறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைதியான முறையில் போராடும் பொதுமக்களுக்கு எதிராக அந்நாட்டு நிர்வாகம் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோர தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக 40-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் சட்டவிரோத கொலைகள் குறித்து சர்வதேச அமைப்புகள் மூலம் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும் உறுதியேற்றுள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ஆண்டி பர்ன்ஹாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் உரையாடிய போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற இருவரும் உறுதியேற்றுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான வர்த்தக உடன்படிக்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பேட்டரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரு டொனால்டு டிரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை யுக்ரைன் சொந்தமாக தயாரிக்க அனுமதிக்கப்படுமா

0: என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலேயே தனது கவனம் உள்ளது என்றும் மீண்டும் குறிப்பிட்ட திரு டிரம்ப் அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான இலக்கு என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குமாறு யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய சோதனை முறை திட்டத்தில் அதிகபட்ச பிணையத் தொகை $15,000 இருந்தது. அதிகாரிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச தொகையாக $5,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய இறுதி விதிமுறையின்படி அதிகபட்ச தொகை $20,000 உயர்த்தப்பட்டுள்ளதுடன் $5,000 என்ற குறைந்தபட்ச தொகை நீக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்து பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமைகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இந்த உலகில் ஒரு குழந்தை முதன்முதலாக கேட்கும் இசை தாயின் இதயத் துடிப்பு, முதன்முதலாக உணரும் அன்பு தாயின் அரவணைப்பு, குழந்தை முதன்முதலாக பெறும் உணவு தாய்ப்பால். ஒவ்வொரு துளி தாய்ப்பாலும் குழந்தையின் ஆரோக்கியமான வாழ்க்கையின் முதல் அத்தியாயம். குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே. குழந்தையின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய முதலீடு. தாய்ப்பால் குழந்தையின் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, தாயின் நலனையும் பாதுகாக்கும் இயற்கையின் அற்புத வரம் தாய்ப்பால். இது குழந்தையின் உரிமை, தாயின் அன்பின் அடையாளம். ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலக தாய்ப்பால் வாரம். இது குழந்தையின் உரிமை, ஆரோக்கியமான நாளைய தலைமுறையின் அடித்தளம்.
2: உலக தாய்ப்பால் வாரம் பற்றிய தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ஷால்னி. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி நம்ம கேட்டிருக்கோம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையில. தொடர்ந்து 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் வந்து சென்னையில் எங்கு துவங்கப்பட இருக்குது, இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்.

நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் உத்பாதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே நீங்கள் உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில் கங்கை அமரனின் வரிகளுக்கு இசை. இளையராஜா என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் சரியா 7:33. வணக்கம் தமிழ்நாடு, இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்முடைய நேர்களுடைய பதிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியிலேருந்தே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டுருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் மற்றும் சூலி ரீஜா மனோகரன், மணலி பிரியசைக்காடு ஜெயக்குமார், இவங்க எல்லாருமே வந்து நம்ம அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும், சுந்தர் ராசு அவரும், ரங்கராஜன் இவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரமா ரவி டி நகர்லேருந்தும், முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும், அடுத்து பார்த்திங்கன்னா சூலை ரீஜா மனோகரன், ஹரிஹரன் அவங்க வந்து ஸ்டில் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடல்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி யுவராஜ் நெமிலியிலிருந்தும், நல்ல பெருமாள் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரை சண்முக சுந்தரம், ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேர்கள் பிரபாகரன், இவங்க எல்லாருமே நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கதிரவன் வசந்தி இவங்க வந்து வாரியங்காவலில் இருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவூர் பாபு அவங்களும், சுலை ரீஜா மனோகரன் இவங்களும் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு வண்ணே கணேசன் அவங்க வந்து, நம்மளுடைய பாடல்கள் கேட்டுட்ருக்கேன், இது வந்து காலை வெளியில் மனசுக்கு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேனி ஹரிராம் அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் மற்றும் புற செய்வாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் நெமிலியிலிருந்தும், பர்வத வர்த்தனி இவங்களும் வந்து சங்கீத மேகம் அந்த பாடல் வந்து அருமை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம் பற்றி ஆர்ஜே ராதா கிரிதரன் அவங்க தொகுப்பு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரபாகரன் அவங்களும் வந்து தகவல்கள் அடங்கிய தொகுப்பு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே ராதா அவங்களுக்கு வந்து நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியமன் விடுவான் கணேசன் அவங்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரணி பாப்பம்படி ஆண்டாள் தேவமணி இவங்களும் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் இவங்களும், சேகா அவங்களும், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், அனைத்து பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், மேட்டுப்பட்டி கண்ணன் இவங்களும், அடுத்து பாஷா அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரி வள்ளல் அவங்க அரியலூர் மாவட்டத்திலிருந்தும், பாலுகிருஷ்ணன் அவங்களும், வைத்தியநாதன் அம்மா பேட்டையிலிருந்தும், இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்புற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே ராஜா நானே மந்திரி இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசீலாவின் குரல்கள், வாலின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: देखो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: तो ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் மேல் பட்டடை.
4: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
1: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் ஃபம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
4: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
1: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
4: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
1: இத கேளு.
5: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர்

0: அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.
3: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

காக்கிச்சிறி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடியிருந்த பாடலை கேட்டோம். முத்துலிங்கத்தின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நேரம் சரியா 7:52. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் வந்து சென்னையில் எங்கு துவங்கப்பட உள்ளது, இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி நான் கேட்டிருந்தேன். அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா, வேளச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் வந்து நம்மளுடைய நேயர்கள் எல்லாரும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ராமகிருஷ்ணன் கொழும கொண்டானிலிருந்து, மணலி பெரியசக்கடை ஜெயக்குமார் மற்றும் சரவணன், இவங்க வந்து ஜெயக்குமார் அவங்க வந்து தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு சகோதரியின் தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மாலினிதேவி அருணாச்சலம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி ஆச்சாரிய அவங்களும் சுசி அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சுசி, சுஃபா மற்றும் ஃபேப்ரினா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மீரா வெங்கட்ராமன் பதில் சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் மற்றும் பத்மினி பத்து இவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நெல்லை பாரதி அவங்களும், மணலி பெரியசக்கடை, அடுத்து பார்த்தீங்கன்னா சாமுண்டி அவங்களும், அதான் நம்மளுடைய மணலி பெரியசக்கடை ஜெயக்குமார், ஆரணி பாப்பம்படி, ஆண்டாள் தேவமணி இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து சரியான பதில் பார்த்தீங்கன்னா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷீஸ்வரி, தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து தாய்ப்பால் வாரம் பற்றிய ஒரு தகவலும் வந்து அனுப்பியிருக்காங்க. குழந்தைகளுக்கு முதன்மையான உணவு இது, இது வந்து சீம்பால், 6 மாத காலம் நோய் எதிர்ப்பு சக்தி இவற்றை வந்து உள்ளடக்கியது, மூளை வளர்ச்சிக்கு வந்து மிகவும் அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை தடுப்பூசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து நம்மளுடைய ஆஜய் ஷாலினி அவங்க வழங்கிய தகவல்கள் வந்து நல்லதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் அவங்களும் வந்து சரியான பதில் தெரிவிச்சிருக்காங்க. டி நகர் ரமா ரவி அவங்களும், என்எம்பி நச்சுப்பிள்ளி அவங்களும், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும் நமக்கு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் அவங்களும், ரங்கராஜன் அவங்களும், தாமலேரி முத்தூர் மெக்கானிக் அவங்களும், சரவணன் அவர்களும், புலவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சுரேஷ் பாபு அவங்க வந்து உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு ஒரு சின்ன கவிதை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் எழுதிய ஒரு மரபு பாவம், அன்னையின் மார்பினில் சுருக்கும் அமுதமே தாய்ப்பாலாம், சின்னஞ்சிறு மழலையரின் சீரான உயிர் காப்பாம், என்னாலும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை ஊட்டியுமே, பொன்னான எதிர்கால புதுவாழ்வை அளித்திடுமே, ஆகத்து திங்களின் முதல் வாரம் முழுவதுமே, ஆவலோடு உலகினில் இந்நாளை கொண்டாடியே, தாய்ப்பாலின் பெருமையினை தரணி எங்கும் முழங்கியுமே, சேய்களின் ஆரோக்கிய செழுமையினை காத்திடுவோம், கருவறையின் உறவுக்கு பின்னர் பின்வருமே இவ்வுறவும், பருவங்கள் மாறினாலும் பாசத்தின் வெளிப்பாடாம், வறுமையோ நோய்களோ வந்திடா வண்ணம், நம் குழந்தையை காத்திடவே கொடுப்போம் இப்பாலை, சுத்தமுமாம் தமிழினிலே சுவை தெழுதிய இக்கவிதை, நித்தமும் தாயன்பின் நீளத்தை உரைத்திடுமே, முத்தான குழந்தைக்கு முழு முதலாய் தாய்ப்பாலை தந்திடுமே, தந்துமே காத்திடுவோம் தரணியில் மானுடமே அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கவிதை அவர் 52 சுரேஷ் பாபு அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. ஓ, சின்ன சின்ன தவறுகள் நான் செய்திருந்தாலும் இந்த கவிதையை வாசிக்கிறதுல மன்னித்து விடுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெங்கட் அவங்க வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்தும், மேலப்பேடு தயாளன் அவர்களும், ராஜலட்சுமி இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து கீதா ராஜகோபாலன், மேட்டுப்பட்டி கண்ணன், முனிராஜ் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சுந்தர் ராசு அவங்களும் வந்து அரியலூர் மாவட்டத்திலிருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா, புவனகிரி சுமதி பாபு, சுளி ரிஜா மனோகரன், பிரபாகரன், சேகாட், பொன்னியம்மன் மீடு, வன்னி கணேசன், ஞானாம்பிகா, ரஞ்சன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, ஹேமலதா, பூபாலன், பல்லப்பாளையத்திலிருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அள்ளிநகரம் மகாதேவன், பட்டாளம் அப்துல் ஜலீல், குணாலன், அண்ணாமலை, ராஜமாணிக்கம் கோபி, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், பிரபு வீரா மற்றும் அள்ளிநகரம் மகாதேவன், விஸ்வநாதன், முத்துராமலிங்கம் மற்றும் வீரதுரை இவங்க எல்லாருமே வந்து நமக்கு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ பதில் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் ஒன்று கொடுத்தாச்சு. நம்ம நிகழ்ச்சி நிறைவா. நம்ம கேட்க போகிற பாடல் ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வந்துட்டுருக்கு. அந்த பாடலை பாடியிருக்காங்க மலேசியா வாசுதேவன்.

மற்றும் சித்ரா, பாடலுக்கு இசை இளையராஜா. இந்த பாடலோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. இதோட 10 to 12 வரை வந்து நான் உங்களை நிகழ்ச்சியில் வந்து நான் சந்திக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக ஆஜி சாய்லட்சுமி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.

வணக்கம் வணக்கம் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 ஆயிடுச்சு. நேரம் 8:01.

நிமிஷம் ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்க இருக்க இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், இன்னைக்கு மாதத்துடைய முதல் நாள் இல்லையா? எப்படி இந்த மாதத்தை நம்ம சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம், ப்ரொடக்டிவாக நம்ம நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை நல்லபடியாக செஞ்சு முடித்து செம்மையாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி அப்படியே ரிலாக்ஸ்டாக கொண்டு போங்க இந்த நாளை. எஸ், இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பமில் நேர்களோட சாங் ரிக்வெஸ்ட் தான் நம்ம வரிசையாக கேட்டு ரசிக்க போகிறோம். சாங் ரிக்வெஸ்ட்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு, அதாவது தபால் மூலியமாக வரக்கூடிய சாங் ரிக்வெஸ்ட் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் முதலாவது பாடலாக என்ன பாடல் வருது, யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாம்பாக்கம்லேருந்து குலசை நஜ்முதீன், தாஜ் நிஷா நஜ்முதீன், வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய் தன்யா, இவங்க எல்லாரும் மடங்க மறு திரைப்படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டிருக்காங்க. அந்த அழகான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துருங்க. இது விவத் பாரதியின் தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:10 ஆயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மதுரை கைத்தறி நகர்லேருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூரியநாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன், கரூர் ராயனூர்லேருந்து மற்றும் கரூர் உழவர் சந்தையிலிருந்து முகமது இப்ராஹிம் பாய், மணலி சாகுல் அமீத், கதீஜா பேகம், காஜா முகமது, நசீமா மற்றும் நஸ்ரின், இவங்க எல்லாரும் தாய் கிழவி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டு ரசிச்சுட்டு வந்துருங்க. இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:19 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கிற பாடல் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துக்காக வந்துட்டுருக்கு. இந்த பாடலை வந்து கேட்டு ரசித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்ரியா துர்வா ரவிக்குமார், கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன் பெருமாள், கார்த்திக் ரமேஷ், திருமழிசையிலிருந்து ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி அனந்தி ஜெயந்தி, நீலாங்கரையிலிருந்து ராகுல் ஷாலினி, கண்ணகி நகர்லேருந்து பெரியசாமி மற்றும் சஜித்குமார், இவங்க எல்லாரும் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பர் சாங் கேட்டிருக்காங்க. நீங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

0: பாடலை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்.
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

நேரம் சரியா 8:28 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்லையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நேயர்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய ஃபேவரட் சாங் கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன், மமதாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர் பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரியம்பத்து அங்கேருந்து வந்து மஞ்சுளா மற்றும் ஆனந்தன், இவங்கெல்லாம் பைசன் காலமாடா திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலைக்காக இந்த பாடல் வந்துட்டுருக்கு.

வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம தமிழ் எஃப்எம்ல. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஆரணி பாப்பம்பாடியிலிருந்து ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர்லேருந்து ரஞ்சித் மற்றும் குருதயால், செய்யார் வட்டம் கொருக்காத்தூர்லேருந்து பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம்லேருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்தி, ஆனந்த் மற்றும் மன்வித். ஸோ இவங்க எல்லாரும் அயோத்தி திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து இந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: எழுதி அனுப்பவும்.
1: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
0: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
1: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM உங்கள் விருப்பம் பகுதி காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
0: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள் அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டும்

நேரம் சரியா 8:43 ஆயிட்டிருக்க. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற விருப்ப பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயிலிருந்து சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித் யுகதீரன். நாற்றம்பள்ளி வேட்டப்பட்டிலிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா மற்றும் பிரசாந்த். குருபாணி குண்டாலிருந்து சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ். ஜோலார்பேட்டையிலிருந்து சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த். சென்னை நெசப்பாக்கம்லேருந்து அமுதா, சீமான், சூர்யா. செங்கல்பட்டுலேருந்து பத்மா. ஆற்காடு சாத்தூர்லேருந்து ரமேஷ், ஈஸ்வரி. தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா. பாலக்காடுலேருந்து அன்பு. கர்நாடகா மாநிலம் பங்காரப்பேட்டையிலேருந்து சுரேந்தர் மற்றும் இந்திரா. இவங்க எல்லாரும் ரயில் திரைப்படத்திலிருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு வந்துடுங்க. இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

நேரம் சரியாக 8:50 ஆயிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த ஃப்ரீக்குவன்சிலையும் கேட்டு நம்ம நேயர்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் தான் சொல்லணும். இறுதி 10 நிமிடங்கள்ல இருக்கும். அடுத்தது ஓரிரு பாடல்கள் வந்து நம்ம நிச்சயமாக கேட்டு ரசிக்க போகிறோம். அடுத்து மீண்டும் 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் ஷோவில் நான் உங்களுக்கு வந்து திருக்குறள், நம்ம எப்பவும் விளையாடக்கூடிய திருக்குறள் கேம் ஷோவோட ரெடியாக இருக்கேன். ஸோ திருக்குறள் தெரிஞ்ச நேயர்கள்லாம் ரெடியாக இருங்க அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, திருநன்றவூர் நியூ காந்தி நகர்லேருந்து கோட்டீஸ்வரன் இந்துமதி ஸ்ரீமதி தாருண்யா, மயிலாப்பூர்லேருந்து சத்யநாராயணன் வெற்றி செல்வி சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன் மோகனலக்ஷ்மி தமிழரசி அவந்திகா அக்ஷயா, விம்கோ நகர்லேருந்து சூசை ராஜா சிவாஜி ராஜா சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர் நடுக்குத்தகையிலிருந்து தீனதயாளன் கலையரசி தேவதர்ஷினி திவ்யதர்ஷினி, குரோம்பேட்டையிலிருந்து என் சத்யநாராயணன் பத்மா அனன்யா ஆத்யா அனிதா வாசுதேவ கிருஷ்ணா விஸ்வா ஆர்த்தி மற்றும் வருண், இவங்க எல்லாரும் 60 வயது மாநிலம் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:56 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட இறுதி பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் திரைப்படத்துக்காக வந்துட்டுருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க வந்து மயிலாப்பூர் பட்டாபி, ரவி மாலதி, சேகர் உஷா, ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு, இராணி, ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி.

புகழேந்தி மீனாட்சி, ஐயப்பாக்கம் அபர்ணா நகர்லேருந்து மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின் மற்றும் தர்ஷன், மலையம்பாக்கம்லேருந்து வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர்லேருந்து முருகேசன், தேவி, ஆறுமுகம் மற்றும் சுதா, இவங்க எல்லாருக்காகவும் இந்த நிகழ்ச்சியோட லாஸ்ட் சாங் வந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் திருக்குறளோட உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம். வணக்கம, வணக்கம். சூப்பரான காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நீங்கள் கேட்கிருக்கிறீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த பண்பலையிலெல்லாம் இப்போ அடுத்த நம்ம நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா கலக்கல் அரங்கம். எஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கேம் ஷோ தான் விளையாட போகிறோம். ஸோ என்னுடைய கலக்கல் அரங்கம்

0: நிகழ்ச்சியில் நம்ம யூஸ்வலாக என்ன விளையாடுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருக்குறளில் ஒரு சில வார்த்தைகளை விடுபட்டு நான் ஒரு திருக்குறளை சொல்லுவேன். அந்த விடுபட்ட வார்த்தைகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி முழுமையான திருக்குறள் சொல்லி நீங்கள் அதுக்கான மீனிங்கும் சொல்லணும். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு ரெடியாக இருக்கவங்க 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871, இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். ஸோ மின்னல் வேகத்தில் இருக்கும் நம்ம நேயர்கள் வந்து நம்பர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கால் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்துடலாம் நிகழ்ச்சியில் முதல் நேயர் திருக்குறளை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்றதை பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்திலிருந்து இந்திரா காந்தி சாலையில இருந்து பிஎம் சரவணன் பேசுறேன்
0: மேடம். சரவணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, நீங்க கேமுக்கு ரெடியா?
1: ரெடியா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா, இன்பம் விழையான் டேஷ் டேஷ் துன்பம் உறுதல் இளன். திருப்பி சொல்றேன், இன்பம் விழையான் இடும் டேஷ் டேஷ் துன்பம் உறுதல் இளன். வணக்கம் விவித் பாரதி. கார்த்திக் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சார். ரெடியா இருக்கீங்களா திருக்குறளோட? இன்பம் விழையான் டேஷ் டேஷ் துன்பம் உறுதல் இளன்.
2: வணக்கம்
0: விவித் பாரதி.
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வர முகமது இக்பால் ராஹிலா.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
3: இன்பம்
0: விழையான் துன்பம் உறுதல் இளன்.
3: வாய்ப்பு கொடுக்கலாமா?
0: சரி, நன்றி நன்றி. ஓகே, வந்து நேயர்கள் வந்து எல்லாம் செம்ம ஸ்பீடாக வந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமான திருக்குறளாக கொடுத்துட்டோம் போல இருக்குது. சரி, பட் இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இந்த ஒரு சாங் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே யார் கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக வந்து சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இன்பம் விழையான் டேஷ் டேஷ் துன்பம் உறுதல் இளன், இதுதான் திருக்குறள். ஸோ அந்த மிஸ் ஆகிற வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. உங்களுக்காக பத்ரி திரைப்படத்துலேருந்து அழகான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:10 ஆயிட்டுருக்கு. பவத் பாரதி தமிழ் எஃப்எம் தமிழ் எஃப்எம்ல கலக்கலரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் வந்து யார் கலந்துக்க போகிறாங்க, ஆன்சர் கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் பானு.
0: சாரிம்மா, உங்கள் பேர் என்ன?
1: பானு.
0: பானு, பானு என்ன பண்ணுறீங்கம்மா?
1: பாட்டு
0: போட்டு வந்தேன், நீங்க கண்டுபிடிக்கலையா?
1: இல்ல, எனக்கு அது கன்ஃபியூஷனா இருக்குது.
0: சரி, ஓகே. இன்பம் விழையான் டேஷ் டேஷ் துன்பம் உறுதல் இளன்
1: இடும்பை இயல் வெண்பான்.
0: சூப்பர், கரெக்ட். ஃபுல்லா சொல்லுங்க பாப்போம். இன்பம்
1: விழையான் இடும்பை இன்பம் பெண் பால் துன்பம் உறுதல் இளன்.
0: ஓகே ஓகே, சரி, கரெக்டா நம்ம முழுமையா ஒரு வாட்டி சொல்லிடலாம். இன்பை இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன். பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ வந்து இதுக்கோட அர்த்தம் என்ன, இந்த திருக்குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பமானது விரும்புறதை விட துன்பம் இயற்கையானது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு துன்பம் வந்தா கூட அது ஒரு பெருசா வருத்தப்பட மாட்டாங்க, அது துன்பமாவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட பொருள். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதுதான் இந்த குறளோட மீனிங். பட் நல்லா ட்ரை பண்ணீங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
0: ஓகே, பானு மேடம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் வந்து ஒரு கோர்வையாக அவங்களால சொல்ல முடியல, இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்காக கரெக்டாக சொன்னதுனால ராமன் தேடிய சீதையிலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. இந்த பாடலுக்கு அப்புறம் ஒரு புது திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறேன். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 FM. நேரம் சரியா 9:18 ஆயிட்டிருக்கு. நீங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3ஓட, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க.

0: உறவிதோ.
1: पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:20 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் எஸ் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருக்குறளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்க நேர்கள் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
1: சூப்பராக இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்வா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: ரெடியா இருக்கீங்க? செம்ம எக்ஸைட்மெண்டா, வெரி குட்.
2: கொஞ்சம் ஈஸியா கொடுங்க மேம், ரொம்ப டஃப்பா கேள்வி கேட்காதீங்க.
1: ஈஸியா கொடுத்து இப்ப நம்ம பர்பஸே வந்து நம்ம திருக்குறளை வந்து ஞாபகப்படுத்தணும், ரிமைண்ட் பண்ணணும்ன்றது இல்லையா? சோ நம்ம ஈஸியா கொடுத்துட்டா எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும்ல, அதனாலதான் கஷ்டமா கொடுக்கறேன்.
2: அப்ப தெரியாத குறளை தெரிய வைக்கிறது தான் உங்க எண்ணம். ஓகே,
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: சூப்பர் மேம்.
1: ஓகே, இப்போ உங்களுக்கானது ட்ரை பண்ணுங்க சரிங்களா. உங்களுக்கானது வந்து ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் டேஷ் டேஷ் பழிக்கும் வினை.
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
1: ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் டேஷ் டேஷ் பழிக்கும் வினை.
2: ஐயோ,
1: கேட்ட மாதிரி இருக்குல்ல இங்கேயோ?
2: கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா கட்டுன சொல்ல வரல. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் கல்லாதவன் வரும், அப்படியா?
1: இல்ல இல்ல இல்ல
2: இல்லையா? சரி, அப்ப அடுத்து நேர்க்கே நான் வாய்ப்பு.
1: நன்றி நன்றி சார்.
2: ஆ, தேங்க்யூ.
1: வணக்கம் விவித் பாரதி.
3: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலன் கொலபாதப்பட்டிமா.
1: எப்படி இருக்கீங்க ஜெயசீலன் சார்?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, திருக்குறள் என்னம்மா?
1: ரெடியா இருக்கீங்க? ஓகே. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் டேஷ் டேஷ் பழிக்கும் வினை.
3: அதிகாரம் சொல்ல முடியுமாம்மா?
1: அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா வினை தூய்மை. தெரியலீங்களா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
3: நானே தப்பா கேட்டேன். எத்தனையாவது அதிகாரம் நம்பர் கேட்டதா?

0: தேடி எடுத்து சொல்வீங்க போல. சொல்லுங்க சொல்லுங்க. திருக்குறளோட அர்த்தம் என்ன சார்?
1: தன்னை பெற்ற தாய் பசித்திருக்க வாழ்க்க நேரிலும் உயர்ந்த அறிவுடையவர் பழிக்கும் செயலை செயலாகாது.
0: ஓகே சூப்பர். கரெக்ட். ஒரு தாய் வந்து பசியா இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சான்றோர் பழிக்கிற மாதிரி ஒரு தீய செயலோ இழிவற்ற செயலோ செய்யக்கூடாது அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமா நிச்சயமா. ஸோ ஒரு வழியா எப்படியோ புக் எல்லாம் ரெஃபர் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டீங்க கரெக்டா, அதனால உங்களுக்காக ஒரு கைத்தட்டல். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். ஓகே. ஸோ எப்படியோ இந்த எக்ஸாமில் பிட்டு பேப்பர் வச்சுட்டு காப்பி அடிக்கிற மாதிரி ஏதோ புக்கு ஃபோனெல்லாம் ரெஃபர் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டாரு ஒரு வழியாக. இருந்தாலும் கரெக்டாக சொன்னதுனால நம்ம கைத்தட்டல் கொடுத்தாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணுறியோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில்
0: அம்மாம்மா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:32 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்க நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் சபாஷே. ஓகே, கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பதில் சொல்றதுக்கு நம்ம நேயர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சூப்பரா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டீங்களா? ரெடியா இருக்கீங்களா ஆன்சர் சொல்ல?
1: சொல்லுங்க.
0: நீங்க தான் கொஞ்சம் லக்கி காலர் நினைக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்துருச்சு. முகநக நட்பது நட்பன்று டேஷ்
1: நெஞ்சத்து அகலாது நட்பது.
0: சோ கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ இதோட விளக்கம் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா
1: என்ன மேடம்?
0: விளக்கம் விளக்கம்
1: விளக்கம் தானே மேடம். முகமது நட்பது.

0: சோ ஈஸியான குரல் கேட்டா ஆனா அது ஆன்சர் தெரியல.
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம், யாரு?
1: வணக்கம், நான் சரஸ்வதி, தூத்துக்குடி முள்ளக்காடு கிராமம்.
0: சரஸ்வதி மேடம் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க.
1: அகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு.
0: ஓகே,
1: மனசும் முகமும் மலர்ந்தாதான் அது உண்மையான நட்புக்கு அடையாளம். மனசுல ஒண்ணு வச்சு முகம் மட்டும் மலர்ந்தா அது உண்மையான நட்புக்கு அடையாளமே கிடையாது அப்படின்னு
0: வள்ளுவர் சொல்லியிருக்காங்க.
1: சொல்றாரு
0: கண்டிப்பா.
1: அதனால உள்ளமும் மலரணும் முகமும் மலர்ந்தாதான் அது உண்மையான நட்பாக அமையும் என்று திருவள்ளுவர் அந்த திருக்குறளில் பதிவு செய்கிறார். 1:3 குருத தரித்த குரல்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க, அதுக்காக உங்களுக்கு ஓகே. இணைப்புல வந்ததுக்கு நன்றி மேடம். ஓகே, முள்ளக்காடுலேருந்து பாபு மற்றும் சரஸ்வதி அவர்கள் வந்து ஆன்சர் கரெக்டாக சொல்லி விளக்கமும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அவங்களுக்காக வசூல் ராஜா MBBS திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டுருக்கு நிகழ்ச்சியில். தொடர்ந்து இன்னும் நிறைய திருக்குறள்கள் இருக்குது. ஸோ பாடல் முடிகிற டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக லைன் கிடைக்கும். இணைந்திருங்கள், இது வித் பாரதியின் தமிழ் FM.

விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் சரியா 9:40 ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ், நிகழ்ச்சியில் திருக்குறள் கேம் ஷோ தான் போயிட்டுருக்கு. ஸோ நேயர்கள்லாம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஒரு கொஞ்சம் வீக்ஸ் வந்து அவங்களுக்கு பழகிடுச்சு. எல்லோரும் ஃபோனு, மொபைலு, புக்கு, திருக்குறள் புக்குன்னு எது கையில் கிடைக்கிதோ அதை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. விட்டடிச்சாவது நம்ம ஆன்சர் சொல்லிடணும் அப்படின்ட்டு. பட் நல்ல விஷயம், நம்மளோட பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள், நம்ம மறந்த திருக்குறள் இல்லை நம்ம கேள்விப்படாத திருக்குறள் அதெல்லாம் வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும், அதோட பொருளை உணர்த்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். எஸ், அந்த வரிசையில் அடுத்ததாக என்ன திருக்குறள், யார் எங்கேருந்து ஆன்சர் கரெக்டாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அண்ணாநகர்லேருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
0: மாலினி தேவி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: ஆ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன். சாப்பிட்டாச்சா?
1: கேட்டிருப்பீங்கல்ல.
0: சரி, இப்போ இதோட அர்த்தம் சொல்லுங்க.
1: நோய் குணம்.
0: சரி, நானே சொல்றேன். இப்ப நோய் நோய் வருதுன்னா முதல்ல அந்த நோய் என்னன்னு ஆராய்ந்து அதோட காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அது தணிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நம்மளா ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு என்னன்னே தெரியாம மருந்து எடுத்துக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்துல சொல்லியிருக்காரு வள்ளுவர் அவர்கள்.

0: சரி சரி, பரவாயில்ல, நீங்க திருக்குறள் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: பரவாயில்ல, நீங்க நிறைய அந்த இடையில எல்லாம் கேக்குறீங்க பாத்தீங்களா. நான் பெரும்பாலும்
0: படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க விட்டு போன திருக்குறள் எல்லாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றிம்மா.
1: நன்றி.
0: ஓகே, மாலினி தேவி மேடம் வந்து ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லை, அதோடு இல்லாமல் எங்கே போனாலும் திருக்குறளை பார்த்து தேடி தேடி படித்து வச்சுக்கிறேன், நிகழ்ச்சியில் தேவைப்படும் அப்படின்ட்டு படிச்செல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கவே. திருக்குறள் எல்லாத்தையும் நம்ம மீண்டும் நினைவுபடுத்தணும், அதோட பொருள் உணர்த்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேம் ஷோவோட பர்பஸே. ஸோ அடுத்த திருக்குறள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு மதுர திரைப்படத்துக்காக. ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி கலக்கலரங்கம் வழங்கிட்டு இருக்கேன். நான் அஜய் சாய்லட்சுமி. எஸ் கலக்கலரங்கம்ல நம்ம வந்து கேம் ஷோ, அதுவும் திருக்குறளை வச்சு ஒரு கேம் ஷோ தான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாம் ரொம்பவே உற்சாகமாக பங்கு பெற்று அவங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் எல்லாம் கரெக்டாக சொல்லிடுறாங்க, தெரியலனாலும் எதையாவது பார்த்து சொல்லிடுறாங்க. எஸ் ரொம்பவே மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கு நிகழ்ச்சி. அந்த மாதிரி இந்த வரிசையில் அடுத்ததாக யார் வராங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம். சி கனகராஜ், கூடுவஞ்சியில இருந்து.
0: கனகராஜ் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், உங்களை மாதிரியே.
0: சார் ரெடியா இருக்கீங்களா திருக்குறளுக்கு?
1: தயாரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க கேக்குற திருக்குறளை வருகின்ற நேயர் சரியா சொன்னாலும் சொல்லலாலும் ஒரு நேயருக்கு ஒரு பாடல் கொடுப்பது பதிலா ஒரு 5 நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்க ஒரு பாடலை ஒளிபரப்பலாம்.
0: நிச்சயமா நிச்சயமா பண்ணலாம் சார். ஏன்னா இப்போ கரெக்டா பதில் சொல்லிடுறாங்க இல்லையா, சோ அடுத்த திருக்குறளுக்கு நம்ம போய் ஆகணும், அதனால நம்ம பாடல் வழங்கிட்டு இருக்கோம்.
1: இல்லங்க, ஒரு நேயருக்கு மட்டும் தானே வாய்ப்பு போகுது, அதனால சொல்றேன்.
0: நிச்சயமா நிச்சயமா பண்ணிடலாம்.
1: இன்னொரு 2-3 நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு பாடல் போடலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா போட்டுடலாம். சரி, நீங்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா சொல்லுங்க.
0: சிறுமை பல செய்து சீரழிக்கும் டேஷ் டேஷ் தருவதொன்று இல்.
1: எல்லாரும் சுலபமா கேட்டீங்க, எனக்கு ரொம்ப சிரமமா கேக்குறீங்க.
0: தெரியாத திருக்குறளை தெரிய வைக்கணும் இல்லையா?
1: இல்ல, அது வர்ற நேருக்கு தெரிஞ்சிருக்கு,
0: அது உங்க உங்க லக் அப்படி. சரி, சிறுமை பல செய்து சீரழிக்கும் டேஷ் டேஷ் தருவதொன்று இல்.
1: இல்ல அது தெரியல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுங்க.
0: நன்றி நன்றி. ஓகே, திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமை பல செய்து சீரழிக்கும் டேஷ் டேஷ் தருவதொன்று இல். இதுதான் வந்து திருக்குறள். வணக்கம் விவித் பாரதி.
2: ரமா ரவி பேசுறமா, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் ரமா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
2: சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதென்று தருவதொன்று.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இதுக்கு அர்த்தம் தெரியுமா?
2: அது வந்து பல வகையான துன்பங்களை வந்து உண்டாக்கி அவங்க நட்பெயரை வந்து அழிக்கணும்னு சூதாட்டம் போல செஞ்சாலும் அந்த அந்த ஒருவனுக்கு கொடிய வறுமையை தரக்கூடிய தீய செயல் ஏதும் இல்லை.
0: கரெக்ட். அதாவது என்னன்னா, ஒருவருக்கு என்னதான் துன்பம் வந்தாலும் இந்த சூது கொடுக்கற துன்பம் மாதிரி மோசமானது வந்து எதுவுமே இல்லை. அது வந்து புகழை கெடுக்கிற ஒன்று, எல்லா விதத்திலயும் அது துன்பத்தை மட்டும்தான் உண்டாக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க கரெக்டா குரல் கண்டுபிடிச்சு விளக்கம் கொடுத்ததுக்காக நன்றி நன்றிமா. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வந்துட்டுருக்கு. காதல் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். பாடல் கேட்டு முடிச்சுட்டு வாங்க, ஒரு லக்கி காலர் கிட்ட நம்ம பேசலாம். கடைசி திருக்குறள் யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியோட கடைசி காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மாதவத்துல இருந்து வீரராகவன்.
0: வீரராகவன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல நிகழ்ச்சி மேடம். திருக்குறளை வாழ்வியலை அறிவதற்கான வாய்ப்பு கொடுத்தீங்க. பண்பலை.
0: நன்றி நன்றி சார். தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. சரி, உங்களுக்கான திருக்குறள் ரெடியா?
1: சுலபமா சொல்லுங்க.
0: இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும்
1: சொல்லுங்க. அதையாவது
0: புரியல.
1: எந்த எந்த குறள் அது? எத்தனாவது குறள்ல வருது அது?
0: இது வந்து இரவு.
1: இல்லம்மா, குரல் நம்பர் தெரியுமா?
0: குரல் நம்பர் கேக்குறீங்களா? குரல் நம்பர் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே.
1: முதுமையில இருக்கிறேன், கொஞ்சம் ஈஸியா அதை ரெஃபர் பண்றதுக்கு நல்லா இருக்கும்.
0: சரி, நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச குரல் ஒன்னு சொல்லுங்க.
1: சரிம்மா, இறை மாட்சியில சொல்லட்டுமாமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அஞ்சாமை ஈகை அறிவானத்தம் இரு நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு.
0: ஓகே, இதோட அர்த்தம் சொல்லுங்க.
1: அதாவதுமா, இறை அன்பு ஒவ்வொருத்தருக்கும் அமர்த்தம். துணிவு, கொடை, முயற்சி, அறிவு, குணம் ஆகியவற்றை இருப்பவனே ஒரு ஒரு மன்னன் ஆவான். அதாவது மன்னன்னா எல்லாருக்கும் நல்லவன் செய்யறதுக்கு மன்னன் ஆவான்.
0: நிச்சயமா நிச்சயமா. நன்றி சார். நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். குரல் சொன்னதுக்கு நன்றி. நன்றி.
1: ரொம்ப ரொம்ப முக்கியமான குரல்மா.
0: நன்றி நன்றி சார். ஓகே, இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவடையுது. அடுத்த நிகழ்ச்சிக்கு கதையும் கானமும் நிகழ்ச்சி வழங்குறதுக்கு நம்ம ஆர்ஜே மரியம் வந்திருக்காங்க. ஸ்டே டியூன், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:01. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆவலாக காத்துட்ருக்கிற நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகள் 102.3 ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான கதைகள் மற்றும் என்ன மாதிரியான கானங்கள் எல்லாம் வந்து ஒளிவிழா வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காத்துட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஆர் பிரசன்னா மற்றும் ஹரிஹரன் மகதி பாடிய பாடல். நாம் முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஹரஸ் ஜெயராஜ். பீமா திரைப்படத்திலிருந்து தான் நம்மளுடைய முதல் பாடல். இதை கேட்டுட்டு நம்ம கதை சொல்லலாம்.

நேரம் சரியா 10:07. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 2-3 கதை உங்களுக்காக சொல்ல போகிறேன். முதல் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆற்றங்கரையில் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு துறவி ஒருத்தர் வந்து உட்காந்து தியானம் செஞ்சுருக்காரு. அதை வந்து ஒரு சிறுவன் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ வந்து அந்த துறவி கிட்டே போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து என்ன செஞ்சீங்க, அதாவது தியானம் கலைந்து எந்திரிச்சு வந்து அந்த துறவி கிட்டே வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து இறைவனை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பையன்

பையனோட மனசில் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அவரை வந்து போனதுக்கப்புறமா அந்த பையனும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆற்றில் போயிட்டு நீராடிட்டு மரத்தடியில் கண்களை மூடி அமர்ந்த இறைவனை நினச்சி, இறைவா நீ எனக்கு வந்து தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்மார்த்தமாக வந்து வேண்டியிருக்கான். அதாவது அப்பழுக்கற்ற மனம் படைத்தோருக்கு இறைவன் காட்சி எளிதில் கிடைக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க இந்த சிறு குழந்தை, தூய்மையான உள்ளத்தோடு கேட்ட அந்த சிறு குழந்தை முன்னாடி இறைவன் வந்து காட்சி அளிச்சிருக்காங்க. அப்போ இறைவன்

இக்கு இணங்க இந்த சிறு குழந்தை தூய்மையான உள்ளத்தோடு கேட்ட அந்த சிறு குழந்தை முன்னாடி இறைவன் வந்து காட்சியளிச்சிருக்காங்க. அப்போ இறைவன் வந்து இதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து பார்த்தது இல்லை இல்லையா, அதனால் வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் அந்த பையன். அப்போ வந்து இறைவன் சொல்லியிருக்காரு, நான் தான் வந்து இறைவன், நீ வந்து ரொம்பவே தூய்மையான மனசோட பிரார்த்தனை செஞ்சதுனால நான் வந்து உன்னை பார்க்க வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறது, இருங்க இதுக்கு முன்னாடி வந்து தியானம் செஞ்ச துறவி இப்போ தான் வந்து போனார், ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டார், கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பார், நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஏன்னா அவர் வந்து முதல்ல உங்களை பார்த்துருப்பார் இல்லையா அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இறைவனும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சம்மதிச்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த சிறுவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இல்லை நான் வந்து இங்கேருந்து போன உடனே நீங்கள் வந்து கிளம்பி போயிடுவீங்க, அதனால் நான் வந்து உங்களை கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் வச்சு அந்த மரத்தில் வச்சு ஒரு கயிற்றை எடுத்து நம்ம இறைவனை வந்து சுற்றி கட்டிட்டு அந்த பையன் வந்து அந்த துறவிக்கிட்ட வந்து போயிருக்கான். போயிட்டு அந்த துறவியை வந்து கூப்பிட்டு இறைவன் வந்திருக்காங்க, வாங்க நீங்கள் அவர் தானான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். உடனே அந்த துறவியை வந்து அப்படியா சொல்லிட்டு வந்து பார்த்தா வெறும் மரம் மட்டும் தான் வந்து தெரிஞ்சுதான். அப்போ வந்து அந்த துறவி என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இங்கே வெறும் மரம் தான் இருக்குது, இறைவன் இல்லை, நீ என்ன என்ன மாத்திரியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அப்போ வந்து இறைவன் வந்து சொல்லியிருக்காங்க, சிறுவனே நீ வந்து ஒரு எளிய உள்ளத்தோட தூய்மையான ஒரு நம்பிக்கையோடு நீ வந்து என்னை வந்து கூப்பிட்ட, அதனால நான் வந்து உனக்கு தரிசனம் கொடுத்தேன், உனக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து இவங்களுக்கு இல்லை, அதனால தான் வந்து நான் வந்து உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுறேன், அவர் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட அந்த சிறுவன் வந்து சொல்லியிருக்காங்க, இறைவா இவர் வந்து எனக்கு வந்து குரு போன்றவர், அதனால் இவர் வந்து எப்படி உங்களை வழிபடணும் அப்படின்ற முறையை சொன்னதுனால தான் வந்து நான் வந்து அதே மாதிரி வழிபட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்கீங்க, ஸோ நீங்கள் தரிசனம் கொடுத்த எனக்கு அதே மாதிரி நீங்கள் இந்த குருவுக்கும் வந்து தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்டிருக்காங்க. அந்த சிறுவனோட பிரார்த்தனையை கேட்டு அந்த துறவிக்கும் வந்து இறைவன் வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்துலேயும் நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்பவே அவசியம் அப்படின்றத வந்து உணர்த்தது இந்த கதை. ஓகே, நம்ம இப்போ அடுத்த பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தம புத்திரன் இந்த திரைப்படத்தில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. விஜய் பிரகாஷ் மற்றும் சைந்தவி பாடிய பாடல், பிரீனின் வரிகளுக்கு இசை விஜய் ஆண்டனி.

0: 90.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் சரியா 10:17. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பர்வதவர்த்தினி அவங்க வந்து இனிய காலை வணக்கம் கதையும் காணமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துல இருந்து காலை வணக்கம் கடவுள் துறவி கதை அருமையாக இருந்தது, நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேனி ஹரிராம் அவங்க வந்து கதையும் காணமும் என்று சொல்வதை காட்டிலும் கதையும் அது தரும் ஞானமும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தர வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சின்ன கதை வந்து கேட்கலாம். அதாவது நம்ம எல்லாருமே வந்து தாத்தா பாட்டிங்கள் வந்து கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு குட்டி பையன் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, ஏதாவது வந்து நீதி கதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாட்டி வந்து சொன்னாங்களாம் அந்த பேரனுக்கு, நம்மக்குள்ளே வந்து எப்போ, அதாவது ஒரு மனிதனுக்குள்ளே எப்போவுமே வந்து இரண்டு விலங்கு கொண்ட குணங்கள் வந்து எப்போவும் இருக்குமா. ஒன்று பார்த்திங்கன்னா நல்ல பண்பு, பாசம், நேசம், மனிதத்தன்மை, உண்மை, இந்த மாதிரியான ஒரு நல்ல குணங்கள். இன்னொன்று வந்து கோபம், பொறாமை, பொய், தான் மட்டுமே எல்லாம் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கிற

மாதிரியான குணங்கள் அப்படின்ற இரண்டு குணங்கள் கொண்ட விலங்குகள் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி. அப்போ அந்த பையன் வந்து கேட்டிருக்காங்க, இதில் வந்து எந்த விலங்கு வந்து ஜெயிக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம், நீ வந்து எதுக்கு உணவு கொடுக்குறாயோ அதுதான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எப்போவுமே நல்லவற்றையே நினைப்போம், செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்றது தான்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடலுடன் பாடியிருந்தார் சித்ரா மற்றும் ஸ்ரேயா கோஷல். பாடலுக்கு வரிகள் நாம் முத்துக்குமார். நேரம் சரியா 10:25. நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். இப்போ வந்து உங்களுக்காக இன்னொரு கதை வந்து நான் சொல்ல போகிறேன். அதாவது 15 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் வந்து ஒரு மோசமான விபத்தில் வந்து சிக்கி அந்த பையனோட இடது கையை வந்து இழந்துட்டானாம். ஆனாலும் வந்து அதையும் மீறி தான் வந்து எப்படியாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த பையனுக்குள்ளே வந்து இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஜூடோ குரு வந்து ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அதாவது கராத்தே மாதிரி ஜூடோ சொல்லி கொடுக்குறவர். அவர்கிட்ட போயிட்டு அந்த விஷயத்தை வந்து சொன்னானான். அப்போ வந்து அந்த குருவும் வந்து ரொம்பவே சிரிச்சிட்டு சரி வாப்பா சொல்லிட்டு அந்த பள்ளியில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இந்த கதை வந்து லைட்டாக அந்த கராத்தே கிட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த மாதிரி வந்து க்ளோசிங் இல்லை, கேளுங்க. இதுதான் வந்து உன்னுடைய முதல் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு தாக்குதல் முறையை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. 3 மாதங்கள் வந்து கடந்து போயிருக்கு. ஆனால் வந்து அவரும் வந்து அதே தாக்குதல் முறையை தான் வந்து இந்த தொடர்ந்து வந்து சொல்லி கொடுத்துட்டே வந்து இருந்திருக்காரு. அடுத்து அந்த பையன் பார்த்து வந்து குரு கிட்டேயே வந்து கேட்டுட்டானான், இந்த வந்து ஒரே இந்த வித்தையை தான் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லி கொடுக்குறீங்க, இதுக்கு அடுத்தது வந்து வேறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ முதல்ல இதை வந்து நல்லா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளில் வந்து இந்த பையனை வந்து ஒரு போட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் வந்து அந்த பையன் சீக்கிரமாக அந்த எதிராளிகளை வந்து சுலபமாக வந்து வீழ்த்தியிருக்கான். அப்போ வந்து அந்த பையனுக்கே வந்து ரொம்பவே பிரமிப்பாக இருந்ததான், என்னடா இது நம்ம வந்து வின் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 3வது சுற்றில் வந்து ஒரு புகழ்பெற்ற வீரனாக அந்த வீரனை வந்து யாராலையும் மோத முடியாது. ஆனால் அந்த வீரன் கூட வந்து சண்டை போட வந்து நேர்ந்திருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் ஆனால் அந்த பையன்தான் வந்து ஜெயிச்சிருக்கான். ஆனால் அந்த கடைசியில் அந்த புகழ்பெற்ற வீரனை வந்து எதிர்கொண்டு அவன் அந்த பையன் வந்து ஜெயித்தான் இல்லையா, அப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே பயந்துட்டாங்களாம், ஐயோ அந்த பையன் வந்து அடி வாங்கி இறந்துறப்போம் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து யார் என்ன சொன்னாலும் அவன் தான் வந்து ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பையன்தான் வந்து அதே தாக்குதல் ஒரு தாக்குதல் கற்றுக்கிட்டான் இல்லையா, அந்த தாக்குதலையே வந்து இது பண்ணி அந்த பையன் வந்து ஜெயிச்சிருக்கான். அப்போ கடைசியில் வந்து அந்த வெற்றி கோப்பையோடு அந்த பையன் வந்து தன் குருக்கிட்ட வந்து போயிருக்கான். போயிட்டு இந்த ஒரே ஒரு தாக்குதல் மட்டுமே கற்று வச்சுட்டு நான் வந்து எப்படி ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அப்போ வந்து அந்த குரு வந்து சொல்லியிருக்காரு சிரிச்சுட்டே, 2 காரணம். ஒன்று வந்து ஜூடோவிலே வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு தாக்குதலில் தான் வந்து நீ ரொம்ப நாளாக வந்து ரொம்ப அதை ஃபுல்லாகவே கற்றுட்ருக்க, அதை நல்லாவும் நீ வந்து கற்றுக்கிட்ட, அதுதான் வந்து முதல் விஷயம். ஸோ இந்த மாதிரி நீ தாக்குனா எதிராளி வந்து உன்னை மடக்கிறதுக்கு உன்னோட இடது கையை தான் வந்து வளைக்கணும், ஆனால் அது வந்து உனக்கு இல்லை, அது

வந்து உன்னுடைய பலமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பலவீனங்களையே வந்து பலமாக்கி கொண்டால் வெற்றி நிச்சயம். இதுதான் வந்து இந்த கதையோட ஒரு கருத்து. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்தில் தான் வந்துட்டுருக்கு. ரோஷினி, பிரியா மற்றும் திவ்யா பாடியது. பாவிஜெயின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

நேரம் சரியா 10:34. இங்கே நம்மளுடைய நேயர்கள் சுகுணா அவங்க வந்து கதையும் காணமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நல்ல கருத்து சொல்லும் விதமும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கதை சொல்கிறீர்கள், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, நன்றிம்மா. அடுத்து அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வத வரத்தினியும் வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டு பாக்கத்துலேருந்தும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவர்களும் வந்து மாதவரத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து வாழ்வில் நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த கதை உணர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபால் சமால் பத்தி அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இளங்கோ அவர்களும் வந்து பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐநாவரம்லேருந்து அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஐநாவரம் டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வீரராகவன் அவர்கள் வந்து கருத்துள்ள பதிவு, நம்ம வந்து அனைவரும் அறிய வேண்டிய அவசிய தகவல்கள் நிறைந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து ஹரிஹரன் அவங்க வந்து கதையும் கானமும் கேட்க அருமை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எது கடுமையாக தெரிஞ்சதுன்னு தெரியல. ஓகே ஐயா. அடுத்து நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து நிகழ்ச்சி அருமை, மிகவும் நம்பிக்கையூட்டும் கருத்துள்ள பதிவுகள், பலவீனங்களை பலமாக்கிக் கொள்வது பற்றி அருமையான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு சின்ன கதை, அதாவது ஒரு வயதான வீடு கட்டும் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி ஒருத்தர் வந்து வேலையிலேருந்து ஓய்வு பெற விரும்பியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இனிமேல் நம்ம குடும்பத்தோடு நேரம் வந்து செலவழிக்கணும் அப்படின்றது வந்து அவருடைய திட்டம். ஸோ அவருடைய முதலாளிக்கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி நான் வேலையை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ நீண்ட கால ஊழியர் வந்து ஓய்வு பெறுவதில் அந்த முதலாளிக்கு வந்து லேசான வருத்தமாக, அப்போ சில வினாடிகள் வந்து யோசிச்சுட்டு எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா, இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணிவோடு வந்து கேட்டிருக்காரு. அதற்கு அந்த தொழிலாளியும் வந்து சம்மதித்து அவருடைய பணியை வந்து தொடங்கிட்டாரு. ஆனால் அந்த சம்மதித்தாலும் அவரால் வந்து முழு ஈடுபாட்டோட அந்த பணியில் வந்து கவனம் செலுத்த முடியலையாம். ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி ஏதோ ஒரு வடிவமைப்பில் ஏனோ தானோன்னு ஒரு வீடு வந்து கட்டியிருக்காரு. ஸோ நம்ம தான் அந்த வேலையை விட்டே போகிறோமே, இந்த வீடை மட்டும் நம்ம ஒழுங்காக கட்டினா என்ன, கட்டலைனா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமான பாங்கோடு வந்து செஞ்சுருந்துருக்கிறாராம். ஸோ அந்த வீட்டை வந்து பார்க்க வந்த அந்த முதலாளி வந்து வாசலிலேயே வரவேற்று என்ன பண்ணியிருக்காரு, சந்தோஷமாக அந்த வீட்டு சாவியை வந்து அவர்கிட்டயே வந்து கொடுத்துட்டாராம். இந்தாங்க இந்த வீடு வந்து உங்களுக்காக என்னுடைய அன்பு பரிசு, நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து வேலை செஞ்சதுக்கான வெகுமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த தொழிலாளிக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சான். ஐயோ என்ன ஒரு கொடுமை இது, நான் எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நான் மூளையை இன்னும் கசக்கி நான் எப்படிலாம் டிசைன் பண்ணி இருக்கிறதுலே உயர்தனமான பொருளெல்லாம் பயன்படுத்தி கட்டியிருப்பேனே, ஸோ நான் வந்து அநியாயமாக அந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதாவது நமக்கான வாழ்க்கையை வந்து நாம் தான் நிர்மாணிக்கிறோம் அப்படின்றத அறியாமல் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய திறமையில் நம்ம கொஞ்சம் மட்டுமே பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு விஷயத்துலையும் எப்போவுமே முழு ஈடுபாடோடு செய்யணும் அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சுசித்ரா மற்றும் திப்பு பாடிய பாடல் இது. நாமுத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத், சிங்கம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இணையதளங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலை, தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவ் போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

நேரம் சரியா 10:43. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான ஒரு கதை வந்து சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யலாம். ஒரு நாட்டில் வந்து மன்னர் யானை மீது அமர்ந்து நகர்வலம் போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ கடத்தருவில் வந்து ஒரு சந்தனக்கட்டை கடை இருந்திருக்கு. அந்த பக்கம் வந்தபோது மந்திரிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, மந்திரியாரே எனக்கு வந்து ஏன்னு புரியல, இந்த கடைக்காரருக்கு வந்து நான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னரோட பேச்சை கேட்ட மந்திரி வந்து அதிர்ந்து போயிட்டாராம். உடனே வந்து அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு, அவர் மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்து வந்திருக்காரு. வந்து அந்த கடைக்காரர்கிட்ட போய் யதார்த்தமாக கேட்குறது மாதிரி, வியாபாரம்லாம் நல்லா நடக்குதா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நல்லா விசாரிச்சுருந்துருக்கிறாரு. அப்போ வந்து அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு, என்னோடய கடைக்கு வந்து வாடிக்கையாளர் யாரும் இல்லை, கடைக்கு வந்து நிறைய மக்கள் வராங்க, இந்த சந்தனக்கட்டைலாம் எடுத்து முகந்து பார்க்குறாங்க, நல்ல மனம் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஆனால் யாரும் வந்து வாங்குறது கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற அரசன் வந்து இறந்துட்டால் ஒருவேளை அவரை எரிக்க வந்து நிறைய சந்தனக்கட்டைகள் வந்து தேவைப்படும், அப்போ வந்து எனக்கு நல்ல வியாபாரம் ஆகி என்னோடய கஷ்டமும் வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கேட்ட மந்திரிக்கு வந்து அப்போ தான் வந்து அரசர் சொன்ன அந்த காரணம் வந்து விளங்கியிருக்கு. இந்த கடைக்காரரோட அந்த எண்ணம் தான் மன்னரோட மனசில் வந்து ஒரு எதிர்மறையான அதிர்வுகளை வந்து அவருக்கே தெரியாமல் உண்டாக்கி அந்த மாதிரி சொல்ல வச்சுது அப்படின்றது. அப்போது அந்த நல்லவரான அந்த மந்திரி என்ன பண்ணியிருக்காரு, தான் யார் அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்லாமல் கடைக்காரர்கிட்ட வந்து கொஞ்சம் சந்தனக்கட்டைகளை வந்து விலைக்கு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அரசர்கிட்ட கொடுத்துட்டு, நான் வந்து நேற்று நீங்கள் சொன்ன அந்த கடைக்கு வந்து போனேன், அப்போ அந்த கடைக்காரர் வந்து இதை வந்து உங்களுக்கு பரிசாக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதை பிரித்து பார்த்து அந்த கட்டைகள் சந்தனக்கட்டைகள்லாம் எடுத்து மோந்து பார்த்துட்டு ரொம்பவே மனசை சந்தோஷப்பட்டாராம் அரசர். ஐயோ, இந்த மாதிரி ஒரு நல்ல கடைக்காரரை வந்து நான் ஏன் வந்து கொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னு தெரியாமல் வைக்கப்பட்டிருக்காரு. அப்போ வந்து அந்த கடைக்காரருக்கு வந்து கொஞ்சம் பொற்காசுகளையும் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காரு. நான் வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தவண்ணே அந்த வியாபாரி வந்து ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாராம். ஐயோ, இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்ட அரசரியாக வந்து நான் என்னோடய சுயநலத்துக்காக அவர் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வெட்கப்பட்டு வருந்தியிருக்காரு. அதோட அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து அவர்கிட்ட வர்றது இல்லையா. ஸோ இந்த கதை மூலமாக என்ன கருத்து விளங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடுத்தவங்க மேலே அன்பான நல்ல எண்ணங்களை வச்சுருந்தா அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு வேறு ஒரு வழியில் சாதகமாக வந்து திரும்பி வரும் அப்படின்றது தான் வந்து இதோட கருத்து. நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்பவங்க இந்த உலகில் தொடர்ந்து சாதிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்றதும் வந்து ஒரு நீதி. ஸோ இந்த கதையோடு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். திரைப்படம் பார்த்தீங்கன்னா நாணயம் இந்த திரைப்படத்திலிருந்து தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல், தாமரையின் வரிகளுக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன்.

நேரம் சரியா 10:54. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். முகமது பிலால் அவங்க வந்து ஐனாவரத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அள்ளி நகரம் மகாதேவன் அவங்களும் வந்து கதையும் கானமும் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து, எந்த ஒரு வேலையும் ஈடுபடாக பொறுப்பாக செய்ய வேண்டும். எந்த வேலையும் வந்து பிடித்து செஞ்சால் அதில் இருக்கிற பலன்கள் நமக்கு தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணேஷ்குமார் அவங்க வந்து, பிறப்பின் போது தாயுடனான தொப்புள் கொடி இணைப்பு துண்டிக்கப்பட்டாலும் உடனடியாக வேறு வகையான இணைப்பு உருவாகிறது. தொப்புள் கொடி உறவுக்கு பின்னர் தாய்ப்பால் ஊடாக மறுபடி ஒரு பிணைப்பு. உலக தாய்ப்பால் வாரத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க வந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நல்ல தகவலுடன் கதைகள் ஒவ்வொன்றும் நேர்களுக்கு அருமருந்து நல்ல விருந்தும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து, கதையும் காணமும் நிகழ்ச்சி வந்து அருமை, நீங்கள் பொறுமையாக கதை சொல்லும் விதம் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டி நகர்லேருந்து நன்றி ஐயா. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் சரியாக 10:55. நான் வலிமையானவன், என்னால் வந்து எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளுடைய எண்ணப்படி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை அமைத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாது, என்னால் எதையுமே செய்ய முடியாது, நான் வந்து இதுக்கெலாம் வந்து சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நிறைய சிக்கல்களையும் துயரத்தையும் உடையதாக நம்மளுடைய வாழ்வு இருக்கும். ஸோ அந்த எதிர்மறை சிந்தனைகளை எல்லாமே வந்து புறம் தள்ளி நல்ல எண்ணங்களை தான் வந்து நினைக்கணும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய கதையும் காணமும் நிகழ்ச்சியில் வந்த கதைகள் எல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருக்கு. ஓகே, மீண்டும் ஒரு இனிமையான நிகழ்ச்சியில் வந்து நான் சந்திக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது என்றும் இனிய நிகழ்ச்சி வந்து கேட்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்து வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து சங்கீத ராஜேஸ்வரன் பாடிய பாடல். விவேகாவின் வரிகளுக்கு இசை விஜய் ஆண்டனி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை
2: நேரம் சரியா 11:01. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறோம். 1950 மற்றும் 60-70 வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். அன்பேவா திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

நேரம் சரியா 11:05 என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். தனி பிறவி திரைப்படத்திலிருந்து.

0: முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 11:11. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலாவின் குரல்களில் கண்ணதாசன் மற்றும் வாலியின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். திரைப்படம் அண்ணாவின் ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு.

0: சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டோம். கண்ணதாசின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நாடோடி திரைப்படத்திலிருந்து
1: வணக்கம். நான் உங்க இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநாதன் பேசுறேன்.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நேரம் சரியா 11:20. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போற பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.

நேரம் 11:24. என்றும் நினைவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த வகையில் இன்றைக்கி வந்து 1966 வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குழுவினரோட பாடிய பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு.

நேரம் 11:30. என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய நேயர்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் அன்பராணி அவங்க வந்து புதிய வானம், புதிய மாதம், புதிய நல்ல நேரம், புத்துணர்வூட்டும் பாடல்கள் என்றும் இனியவையில் செவிக்கு சுவைக்க வழங்கும் விவித் பாரதிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து எங்கிருந்தோ அசைகள் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தினி அவங்களும் வந்து அதே பாடல் தான் வந்து அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேல் முருகன் அவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவங்க வந்து வழக்கம் போல் நாள் இன்று நல்ல நாள், நெஞ்சில் நிறைந்த பாடல், நிறைவு தந்த கானம், பாடும் குயிலிங்கே, பார்க்கும் குரலிங்கே, பரவசம் தந்த கீதம், மனதில் பதிந்து மகிழ்ந்த நாதம், அழகுடன் தொகுப்பு குழுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாதவரத்துலேருந்து வீரராகவன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து நிகழ்ச்சி இனிமையாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க வந்து பாடல்கள் அருமைன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து அவங்களுக்கு பிடித்த பாடல் வந்து பாடும் குரல் இங்கே, அந்த பாடல் வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கேட்டேன், ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து இதே பாடல் தான் வந்து நான் கேட்டு ரொம்பவே மெய்மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்டிலேருந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க. அப்பு ஐனவரம் டெய்லர் அவங்க வந்து முதல் பாடல் வந்து ரொம்பவே அருமை, சூட்கேஸ் வைத்து கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு படத்தின் நாயகன் அப்படின்ட்டு அந்த பாடலை வந்து கேட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக பதிவு போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து காவிய கானங்களை கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணுகோபால் அவங்களும் வந்து நல்ல நல்ல பாடல்கள் கொடுக்கும் விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரவணன் ராமலிங்கம் கண்டாச்சி மங்கலத்திலேருந்து நாங்களும் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் எல்லாரும் வந்து பதிவு போட்டிருக்காங்க. அடுத்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து புதிய நாள் August 1 புதிய வானம் புதிய பூமி என்ற திரைப்பட பாடல் ரொம்பவே பொருத்தம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஹரிராம் தேனியிலிருந்தும் என்றும் இனிவே நிகழ்ச்சியில் ஆரம்பமே புதிய வானம் புதிய பூமி என்று துவங்கி நேரம் நல்ல நேரம் அப்படின்ட்டு தொடருது, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேஎம் கார்டன் செல்வகுமார் அவங்களும் வந்து நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போது தான் வந்து எங்களுக்கு நல்ல நேரம் தான் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களும் வந்து அதே பாடல் புதிய வானம் புதிய பூமி, ரொம்பவே சந்தோஷம் அந்த பாட்டு கேட்குறதுல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினியும் வந்து அன்பேவா பாடல் வந்து ரொம்பவே அருமை சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து பாடல்கள் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி சிலமலையிலேருந்து தொடர்ந்து நாங்கள் காவிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிச்சை பணி புஷ்பம் இவங்க எல்லாருமே சேர்ந்து. அடுத்து நம்ம அலிநகர் மகாதேவன் அவங்க முகமது பிலால் அவங்களும் வந்து பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி முரளிதரன் விழுப்புரத்துலேருந்தும் மந்திரமூர்த்தி ஆச்சாரி ரங்கராஜன் ராதா கிருஷ்ணன் இவங்க எல்லாருமே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கலை துரைராஜன் அவங்க வந்து சுந்தர பெருமாள் கோவில் கும்பகோணத்துலேருந்தும் காலை முதல் வந்து நாங்கள் பணிகளும் செய்கிறோம், நம்ம விவித் பாரதி கேட்டுட்ருக்கோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய நேயர்கள் பழைய பாடல்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடித்த பாடல்கள் தான், அதை வந்து கேட்டு அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு வரோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் கொடி மலர் திரைப்படத்தில் தான் வந்துட்டுருக்கு. பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பா

0: சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
1: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் சரியா 11:46. என்றும் இனிவே இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல். இது கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை வேதா, வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:53. என்றும் இணைவேந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு தான் என்றும் இணையவிடன் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, பாபு சங்கர் அவங்க வந்து எல்லா பாடலும் ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லிட்டு, கனடாவில் இருக்கிறேன் ஆனால் நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் பதிவு போட்டிருக்காங்க. செல்வராஜ் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சௌந்தரராஜனும் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளி இவங்களும் வந்து, நான் வந்து இந்த பாடல்கள் கேட்டதில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக அமைந்திருக்கிறது. அதாவது பறவை விலங்குகளின் குரலை வந்து நான் வந்து கேட்டேன் பாடல்கள் வழியாக அப்படின்னு சொல்லிட்டு மாடம்பாக்கத்துலேருந்து அயன் முரளி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. பாஷா அவங்க வந்து ரெடில்ஸ்லேருந்து, ஹயாத் பாஷா, பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து, உன்னை பார்த்து கொண்டிருந்தால் அந்த பாடல் ரொம்பவே நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எழுகினர் தேவா அவங்க வந்து, நானும் வந்து நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கேன் ஆனால் பதிவுகள் தான் போட முடியல பணியின் காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல. அடுத்தது முகமது பிலால் அவங்களும் வந்து ஐநாவரத்துலேருந்து, எல்லா பாடல்களும் அருமை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது வந்து பொன்னேரியிலிருந்தும், பாடல்கள் வந்து அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்வத வர்த்தினி அவங்களும் வந்து, உன்னை பார்த்து கொண்டிருந்தால் அந்த பாடல் வந்து நான் கேட்ட ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லிட்டு, அதோட நான் மலரோடு தனியாக இணைந்து வந்தேன் அந்த பாடலும் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்த பாடல் அப்படின்னு

தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து அவருக்கும் நான் மலரோடு தனியாக, அந்த பாடல் எனக்கு ரொம்பவே பிடித்த பாடல். டி எம் சவுந்தரராஜன் ஐயா மற்றும் பி சுசீலா அம்மா பாடிய பாடல் நான் வந்து விவத் பாரதி 102.3 கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, பதிவுகள் போட்ட அனைத்து நம்மளுடைய நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் பார்த்திங்கன்னா, ராமு திரைப்படத்துலேருந்து தான் வந்துட்டுருக்கு. பி சுசீலா பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன். இந்த பாடலோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதற்காக நம்ம ஆர்ஜே சாய்லட்சுமி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நமது நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்ம கேட்டுட்ருக்கோம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம், இனிமையான மதிய வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்க வந்திருக்கேன் நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம 1980s and 90s வெளிவந்த தமிழ் திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் எப்படி இருக்க போதுன்னா, ஒரு 2-2 பாடல்களாக கேட்க போகிறோம். 80s வந்த பாடல் மற்றும் 90s வந்த பாடல் அப்படி தான் கேட்டு ரசிக்க போகிறோம். ஸோ உங்களுக்காக சூப்பர் ஹிட்டான பாடல்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன், கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த வரிசையில் முதலாக வரக்கூடிய பாடல் என்ன பார்த்தீங்கன்னா, பாசமுள்ள பாண்டியரே அப்படிங்கிற பாடல் வந்துட்டுருக்கு. இது தொடர்ந்து என்ன பாடல் வருதுன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுகிட்டே இருங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 12:13 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ், நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி நம்ம 80s and 90s வெளிவந்த சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் முதல் 2 பாடல்கள் வந்து நம்ம 90s வரிசையில் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த 2 பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா 80s வந்த சூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். முதலாக வரக்கூடிய பாடல் பார்த்திங்கன்னா ஜானி திரைப்படத்திலேருந்து, மற்றும் அதை தொடர்ந்து 3 பிறை திரைப்படத்திலேருந்து மற்றும் ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் வந்து நிகழ்ச்சியோடு எப்போவுமே இணைந்திருந்து அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.facebook.com/vividbharathi-tamil-fm 102.3 அப்படிங்கிற இணைய பக்கத்தில் நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்குது, அது கீழே நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க. நிச்சயமாக நம்ம பாடல்களை தொடர்ந்து எல்லாத்தையும் வாசிச்சிடலாம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இதுலேயும் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
3: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
2: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:26 ஆயிட்டிருக்கு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து நம்ம 90s வந்த பாடல் பார்க்க போகிறோம். ஏன்னா கடைசி ரெண்டு பாடல்கள் வந்து ஜானி மற்றும் மூன்றாம் பிறையிலிருந்து பாடல்கள் பார்த்தாச்சு 1980s வரிசையில். அடுத்த ரெண்டு பாடல் வந்து 90s வரிசையில் பார்க்க போகிறோம். என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் மற்றும் தளபதி. இந்த இரண்டு திரைப்படத்துலேருந்து ரொம்பவே சூப்பர் ஹிட்டான பாடல்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் தான் வரப்போகுது. பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் அவங்கள விட்ட முடியாது இல்லையா? ஸோ யார் எங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சட்டன்னு பார்த்துட்டு நம்ம பாடல்களுக்கு போயிடலாம்.

பழனி கவிதா நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் பாடல்கள் அருமை தமிழகம்க்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து பாடல்கள் சூப்பர் மேடம் சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா முதல் பாடலே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோடு நினைந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹரிராம் தேனியிலேருந்து வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் வழக்கம் போல் போஸ்டர் அடிச்சிட்டார் நமக்கு, பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகன் பெருமாள் வந்து ஹார்ட்லாம் விட்டுருக்காங்க, பாடல் சூப்பராக இருக்குன்ட்டு. ராஜேஷ் பெரியார் நகர் மதிய வணக்கம், பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா நிகழ்ச்சி பாடல்கள் 80 காலகட்டங்களில் வெளிவந்த அனைத்து பாடல்களும் வந்து மறவாத பாடலாக அமைந்திருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து மதிய வணக்கம் சொல்லிட்டு அருமையாக நிகழ்ச்சி தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் ஐநாவரம்லேருந்து பாடல் சூப்பர் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், அப்புறம் ரவி அம்பத்தூர், ஹைதா மஹி, விஜி எஸ் எல்லாரும் வந்து கல்லூரி பள்ளி நாட்களுக்கு அழைத்து சென்றதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து பாடல்கள் அருமையாக இருக்குது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் பாடல் அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க திரிபுவனம்லேருந்து. உடன்குடி அப்துல் ஜமான் 80 வந்து ஆல்வேஸ் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து பாடல்கள் வந்து சூப்பர் அருமை, நன்றி சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீ வந்து இனிய மதிய வணக்கம், ரெட்ரோ நேரத்தில் சூப்பரான பாடல்கள் ஒளிபரப்பினதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட கமெண்ட்டும் மீதமுள்ள கமெண்ட்ஸ் நம்ம பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து கேட்கலாம். எஸ் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி அடுத்த இரு பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடல்களை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மட்டும் இல்லாமல் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த ஃப்ரீக்குவென்சிலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய

0: அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையிலேயே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இது உதவிடும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இண்டியா மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 36,441 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இளையோரின் விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 22% அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 15.4% அதிகமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் இந்த சிலிண்டரின் விலை 2,738 ரூபாயாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமான எரிபொருள் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மான்ய பாலகங்காதர திலகரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 17 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று தில்லி அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழை சாதாரண மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு பாட திருமுறைகள் உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சேக்கிழார் திருவிழாவில் இன்று புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்.
1: தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை திருநாவுக்கரசர்தான் தமிழில் முதல் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதே போல பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே வேறே அர்த்தம் தரக்கூடிய யமக பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடியிருக்கிறார்.
0: தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான களப்பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதிகள் குறித்த கணக்கெடுப்புகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியை பயன்படுத்தி 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு

0: கமல்குமார் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்டு இருந்துச்சு. மெட்ராஸ் ராஜதானிக்கும் மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட் 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்பவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக திறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல் 1998 இந்த இப்ப நம்ம கொடுக்குற 3500 கண்ணாடி கொடுக்கறோம் சொல்லிருக்காங்க. இதை ஏற்றுக்காமல் கர்நாடகா இருந்துச்சுனால அந்த அணையின் ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்ச நீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார்.
0: கேரளாவில் கனமழையால் ஏற்படும் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஏ பி அனில்குமார் கூறியுள்ளார். மலப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக பாதிப்புக்குள்ளாகும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் மழை நீடித்து வந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் திரு அனில்குமார் கூறினார். பெங்களூரு நகரை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு தூய்மை இயக்கத்தில் இன்று பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கட்டுமான கழிவுகளை முறையாக அகற்றாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். சத்தீஸ்கட் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது சத்தீஸ்கட்டில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒடிஷாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை வரும் 19 வரை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அடுத்த மாதம் 17 வரை அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 234 கோடி ரூபாய் செலவில் இந்த ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்ட முன்வடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சோலன் மாவட்டத்திற்குட்பட்ட மச்ஹாலியில் 150 ஏக்கர் பரப்பில் ரசாயன பூங்காவை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இதில் அடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள 1000 பள்ளி வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பிற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது புதிதாக தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக வெளியான செய்தியை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ஜப்பானின் அமோரி பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் சந்தியா விஷ்ணோயும் 53 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷராவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 61 கிலோ எடைப்பிரிவில் அவன்ஷிகாவும் 69 கிலோ எடைப்பிரிவில் தானியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-17, 21-11 என்ற செட்கணக்கில் சீன தைபேயின் ஹுவாங் யூ சூனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ.

செய்தி அறிக்கை கேட்டு முடித்த இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம தமிழ் எஃப்எம்ல வரக்கூடிய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த ஃப்ரீக்குவென்சிலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். எஸ், நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் தான் சொல்லணும். இந்த 1:50 சொல்லலாம் செய்தி அறிக்கையை விட்டுட்டு. ஸோ இந்த 50 வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களும் ரொம்பவே சூப்பராக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பாடலாக தான் நான் எடுத்து வச்சு இன்றைக்கி வழங்கிட்டு இருந்தேன். ஸோ தொடர்ந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். எஸ், நிகழ்ச்சியில் கடைசியாக 2 பாடல்கள் வர இருக்குது. ரெட்டைவால் குருவி மற்றும் வேலைக்காரன் திரைப்படத்துக்காக இந்த 2 பாடலும் உங்களுக்காக தொகுத்து வழங்குறதுக்கு தயாராக இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பாடல்களை ரசித்து என்ஜாய் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. பட் வந்து நம்மளுக்கு நேரமின்மை காரணமாக எல்லாருடைய கமெண்ட்ஸும் வாசிக்க முடியாததுனால நம்ம சட்டுன்னு அவங்க பேர்களை மட்டும் வாசிச்சிடலாம்.

முகமது பிலால், சூலை ரீஜா மனோகரன், ரவி அம்பத்தூர், ஹைதா மஹி, விஜி ஸ்டாலின் ஆர், உடன்குடி அப்துல் ஜமான், இளங்கோ காஞ்சிபுரம்லேருந்து, ஜெயஸ்ரீ, சையத் மஹமூத், தவசி, முரளிதரன் விழுப்புரம், எம் சென்னியப்பன், அப்புறம் பார்த்திங்கன்னா ராசா மகன் ஹரிச்சந்திரன், தமிழரசு தங்கவேலு, ஆர் தேவராஜ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம், தங்கம் சரவணன், வனிதா வி, ரங்கராஜன், பர்வதவர்த்தினி, சாந்தி ரமேஷ், ராதாகிருஷ்ணன், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், நல்லிநகரம் எஸ், மகாதேவன், கோபால், சமல்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம், நெடுஞ்செழியன் வேல்கவி, சரவணன் ராமலிங்கம், நடராஜன் சுப்பையா, ரவி பி அம்பத்தூர், கே கே வெங்கடேஷ், பி தினகரன் பீமன், பிரபாகரன் ஜி, ஹரிஹரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா எஸ், முகமது பிலால் சி, யுவராஜ் நெமிலி, இவங்க எல்லாரும் அவங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறத அவங்களோட பதிவுகள் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே பாடல்கள் ஒன்றுத்தையும் மென்ஷன் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி, தொடர்ந்து பாடல்களை ரசிச்சிட்டே இருங்க. நான் மீண்டும் உங்களை ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த ரெண்டு பாடல் கேட்டு வந்துருங்க. நம்ம மீண்டும் ஒரு மணிக்கு சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

வணக்கம் வணக்கம் வணக்கம், அட்டகாசமான மதிய வணக்கம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் வழங்கறதுக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த ஃப்ரீக்வன்சிஸ்லையும் கேட்டு ரசிக்கலாம். எஸ் ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விருப்ப பாடல், அதாவது நம்ம நேர்களாகிய உங்களோட ஃபேவரட் சாங் தான் நம்ம இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போகிறோம். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோனை எடுங்க 0442952 0853, அப்படி இல்லைன்னா 0442838 9871, இந்த இரண்டு எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல், பிடிச்ச பாடலை கேட்கலாம். ஸோ அதை வழங்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக ரெடியாக காத்துட்ருக்கேன். நம்பரை மீண்டும் சொல்கிறேன், 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871, இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்கேஸ் நம்பர் நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் www.facebook.com/vivatbharathitamilfm102.3 அப்படின்ற பேஜில் போனீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும், அதுலேயும் இந்த ஃபோன் நம்பர்ஸ் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டும் நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக செல்லமை திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டுருக்கு. இந்த பாடல் கேட்டு முடிக்கிற நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி காலர்ஸ் டுடே. எஸ் ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: குத்தால அருவியிலே குடிச்சது போல் இருக்குதா, மனச மயக்குதா, சுகமும் கிடைக்குதா, குத்தால அருவியிலே குடிச்சது போல் இருக்குதா.
1: பார்வதி அம்மா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
2: அதுங்களாம்மா எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்கல்லங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்ல தண்ணி பம்ப் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாங்க ஒரே சந்தோஷமா இருக்குது.
1: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவீங்கன்னா இவ்வளோ தண்ணியா செலவு பண்றீங்க. இதில் வேற குழாய திருப்பிட்டு வேலை செய்கிறீங்க. தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
2: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்தில் தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்தில் மறுபடியும் கழுவி எடுப்போமுங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஊர்லிங்க, உங்கள் வீட்டில் தானுங்க அருவி மாதிரி தண்ணி கொட்டுதுங்க. அதனால தாங்க ரொம்ப தாராளமாக கொஞ்சம் செலவு பண்ணிடுங்க.
1: கொட்டும் கொட்டும், நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிலத்தில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மழையே வரலனா அப்போ என்ன பண்ணுறது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்போலேருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லைம்மா?
2: ஆனுங்கம்மா நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. என்னம்மா இப்போது நான் எங்கள் வீட்டில் எப்படி தண்ணி சிக்கனமாக செய்யறனோ அதே மாதிரி உங்கள் வீட்லையும் செய்யணுங்கிறீங்க. அதானம்மா நான் எங்க இருந்தாலும் தண்ணி சிக்கனமா செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
1: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா, மனச மயக்குதா, சுகமாய் இருக்குதா,
3: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:10 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ், நம்ம நிகழ்ச்சியோட முதல் லக்கி காலர் யார் அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் விவித் பாரதி.
5: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேம்
4: சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன். அப்படி எனர்ஜெட்டிக்கா பேசுறீங்க.
5: எப்படி மேம் இருக்கு? பயங்கர ஹாட்டா கிளைமேட்லாம்.
4: ஆமா ஆமா, நிச்சயமா வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது.
5: மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: ஆமா நிச்சயமா, உங்க வாக்கு பலிக்கட்டும், சீக்கிரமே மழை பெய்யட்டும். என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
5: இன்னைக்கு மேம் ஏ ரகுமான் அவர்களுடைய இசை முதல்வன் இந்த திரைப்படம், அதுல இருந்து உப்புக்கருவாடு உறவிச்ச சோறு. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த பிக்சரைசேஷன், ஒரு வித்தியாசமான நடனம், கிராமத்து நடனம் அப்படிங்கறத அர்ஜுன் சாரும் மனிஷா கொய்ராலாவும் ஆடிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இந்த சாங் செலக்ட் பண்ணேன்.
4: சூப்பர் சூப்பர் செலக்ஷன். உங்களை மாதிரி எங்களுக்கும் இது பல பேருக்கு எங்களை பிடிச்ச பாடலா இருக்கும்.

இருக்கும், நிச்சயமா எல்லாரும் கேட்டு ரசிக்க போறோம். நன்றி, நன்றி சார். சந்திரசேகர் சார் சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு. முதல்வன் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அந்த சூப்பர் ஹிட் சாங்கை வந்து எஃப்எம்ல கேட்டு நாங்களும் அதை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா 0444-295-2-0853 அப்படி இல்லைனா 2838-9871 இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்பரை ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் www.facebook.com/vividbharathitamilfm103.3 இந்த இணைய பக்கத்தில் நம்ம நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட போஸ்டர் இருக்கும், அதில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டும் நீங்கள் கால் பண்ணலாம். ஒரு சின்ன டிப் என்னென்னா, பாடல் முடிகிற டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல 1:18 ஆயிட்டு இருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் விவத் பாரதி.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி செல்விப்பட்டம் சென்னை மேடம்.
2: எப்படி இருக்கீங்க சார்?
3: என்ன
2: பாடல் வேணும் உங்களுக்கு?
3: பாட்டுக்கு நானடிமை பாடத்துல இருந்தீங்க, பூவே பூவே பொன்னம்மா அந்த பாட்டு மேடம்.
2: ஓகே, எதனால இந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்கு?
3: பாட்டெல்லாம் கேக்குறதுக்கு இனிமையா இருக்குங்க.
2: இனிமையா இருக்கும். சரி, அந்த இனிமையான பாட்டை நாங்க உங்களோட சேர்ந்து இப்ப கேட்டு ரசிக்கிறோம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஓகே, சென்னியப்பன் சார்க்காக பூவே பூவே பொன்னம்மா அப்படிங்கிற பாடல் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் உங்களோட ஃபேவரட் சாங்கை எஃப்எம்ல எங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 0444-295-2-0853, அப்படி இல்லைனா 0444-283-8-9871 இந்த எண்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். பாடல் முடிகிற டைமில், ஒரு பாதிக்கு மேலே முடிகிற டைமில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஒரு சில நேயர்கள்லாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் ரிப்பீட்டடாக அவங்களுக்கே கிடைக்கிது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா கரெக்டான ஒரு டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம லைனில் எந்த காலர் வராங்களோ நாங்கள் அப்படியே எடுத்து தான் வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் உங்களோட லக்கை ட்ரை பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: நேரம் சரியா 1:25 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கலாம். எஸ் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் எல்லாரும் அவங்களுடைய விருப்ப பாடல் தான் தொடர்ந்து கால் பண்ணி கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேம்மா.
0: முருகேசன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா.
0: சூப்பர். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து கன்னி பெண்ணுமா. அதுல வந்து பௌர்ணமி நிலவேன்னு சிவகுமார் வாய்ஸ்லயே பாடியிருப்பாரு எஸ்பிபி. நல்லா இருக்கும் பாட்டு.
0: அப்படிங்களா? ரொம்ப பிடிச்ச பாடல்.
1: ஒரு மாசம் ஆயிடுச்சுமா, இப்ப ஒரு மாசம் பொறுத்து இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு.
0: அப்படிங்களா? உங்களுக்கு என்கிட்ட தான் பேசணும்னு இருந்திருக்கு, அதனாலதான்.
1: ஆமா ஆமா.
0: நன்றி நன்றி சார் இணைப்புல வந்ததுக்கு. நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரி கன்னிப்பெண் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது பாரதியின் தமிழ் எஃப்எம்.

102.3

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:30 ஆயிடுச்சு ஸ்டுடியோ கிளாக்ல. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்குறாங்க, எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் இது மாதிரி நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும், உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா 0444-2952-0853 அப்படி இல்லைனா 0444-2838-9871 இந்த ரெண்டு எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் வந்து பச்சை கிளி முத்துச்சே, அந்த பாடல் மேடம்.
0: சூப்பர் சூப்பர், நிச்சயமா வழங்கிடலாம். வந்து அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்டா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. உங்களோட பேசினது சந்தோஷம். உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குமா? கமலா மேடம் கேட்ட மாதிரி உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துல இருந்து

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:37 ஆயிட்டிருக்கு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. வழங்கிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. இஸ் நிகழ்ச்சியில் ஒரு மிக்சர் சாங்ஸ் கேட்டுட்ருக்கோம். பழைய பாடல், புது பாடல், இடைப்பட்ட பாடல், இந்த மாதிரி எல்லாமே ஒரு மிக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸாக நம்ம கேட்டுட்ருக்கோம். அடுத்ததா என்ன காலர் கால் பண்ணுறாங்க, எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: ஹலோ. வணக்கங்க.
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மின்ட்ல இருந்து ராஜா பேசுறேங்க. நீ எப்படிங்க இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க தையல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாட்ஷா பாய் எல்லா பேண்ட் டீ-ஷர்ட்லாம் தைக்கறாங்க.
0: ஓ சூப்பர் சூப்பர். பாட்டு கேட்டுட்டே வேலை செய்றீங்க.
1: ரொம்ப உற்சாகமா இருவாங்க.
0: ஓ சூப்பர் சூப்பர்.
1: டெய்லி உங்க புரோகிராம் நான் காலையில இருந்தே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
0: நான் சனிக்கிழமை மட்டும் தானே வருவேன். விவித் பாரதி நிகழ்ச்சி சொல்றீங்க. சரி சரி சரி, நிச்சயமா. நன்றி நன்றி சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மௌனராகம் படத்துல இருந்து ஐயா வாலி அருமையான ஒரு ஒரு வரியும் அருமையா இருக்கும். அந்த காட்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் புற நெஞ்சம் இல்லையோ.
0: ஓகே சூப்பர் சாங்.
1: தெரியாது அந்த வரியை மட்டும் நான் சொல்லிட்டேன்.
0: ஓ கண்டிப்பா கண்டிப்பா. அழகான பாடல், அழகான வரிகள்ல உங்களோட சேர்ந்து நாங்களும் எல்லாரும் சேர்ந்து ரசிக்க காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி சார்,
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி நன்றி. ஓகே, ரொம்ப வர்ணித்து இந்த பாடலை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த அழகான பாடலை எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிப்போம். மௌனராகம் திரைப்படத்திலிருந்து. ஸோ இந்த பாடல், இந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து செய்தி அறிக்கை இருக்கும் ஒரு 10 நிமிடங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி இதுதான் இறுதி பாடலாக இருக்கும், நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக இருக்கும். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பங்கு பெற்ற நேயர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றிகள். ரொம்ப அழகான பாடலாக கேட்டிருந்தீங்க, ரொம்பவே சூப்பராக போச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு 40 நிமிஷம். எஸ், இப்போ மௌனராகம் திரைப்படத்தோட திரைப்பட பாடலோட இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவடையுது. மீண்டும் வந்து நான் உங்களை 15 அன்றைக்கி சந்திக்கிறேன். அழகான ஒரு சனிக்கிழமை, சுதந்திர தினம் வேற அன்னைக்கு நிச்சயமாக உங்களை நான் சந்திச்சு அன்னைக்கும் சூப்பரான நிகழ்ச்சிகளோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த ஃப்ரீக்வன்சிஸ்லையும் கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன். அது வரைக்கும் உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறது நான் ஆர்ஜே சாய்லட்சுமி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான சர்வதேச விமான நிலையம் உட்பட 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். 2014 ஆண்டு 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போது அது 166 உயர்ந்துள்ளதாக எடுத்துரைத்தார். பெருநகரங்களில் மட்டுமே இருந்த விமான போக்குவரத்து

0: வசதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சிறிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதனால் சாமானிய மக்களும் தற்போது விமான பயணங்களை மேற்கொள்வதாக பிரதமர் கூறினார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறைகள் திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ் மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். பழங்காலங்களில் தமிழர்கள் பின்பற்றிய சைவ மரபுகளை இப்புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாகவும், இளையோர் இதனை படித்து நம் பண்டைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட 15.4% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நலம் AI செயலி வசதி மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் 47 மாணாக்கருக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக் கடன் வழங்கி உரையாற்றிய அமைச்சர், மாநிலத்தில் மாணவ மாணவியர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக எடுத்துரைத்தார்.
1: மேற்படிப்புக்காக ஒரு மாணவர் மாணவியர் வந்து நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பொருளாதார வசதி இன்மை ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்வி கடன் ஒரு திட்டம் இருக்கு. 7.5 லட்சம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிணையும் இல்லாம கல்வி கடன் கிடைக்கும். சில கோர்சஸ்ல ஃபீஸ் இதுக்கு தாண்டி இருக்கும், ஒரு 10 லட்சம் 12 லட்சம் இந்த லிமிட், அதை இன்னும் கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களோட கோரிக்கையா இருக்கு. இதுவும் கூடிய விரைவில் 7.5 லட்சத்திலிருந்து 20 லட்சமா உயர்த்தப்படக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு.
0: சுகாதார வீதி திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் சாலையோர விற்பனையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அண்மையில் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ஏற்கனவே 6 மாவட்டங்களில் இத்திட்டம் நடைமுறையில் இருப்பதாகவும், விரைவில் திருச்செங்கோடில் உணவு வீதி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். கோடைக்காலத்தில் மக்கள் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தியதாக கூறிய அவர், கூடுதல் கட்டணம் தொடர்பான 3,70,000 மின் இணைப்புகள் 1 வாரத்திற்குள் சரிபார்க்கப்படும் என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தீர்வாக அமையும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள கர்நாடகத்தை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எவ்வித பயனும் அளிக்காது என்பதை அனைவரும் எடுத்துரைத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், இவ்விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுவது எப்போது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திகழ்கிறது என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில்

0: 2500க்கும் மேற்பட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பதிவு மேற்கொண்டவர்கள் அது தொடர்பான எண்ணை வழங்கினால் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.
1: நம்ம மாவட்டத்துல வந்து இந்த ஹவுஸ் லிஸ்டிங் பணி வந்து தொடங்கிட்டோம். கடந்த 15 நாள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் முறையில வந்து நம்மளோட ஹவுஸ் டீடைல்ஸ் பொதுமக்களே பதிவு பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணிருக்க பட்சத்துல அந்த யூனிக் ஐடி வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு வெரிபிகேஷன் மட்டும் வாங்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். இன்கேஸ் அவங்க வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணாத பட்சத்துல ஃபுல் டீடைல்ஸ் வந்து இங்க பதிவு பண்றோம். மொத்தம் 2686 எனுமரேட்டர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு மேல அவங்கள சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க.
0: தர்மபுரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணிகளில் 3000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளனர். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தாய்ப்பால் மிகவும் அவசியம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளார்.
2: தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, நிமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். எனவே தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டும் வழங்கி பின்னர் இணை உணவுடன் 2 வயது வரை தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைப்பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. திருக்குறுங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைக்கோவிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக தென்மேற்கு பருவமழை திடீரென தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருவதால் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாவனாச அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 68 அடியாக உள்ளது. தொடர் மழையின் காரணமாக திருக்கரங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைப்பகுதியில் அமைந்துள்ள நம்பி கோயிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கரியசோலை பகுதியில் காட்டியானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் தைவானின் ஹுவாங்கை 21-17, 21-11 என்ற நேர் செட்களில் இன்று தன்வி சர்மா வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீர வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இரண்டு மணிக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி, தீம் பேஸ் பண்ண ஃபிலிம் சாங்ஸ். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், உடான் ஸ்கீமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒளி சித்திரம், தங்கப்பதக்கம் திரைப்படத்தோட ஒளி சித்திரம் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ. 5:00 to 5:45 வரைக்கும் பூந்தென்றல் நிகழ்ச்சி, லைவ் லிஸ்னர்ஸ் ப்ரோக்ராம். 5:45 ஸ்பைஸ் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் இருக்குது. 5:55 to 6 வரைக்கும் மீண்டும் பூந்தென்றல் தொடருது. 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சி, 6:30 மாநில செய்திகள். மீண்டும் 6:40 பார்த்தீங்கன்னா என் விருப்பம் நிகழ்ச்சி, ஆர்ஜே சாய்ஸோட திரைப்பட பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம் நிகழ்ச்சி, 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 திரைகாணம் நிகழ்ச்சி, 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும்.

0: 7:55 இன்று ஒரு தகவல் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியது. 8 மணிக்கு எனக்குள் நான் அந்த செலிப்ரிட்டி டாக் ஷோ இருக்குது. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம். 9:15 பார்த்தீங்கன்னா என் இனிய பொன்னிலாவே. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு லிசனர்ஸ் சாய்ஸ் வந்து நிகழ்ச்சி இருக்குது. 11 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சி. 2:00 மெலடி பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் FM.
1: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
2: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
3: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
2: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.
4: பொங்கல் வணக்கம். திரைசெப்பினி பாடகர், நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: அடிகருப்பு நிற தழகி உதட்டு சம பழகி சில்லறைய சதறி கண்டி ஓம் சேரிப்பில் சில்ல

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லது இசை. அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல்ல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்

நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் நாம சந்திக்கிறப்ப ஒரு பாடல் தொகுப்பு கேட்கறது உண்டு. அந்த மாதிரியான பாடல் தொகுப்பு இன்னைக்கும் உங்களுக்காக காத்துச்சுக்கு. இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4 நேயர்களும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் எஸ். ஜானகியின் குரல்களில் கண்ணதாசன் பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் சுமை தாங்கி படத்திலிருந்து.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம், என் ஆசான் கே பாலச்சந்தர்.

0: அப்படிதான் சொல்லுவேன்.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் பொழுது 2:07. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சரி, அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி ஆவலாக காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? இதோ பாட்டு உங்களுக்காக. எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியிருக்கும் இந்த பாடல் கண்ணதாசன் எழுதியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் பாசம் படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

நம் மனங்களை எல்லாம் முழுதாய் திருடிவிட்ட பாடல்களின் அணிவகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது இன்னைக்கு பாடல் தொகுப்பில் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட யூகிச்சுட்டே இருப்பீங்க. சரி, அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகியோட குரல்களில் கண்ணதாசன் எழுதின பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்பில் போலீஸ்காரன் மகள் படத்துலேருந்து. அப்படி

0: இதயங்களை உரசும் மனசு மயங்கும் மௌனகீதம் தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
1: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்.
2: நேரம் பொழுது 2:16:15 எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களும் கேட்டு ரசிச்சிருக்காங்க. சரி, இப்போ அடுத்ததா நம்ம கேட்க போற பாடல், இது TM சவுந்தரராஜன், எஸ் ஜானகியோட குரல்கள்ல ராதா மாணிக்கம் எழுதின பாடல், ஆர் சுதர்சன் அவங்க இசையமைப்புல பூம்புகார் படத்திலேருந்து இந்த பாட்டு.

0: देखो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: நேரம் வந்து 2:20:45 ஆயிடுச்சு. 4 பாடல்கள் எங்கள் ஸ்டைல நம்ம கடந்து வந்தாச்சு. ஸோ உங்களுடைய பதிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க என்ன யூகிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாமா? எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன். களமருதூர்ல இருந்து அனுஷ்கா, அவங்க உளுந்தூர் பேட்டை வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்கிருந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுகுணா வெல்கம், அனுராதா மேம் வாங்க, வி ஆர் வெயிட்டிங். இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உங்கள் கைவண்ணத்தில் களைக்கட்ட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்களும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி சிறப்பிக்க போகிறீங்க, ஏன்னா நேர்களோட அந்த பங்களிப்பு தான் வந்து நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், மேலும் மேலும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. நாகராஜன் அவங்க வந்து உளுந்தூர் பேட்டை வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த இடத்துலேருந்து நாகராஜன், பிருந்தா நாகராஜன், ஜெயகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. பாரி வள்ளல் அவங்களும் வந்து கேட்டு இருக்காங்க. சுகுணா வந்து இனிதை தொடர வாழ்த்துக்கள் மேம் சொல்லியிருக்காங்க. ரவி அம்பத்தூர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்பு அயனாவரம் வருக வருக அப்படின்னு சொல்லி, பாடல்களுக்கு இன்னைக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி அயனாவரத்துலேருந்து அவங்க பதிவு. ஜெயஸ்ரீ குட் ஆஃப்டர்நூன், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் அர்த்தமுள்ள பாடல்கள் கும்பகோணம் சோமசுந்தரம் மல்லிகா இவங்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. எஸ் எம் செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் இந்த பகுதியிலேருந்து, எங்கள் ஸ்டைல் மாம்பழத்து வண்டு இனிப்பான அழகான பாடலோடு தொடக்கம் சூப்பர், தொடரும் பாடல்களையும் ரசிக்க நிகழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாராட்டி வாழ்த்தியிருக்காங்க. சுகுணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜானகி அம்மா ஹம்மிங் முதலில் துவங்கும் பாடல்களோட தொகுப்பு அப்படித்தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் ஆரம்ப பாடல் அசத்தல்னு சொல்லியிருக்காங்க. சபரி மனோஜ் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பகல் வணக்கம் சகோதரி, பழைய பாடல்களோட சங்கமம் பரவசம் தருவது அற்புதம், பாசம் பட பாடல் ஆனந்தம், பற்றி கொண்டது ஜல் ஜல் என் மனதில், பகலில் வந்த பாடல்கள் அணி

வரிசை பண்பலை தந்த இன்ப இன்னிசை அப்படின்னு சொல்லி மாதவரத்துலேருந்து வீரராகவன். தேனி ஹரிராம் எங்கள் ஸ்டைல் மற்றும் ஒளிச்சித்திரம் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் மகிழ்வான மதிய வணக்கம், ஜல் ஜல் அந்த பாடல் இனிமை கிரேட் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு நன்றினும் சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் பிற்பகல் நிகழ்ச்சிகள் சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் வந்து பொன்னின்பேன் பாடல் சூப்பரோ சூப்பர் நன்றிகள் பல அப்படின்றாங்க. எல்லா பாடல்களையும் ஒரு இடத்துல ஜானகி அம்மாவோட ஹம்மிங் வந்துடும், இதானே இந்த பாடல்களோட தொகுப்பு தானே அப்படின்னு சொல்லி சுகுணா கேட்டிருக்காங்க. முகமது பிலால் அவங்க வந்து அயனாவரம் அந்த இடத்துலேருந்து எல்லா பாடல்களும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வழக்கம் போல் வந்து அழகாக ஒரு போஸ்டர் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோணி ராஜ் ஆரம்ப பாடல்களே அருமை, இன்றைய தொகுப்பு ஜானகி அம்மா தனித்தும் பிற பாடல்களோடு இணைந்தும் பாடிய பாடல்கள். சாந்தி ரமேஷ் வாழ்த்துக்கள். கே வி ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தொடக்க பாடல்களே ரொம்ப அருமையாக இருக்குது இனிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் வணக்கம். முரளிதரன் விழுப்புரம் என்னை முதன் முதலாக அமேசிங் சாங் சொல்லியிருக்காங்க. சின்னியப்பன் கவுந்து பாடி அந்த இடத்துலேருந்து அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவங்க வந்து என்னடா சனிக்கிழமை வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நேற்று வருவீங்கன்னு பார்த்த அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு பாட்டு சூப்பராக இருக்க போது தேர்ந்தெடுத்து போடுறதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி 8 மணி வரைக்கும் என்னோட காதை தீட்டி வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி வானொலி நண்பன் அப்படின்னு போட்டிருக்காங்க கலீல் அகமது. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், நிறைய பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து காத்துட்ருக்கு. அப்போ அயனாவரம் அவங்க வந்து பிற பாடல்கள் கூட ஜானகி பாடிய பாடல்களா இருக்குமோ நீங்களே சொல்லுங்களா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. சரி, வேகமா நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். வரப்போற பாடல் வந்து ஏ.எம். ராஜா இஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதின பாடலுக்கு இசையும் ஏ.எம். ராஜா தான் கொடுத்திருக்காங்க. தேனிலவு படத்துலேருந்து இந்த பாட்டு. நம்ம நேர்கள் யூகிச்ச மாதிரி தான் ஜானகி அம்மா பிற பாடல்களோடும் தனித்தும் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள். நடுநடுவில் அவங்களோட சூப்பரான அந்த ஹம்மிங்கோட 1960களில் வந்த பட பாடல்கள் கூடவே வந்து முடிஞ்சால் நம்ம 50 நம்ம கேட்க ட்ரை பண்ணலாம். சரியா, இப்போ வந்து இந்த படம் வந்து தேனிலவு 1963 வெளியான திரைப்படம். ஸ்ரீதர் அவங்க கைவண்ணத்தில் வந்து ஒரு அற்புதமான படம். அந்த படத்துலேருந்து பாட்டு.

0: இந்த பாட்டில் கவனித்து பார்த்துருந்துருப்பீங்கன்னா ஃபுல்லாக ஹம்மிங்காக வரும். லாஸ்டில் அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் அவங்களோட குரலில் அந்த பாட்டு வரும். கேட்கவே வந்து என்ன சொல்கிறது, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரியான ஒரு குரல் இனிமே அந்த அம்மாவுக்கு இருந்துட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், 1960 வந்த படம் நம்ம வந்து இன்றைக்கி 2026 கேட்டு ரசிச்சிட்ருக்கோன்னா என்னமோ இப்போ தான் புதுசாக மெட்டு போட்ட மாதிரி, புதுசாக இவங்க பாடின மாதிரி, நம்மளும் புதுசாக கேட்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கொடுக்க அந்த குரலுக்கு வந்து அவ்வளோ ஒரு இனிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
5: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேர்பொழுது 2:29 40 நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதுல வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, இந்த இடங்களிலிருந்து நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. நேரம் பொழுது 2:30. ஓகே, பாருங்க எவ்வளோ நேர்கள் புதுசாக இணைஞ்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கம் சரவணன் அப்படிங்கிறவங்க, நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடி குப்பம் சரவணன், என்னை முதன் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் பாடல் அருமை, இனி வரும் பாடலும் இனிமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இனிமையான பாடல்கள் தான், பழமை என்றுமே இனிமே இல்லையா. உடன்குடி அப்துல் ஜமான் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன், நிகழ்ச்சியின் கண்கள் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து. ஹேமலதா ஒரு பூவ விஜி எஸ், அருமையான பாடல்கள். கலை துரைராஜன், வணக்கம். கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன், சிறந்த காலத்தை வென்ற பாடல்கள், அதுதான் அந்த ஒற்றுமை. சிறப்பு, நன்றி, பாராட்டுக்கள்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. புரசைவாக்கம் சௌந்தரராஜன், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து. முரளிதரன் விழுப்புரம், காலையும் நீயே மாலையும் நீயே எவர் கிரீன் சூப்பர் சாங், தேங்க்ஸ் அ லாட் அப்படின்றாங்க. என்னை முதன் முதலாக பார்த்த போது அந்த ஜானகி அம்மாவோட குரல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்பதில் ரொம்ப இன்பமாக இருக்கு, அருமைய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பி எஸ், கடலூர் துறைமுகம் அந்த இடத்துலேருந்து அவங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய மதிய வணக்கம், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, எங்கள் ஸ்டைல் பாடல்கள் அனைத்தும் அது, விவித் பாரதியின் ஸ்டைல், நன்றி அப்படின்னு சொல்லி தீநகர்லேருந்து அவங்க பதிவு. ஓகே, அடுத்த பாட்டுக்காக இப்போ காத்துட்ருப்பீங்க இல்லையா. அடுத்த பாட்டு, இது ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் பாதை தெரியுது பார் இந்த படத்துலேருந்து வரப்போது. பி பி ஸ்ரீனிவாசோட இணைந்து எஸ் ஜானகி அம்மாவோட குரல், கே சி எஸ் அருணாச்சலம் எழுதின பாடலுக்கு இசை எம் பி ஸ்ரீனிவாசன்.

அருமையான பாடல்களோட சங்கமமா இருக்கு, என்ன பண்றது, பாட்டை ரசிக்கிறதா, பதிவு போடுறதா, சாப்பிடறதா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், நீங்க பாட்டெல்லாம் முழுமையா கேட்டு ரசிங்க. ஒரு மூணு நாலு பாட்டுக்கு ஒரு வாட்டி நீங்க கமெண்ட் போட்டா கூட போதும், எல்லா பாடல்களுமே இனிமைதான், அதுல வந்து நமக்கு எல்லளவும் சந்தேகமே இல்லைங்க. நண்பகல் வணக்கம் மேம், நல்வரவு. காலையும் நீயே மாலையும் நீயே அல்ல, முப்பொழுதும் நீயே. விவத் பாரதி தமிழ் பண்பலை தான் செவியோரும் சுகராகும் முழுமையான கொண்டாட்டம் கலக்குது உங்கள் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஹேமலதாவோட பதிவு. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், புகழ்பெற்ற பாடகர், குரலுக்கு வயது என்பதே இல்லை, காலங்கள் மாறலாம், ஆண்டுகள் ஓடலாம், ஆனால் அவரது குரல் என்றும் இளமையாகவே ஒலிக்கும். ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது அதன் முதல் முறையாக கேட்பதை போன்ற இனிமையையும் மனதை நெகிழச் செய்யும் உணர்வையும் தருகிறது. அதனால் தான் உண்மையான கலைஞரோட குரல் காலத்தை வென்று என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா பதிவு போட்டிருக்காங்க பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம். முகமது பிலால் ஐனாவரம், ஜானகி பாடல் பெயர்கள் என்ன போடுங்க மேடம், என்னவோ சொல்ல வந்திருக்காரு, புரியல சார், நீங்கள் கொஞ்சம் கிளியராக அனுப்பினீங்கன்னா நான் படிச்சிருவேன். ஆரணி சண்முகம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அம்மா அவங்களோட இனிமையான பாடல்கள் எங்கும் எப்போதும் அவ்விடத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி, நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சண்முகம் அவங்களோட பதிவு. காலையிலும் நீயே, பகல் மாலையிலும் நீயே, எமக்கு கழிப்புற தருவது பண்பலை நீயே, கனிந்துருகும் ஜானகியம்மா கீதம், கவலைகள் மறக்கும் இனிய நாதம், தொகுப்பின் வளமை மனதில் சேரும், தென்றல் காற்றின் மனமது வீசும் அப்படின்னு சொல்லி மாதவரம் வீரராகவன் அவங்களோட பதிவு. சரி, இப்போ அடுத்த பாட்டு போயிடலாமா நம்ம. அடுத்த பாட்டு சி எஸ் ஜெயராமன் அவங்களோட இணைந்து எஸ் ஜானகியம்மா பாடியிருக்கக்கூடிய பாடல், உடுமலை நாராயண கவி எழுதிய பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம். தெய்வ பிறவி இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹம்மிங் மட்டும் அவங்க அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க, சிஎஸ் ஜெயராமன் அவங்களோட சேர்ந்து. சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, ஏ செல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: இரண்டு மணி 40:20 நொடி ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஏ ஹரிஹரன் தென்னங்கீற்று ஊஞ்சலிலே இந்த புகழ்பெற்ற பழைய தமிழ் பாடல் பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதியதாகும். கண்டிப்பாக கரெக்டா சார், ஒத்துக்கிறோம். சூப்பர் நல்ல நல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லி ரவி அம்பத்தூர்லேருந்து அவங்க பதிவை. கமலாவரதன் மேடம், எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் பழைய பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இசை வந்து ஒரு அருமருந்துமா, கண்டிப்பாக கேளுங்க. காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ், எப்படிப்பட்ட பாடலையும் முகத்தில் எந்த அசைவையும் தெரிவிக்காமல் பாடுவதில் ஜானகி அம்மா வல்லவர். மெல்லத்திருந்தது கதவு படத்தில் வா வெண்ணிலா பாடலை இவர் ஹம்மிங்கோடு ஆரம்பித்து தனித்து பாடி அந்த வேர்ஷன் கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை நினைவுபடுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து எங்கள் ஸ்டைல் பாடல் அருமை, இன்னும் சாப்பிடவே போலிங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. முரளிதரன் விழுப்புரம், அன்பாலே தேடிய என் அந்த ஃபென்டாஸ்டிக் சாங் தேங்க்ஸ் செவிக்கு தேனிசை விருந்து நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. மேம் நேற்று வந்து பாடகி ஜம்னாராணி அம்மா அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சுகுணா அவங்க வந்து நினைவுபடுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பாட்டும் நம்ம கேட்கலாம். ஹரிஹரன், சிவாஜியோட சோகம் தோய்ந்த முகபாவனைகளையும் பத்மினியோட அழுகையையும் மிக நேர்த்தியாக படமாக்கியிருந்தனர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அந்த காட்சி நினைவுக்கு போயிட்டாங்க. சி எஸ் ஜெயராமனோட குரலும் ஜானகியோட ஹம்மிங்கும் அந்த சோக காட்சியை திரையில் பல மடங்கு அப்படியே ஆழமாக கடத்த உதவியது அப்படின்னு சொல்லி. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வமே அப்படின்ற பாடல் தான் அப்படின்னு சொல்லி சி எஸ் ஜெயராமன் அவர் நினைவு கூர்ந்திருக்காரு. அதே பாட்டுக்கு வந்து முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் வந்து வாழ்த்தி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது நம்ம வந்து அடுத்த பாட்டு நம்ம கேட்கலாம். பிபி ஸ்ரீனிவாசோட இணைந்து ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில், வெண்ணீர் ஆடை படத்துலேருந்து இந்த பாட்டு.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
3: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
4: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
3: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.
5: நேரும் பொழுது 2:47, 20 நொடி ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இதுல வந்து எங்கள் ஸ்டைல்

0: இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நாம் நம்ம கூட சேர்ந்து வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களும் சேர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம தேனி ஹரிராம், இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியே அல்லங்க. 1973-77 காலகட்டத்தில் சிற்றலையிலும் மத்திய அலைவரிசையிலும் ஒலிபரப்பான விவித் பாரதியோட வர்த்தக ஒலிபரப்பை கேட்டது போல இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி சொல்லி அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க. ஸ்ரீனிவாசன், வணக்கம். பழமை என்றும் இனிமை, அருமையான பாட தொகுத்து வழங்கி வரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு ஸ்ரீனிவாஸ் குட்டப்பா, திருப்பதி சாரம் நாகர்கோவில், இந்த இடத்துல இருந்து அவங்களுடைய பதிவை புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அப்படியே வந்து பின்னோக்கி அவங்களுடைய மனசலைப்பாயுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வ பிறவி படப்பாடல், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், இந்த பாட்டு அற்புதம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. எங்கள் ஸ்டைல், செவியோரம் தேன் அருவியில் பூங்குருவி பாடுது, இசை இன்பத்தில் இதயம் கரைகிறது அப்படின்னு சொல்லி சென்னை புகழ் சோழன் அவங்களுடைய பதிவு. எடப்பாடி சவுக்கார்பேட்டை கந்தன் வள்ளி அவங்களோட வாழ்த்துக்களோட இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
1: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

0: நம்ம வந்து வரிசையாக பாட்டுலாம் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ கேட்ட இந்த பாட்டு வந்து 1959 வெளியானது. அதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட பாடல்கள் 8 பாடல்கள் கேட்டோம். வெண்ணிறாடை வரைக்கும் 1960களில் வந்த படங்கள் அது. இது வந்து தெய்வ பலம் 1959 வெளியான திரைப்படம். ஏ மருதகாசியோட பாடல், ஆர் பார்த்தசாரதி அவங்க இசையமைப்பில், பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகியோட குரல்களில் நாம் அந்த பாட்டு கேட்டோம். சூரியமூர்த்தி கோவூர் பாடல் தொகுப்பு தேர்வு, ஜானகி அம்மாவோட தேன் குரல், உங்கள் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஸ்டைலாக மனங்களை கவர்ந்த பாடல்களை வந்து மலர்ந்துட்டுருக்கு. உங்கள் கையை செய்வில் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்லியிருக்காங்க. நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடி குப்பம் சரவணன், ஆஹா ஆஹா அற்புதம், தெய்வபலம் படத்துலேருந்து பாட்டு ரொம்ப சந்தோஷம்னு, புரசிவாக்கம் சவுந்தரராஜன், இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் கேட்டு கேட்டு ரசித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாலுகிருஷ்ணன் அவங்க வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சின்னங்குப்பம் தண்டபாணி அவங்க வந்து பழைய பாடல்கள்னாலே விவித் பாரதி தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிவு. ஸோ பதிவு போட்ட எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். நேரம் பொழுது 2:55, இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தின் கீழ் இன்று உடான் திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். உடான் என்பது விமான போக்குவரத்திற்கான பிராந்திய இணைப்பு திட்டமாகும். வட்டார இணைப்பு திட்டம், அதாவது ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அல்லது உடான், உதய தேஷ் கா ஆம் நாகரிக், இந்திய அரசின் வட்டார வானூர் நிலையங்களின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்குமான திட்டமாகும். இந்த திட்டத்தை பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் April 27, 2017 சிம்லா தில்லிக்கு இடையிலான முதல் உடான் விமான போக்குவரத்தை சிம்லா விமான நிலையத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் விமானங்கள் சிம்லா, நாண்டிட் மற்றும் கடப்பா விமான நிலையங்களிலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டன. ஒரே நேரத்தில் உடான் தொடக்க விழா விமானங்களை கடப்பா ஹைதராபாத் மற்றும் நாண்டிட் ஹைதராபாத் பிராந்தியங்களுக்கு இடையில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தொடக்கி வைத்தார். உடான் என்பது என்ன? உடே தேஷ் கா ஆம் நாகரிக், இது விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் திட்டமாகும். பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 நகரங்களில் இருக்கும் குடிமக்கள் விமான பயணத்தை மேற்கொள்ள உதவும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகம் June 16, 2016 வெளியிட்ட தேசிய விமான போக்குவரத்து கொள்கை, அதாவது NCAP-இன் முக்கிய அம்சமாக உடான் திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தால் பின்தங்கிய பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சியை முடக்கிவிடுதல், வசதியானவர்களுக்கு மட்டுமே விமான சேவைகள் என்ற மேலாதிக்க மனப்பான்மையை முடிவுக்கு கொண்டு வருதல், சிறிய நகரங்கள் மற்றும் டவுன்களில் வசிக்கும் இளம் தொழில் நிபுணர்கள், சிறிய வர்த்தகர்கள் மற்றும் மாணவர்கள் அடங்கிய மத்திய தர வர்க்கத்தினருக்கும் விமான பயணத்தை சிக்கன செலவில் மேற்கொள்ள செய்தல் போன்ற பலன்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.

aai.aero/rcs-udan. நேர்களே, இன்று பாரத பிரதமரின் நலத்திட்டத்தின் கீழ் உடான் திட்டம் குறித்து சில தகவல்களை கேட்டறிந்து கொண்டீர்கள். நன்றி நேர்களே.

இன்னைக்கு உன் ஏரோப்ளான்ல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏரோப்ளான்ல போகணும்னு ரொம்ப நாளா கனவு. என் பிள்ளை கூட என்னைய கூட்டிட்டு போல ஐயா. ஆனா இன்னைக்கு என் சிறுவாட்டு காசுல பறந்து வந்து நிக்கிறேனே, எப்படி? பறப்பு போயிட்டு வாரியா? ஏ வாங்கடி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கீங்க. நேரம் இப்பொழுது 3:01. இனி நாம் கேட்கலாம்
2: நேயர்கள் கேட்க இருப்பது சிவாஜி புரொடக்ஷன் சாரின் தங்கப்பதக்கம் ஒலிச்சித்திரம். இயக்கம் பி. மாதவன். வானொலி வடிவம் வி. குமார், ராமசாமி சுதர்சன்.
3: மரியாதையை வெளியே வர போறியா இல்லையா?
4: நீ செஞ்ச கொலைக்கு முன்ன உயிரோட விட மாட்டோம்.
5: இந்த குடிசைக்கு நெருப்பு வச்ச உயிரோட
4: கொடுத்துக்கலாம்.
5: எவனுக்காவது தெம்பு இருந்துச்சுன்னா முன்னாடி வாங்கடா, அப்படியே வெட்டி சாச்சிடுறேன். மாப்பிள்ள வா.
6: வர்ற மாமனார வாங்க, மாமியார் வீட்டுக்கு போலாம்.
5: வாயப்பனுக்கு ஒரே பிள்ளைன்னா ஒரு அட்டி மேல வராதே. இல்ல
6: இப்ப நீ மரியாதையா வரல, என் வேலையை காட்டிடு.
5: மரியாதையா

0: மாயாண்டி, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு ராஜா. சுந்தரா, அவ விலங்க கழட்டி விடு.
1: போலீஸ் உத்தியோகத்தில் உள்ளவருக்கு 1008 வேலை இருக்கும். வீட்டுக்கு வரதுக்கு டைம் பார்க்க முடியுமா என்ன? நீ ஏன் எனக்காக வெயிட் பண்ற? கல்யாண ஆறுதலிருந்து நானும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கேட்கறது. காலையில் நான் 5 மணிக்கெல்லாம் போகணும், 4 மணிக்கெல்லாம் காஃபி கொடுத்துரு. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்க, உம்முன்னு இருக்க.
2: முதல்ல யூனிஃபார்ம் கழட்டுங்க.
1: யூனிஃபார்ம் கழட்டாதான் பேசுவீங்களா? இப்ப பேசுங்க.
2: ஏன் இவ்வளவு லேட்டு?
1: எனக்கு 1008 வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா?
2: யூனிஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் தான் நீங்க இன்ஸ்பெக்டர். இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் இல்ல, இந்த வீடு போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல.
1: என்ன நீ பாட்டி பேசுற?
2: கூட்டம் கத்தாம பொண்டாட்டி கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. ஏன் லேட்டு?
1: ஒரு கொலகாரனை பிடிச்சேன், அவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு.
2: தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்க, ஞாபகம் இருக்கா?
1: ஏன் சத்த போடுற? குழந்தை முடிச்சுக்க போறான்.
2: குழந்தை மேல இப்ப திடீர்னு பாசம் வந்துடுச்சாக்கும். அப்பா எங்க, அப்பா எங்கன்னு கேட்டு இப்பதான் தூங்கினா. இத பாருங்க, இப்படியா கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்க மகனுக்கு உங்க முகமே மறந்து போயிடும். அவ முழிச்சிட்டு இருக்கிறப்பதான் நீங்க வீட்லயே இருக்கிறது இல்லையே.
1: கடவுளே, போலீஸ்காரனுக்கு குடும்பமே வேண்டாம்ப்பா.
2: குடும்பம் வேண்டாம்னா என்ன, ஏன் கட்டிக்கிட்டீங்க?
1: நான் கட்டிக்கிட்டேன். உங்க அம்மா என் கால விழுந்து கெஞ்சுறா, அதனால கட்டிக்கிட்டேன்.
2: யாரு? எங்க அம்மாவா?
1: ஆமா. மருமகனே, மருமகனே, என் பொண்ணு உன் ஏக்கத்திலே இழைச்சு துரும்பா போயிடுறா. வயசு வேற ஆகிட்டே போகுது. அவ கழுத்துல ஒரு காதி கட்டு, நீ கால விழுந்து கெஞ்சுறா. எங்க அப்பாவோட தங்கச்சியாச்சேன்னு அந்த அம்மா மேல பரிதாபப்பட்டு நீ அசிங்கமா இருந்தாலும் உன் கழுத்துல தாலியை கட்டு.
2: ஆமா, இவர் பெரிய மன்மதன்.
1: எல்லாத்தையும் நீ கேளு.
2: கல்யாணத்துக்கு முன்னால மாசத்துல 10 நாள் லீவ் போட்டு எங்க வீட்டுல உட்காந்துட்டு என் பின்னாலேயே சுத்திட்டு இருப்பீங்களே, மறந்துட்டீங்களா?
1: நான் வீரன். நீ லெட்டர் எழுதிய ஞாபகம் இருக்கா? என் அத்தா, என் பொத்தா, நீங்கதான் என் உயிர்னு அந்த லெட்டர்ல அப்படியே சைன் பண்ணி வச்சிருக்கேன். உன் பையன் பெரியவன் ஆகட்டும்.
0: பயப்படாதே, அதெல்லாம் மகன் கிட்ட சொல்ல மாட்டேன்.
2: கொஞ்ச நேரமா இது,
0: வேற நேரம் இது எனக்கு.
2: வாங்க சாப்பிடலாம்.
0: இரு ஜெகனை பார்த்துட்டு
2: தூங்குற குழந்தைய எழுப்பாதீங்க.
0: ஜெகன், மை டியர் சார், twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky.
2: எவ்வளவு நேரம்தான் நீங்க சுமந்துட்டே இருப்பீங்க?
0: நீ 10 மாசம் சுமந்திருக்கிய, நான் 10 செகண்ட் தானே சுமக்கிறேன்.
2: வாங்க சாப்பிடலாம். இப்பவே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நீ பணம் தரலனா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உன் முதுகு தோலை உரிச்சிருவாரு.
3: சரிதான் போம்மா, பெரிய அப்பா இன்னமா ஒரே அடியா மிரட்டுற.
2: முளைக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரா? வர வர அப்பாங்கிற பயம் இல்ல, மரியாதை இல்ல. இனிமே இந்த மாதிரி பேசுன நாக்குல சூடு போட்டுருவேன். ஜாக்கிரதா. வர ஸ்கூலுக்கு.

நாலு ரூபாயா?

0: ஐயோக்கே ராஸ்கல், போலீஸ்காரன் தம்பியா பிறந்து பட்டாசு
1: சொல்றேன்.
2: ஐயோ என்னங்க நீங்க, புள்ள ஏதோ தெரியாம எடுத்துட்டா அப்படி போட்டா
0: என்னங்க?
3: அத்தனையும் கொண்டு போய் பட்டாசு கடையிலே திருப்பி கொடுத்துட்டு
4: எடுத்துட்டு போய் வேடி, நல்லா தைரியமா வெடிக்கணும். என்ன கூப்பிடா, உங்க அம்மா கூட்டிட்டு
3: போங்க.
4: எப்போ
3: இப்பதான்
4: நிக்க இருக்கீங்க?
2: தண்ணி வரலையா?
5: தண்ணி ஆகுது, பய தண்ணி காட்டுட்டான.
4: உன் புருஷன் நல்லா வாங்கணும்.
2: போன உடனே நிறைய கிடைக்கு சொல்லிட்டு
5: எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து இந்த பையன் துறை துறத்தி அடிக்கிறான். சின்ன ஆச்சு பாக்குறேன். இல்ல
2: லட்சுமி, சிந்தாமா தேங்க்ஸ்.
5: பாத்தியாடா, லட்சுமிக்கு என் பொண்டாட்டி ஒரு புடவை எடுத்து கொண்டாந்து கொடுக்கறான். நீ இருக்கிறிய கஞ்சப்பைய, தீபாவளிக்கு தீபாவளி எனக்கு ஒரு பட்டு வேட்டி எடுத்து கொடுத்தா
4: என்ன? பட்டு வேட்டி தான் குறைச்சு.
5: ஏன்டா, நீதான் பரம்பரை பணக்காரனாச்ச. ஒரு வேட்டி எடுத்து கொடுத்தா உங்க அப்பா ஒரு சொத்து குறைஞ்சா போகுது.
2: அண்ணா, முதல்ல உங்களுக்கு துணி எடுத்துட்டு அவரு வீட்டுக்கே எடுத்தாரு.
5: நினைச்சேன் முரடரா இருந்தாலும் தடிப்பயலுக்கு நல்ல மனசு.
3: பைதபை சாவித்திரிய வேற ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போறேன்.
4: எதுக்காக?
5: அவளுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருதான்.
4: நெஞ்சு வலி?
5: கவலைப்படாத, நீ எந்த ஊருக்கு போறியோ உன் பின்னாடியே நான்
1: வந்துருவேன்.
5: வடாய மருமாப்பிள்ள, இந்த தீபாவளி டிரெஸ் ஒத்த வெடி பாத்து வெடி.
4: போய் சொல்லி அம்மாவுக்கு பழம் வாங்குவியா இல்லன்னு
2: சொல்லு. நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவன் அடித்து கொண்டுடாதீங்க.
4: அதனால தானே லட்சுமி பயமா இருக்கு. இனிமே உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறதுனால தானே இவன் மேல உயிரே வச்சிருக்கேன். இந்த பய இப்பவே எப்படி செய்யறானே, நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டா அவன் நடந்தா ஊர்ல யாருக்கு கெட்ட பேர? இந்த பையல மூஞ்சி கழுவி விட்டு காஃபி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பு.
2: கேண்டா பாவி இப்படி பண்ற, இப்ப ஏற்பட்ட நல்லவருக்கு திருஷ்டி மாறி வந்து பறந்துருக்கே. உட்கார், காஃபி கொண்டு வர.
4: ஜெகன் வீட்டுக்கு வரலையா? அவன் எங்க இருக்கான்னு கொஞ்சம் தேடி பாரு. பாத்தீங்கன்னா அப்பா இனிமே உன்னை அடிக்க மாட்டார், பயப்படாம வாப்பான்னு சமாதானப்படுத்தி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போ.
6: எஸ் சார்.
4: சுந்தரா, இத இன்ஸ்பெக்டர் சொல்றான்னு ஆப்ளிகேஷனா எடுத்துக்காத. ஜெகனுடைய தாயார் போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்ததா எடுத்துக்க.
6: எஸ் சார்.
2: என்னங்க ஜெகனை பாத்தீங்களா?
4: எல்லா இடத்துலயும் கேட சொல்லியிருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிருவோம்.
2: இவ்வளவு நேரமாச்ச, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க.
4: பயப்படாது. சௌத்ரி, கிடைக்கலையா? ஐயா, இதை சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட தேடி பார்க்க சொன்னேன். இந்த ஊர்ல சந்து பொந்து ஒரு யாரும் விடக்கூடாது, நல்லா தேடிப்பார். அது சரியா தேடி பார்க்காம கிடைக்கலன்னு சொல்றாங்க. அவன் எங்க போயிட போறான்? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உட்காந்துருப்பான். சீக்கிரம் வந்துடும், நீ போய் வேலை பாரு.

0: லட்சுமி, லட்சுமி
1: என்னங்க?
0: ஜெகன் கிடைச்சிட்டான், அப்பா இங்க இருக்கான்.
1: கடவுளே,
0: பாம்பே போலீஸ் கிட்ட இருந்து இப்பதான் தகவல் வந்தது.
1: எங்க பாம்பேக்கு அவன் எப்படி போனான், யாரு கூட போனான்?
0: உன் மகனுக்கு சொல்லியா கொடுக்கணும்? இங்க திருடிக்கிட்டு நேரா பாம்பேக்கு தான் ஓடி இருக்கான். திருடன கை சும்மா இருக்குமா? அங்க போய் ஏதாவது கை வச்சிருப்பான் போல இருக்கு. பாம்பே போலீஸ் அவனை பிடிச்சு சிறுவர் சீர்திருத்தப்படி

0: வீட்டுக்கே போய் நாம அவனை கூட்டிட்டு வந்துடலாம்.
1: வேண்டாம் லட்சுமி, உன் மகன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. திரும்பி அவன் அங்கிருந்து தப்ப முடியாது. அவன் நல்லவனா யோகியனா திரும்பி வரணும்னா அங்கேதான் இருக்கணும். அந்த இடத்துல இருக்கிற கட்டுப்பாடு தான் அவன மனுஷனா.
0: நீங்க 1000 நாள் சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்கல. எங்க நானாவது போய் பார்த்துட்டு வர்றேனே.
1: நீ போக முடியாது, நான் அனுமதிக்க மாட்டேன். அதுக்காக நீ என்ன கண்ணஞ்சக்காரன் பாசமே இல்லாதவன் நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை.
0: அப்படின்னா பெத்த பிள்ளைய பிரிஞ்ச இருக்க சொல்லுங்களா.
2: மேல உனக்கு எவ்வளவு அன்பும் பாசமும் இருக்கோ அதை விட 100% எனக்கு இருக்கு. இப்ப என் கவலை எல்லாம் என் மகனுடைய வருங்காலத்தை பத்தி தான். அண்டர்ஸ்டாண்ட்.
0: அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அதுக்காக அவன் முகத்தை கூட பார்க்காம என்னால எப்படி என்ன இருக்க முடியும்?
3: லட்சுமி நீ கவலைப்படாத. மாசா மாசம் உனக்காகவே பாம்பேக்கு போய் உன் மகனை பார்த்து அப்பப்ப உனக்கு தகவல் கொடுக்குறேன். உன் மகனுக்கு எந்த வித குறையும் இல்லாம பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. தைரியமா நீ வீட்டுக்கு போ. ஓகே.
0: ஆனா பாவி, என் பிள்ளை அநியாயமா கொண்டு ஓட்டிய அந்த மகமாயிதான் உன்னை கேப்பா. நீ மண்ணா போக நாசமா போயிடுவேடா பாவி.
4: அம்மா இனி அழுது என்னமா புண்ணியம்? அந்த மைனரை யாரு கேக்குறது? போலீஸ் கூட அவனை ஒண்ணுமே பண்ண முடியலையம்மா.
5: அந்த பயலோட பணத்தை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்க.
6: இதுமா எஸ்பி சௌத்ரி வாரண்டோட வர போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறான்.
5: அப்படியா? அவன் வந்தான்னா உடனே தீத்தரக்கூடாது. அவரை பிடிச்சு கட்டி தெரு தெருவா நாய்மார இழுத்துட்டு வந்து பங்களா வாசல்ல தள்ளுங்க. அவன் தலைய தூண்டு போடுற வேலையை நானே கவனிச்சேன்.
7: குட் மார்னிங். என்ன மைனர் வாழ், என் தலைய கேட்டீங்க, நானே வந்திருக்கேன் எடுத்துக்கிறது.
5: நான் யாருன்னு தெரியாம என்னோட விளையாட பாக்குறேன்?
7: உங்களை மாதிரி பெரிய மனுஷால் கூட விளையாடுறதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: நான் நினைச்சா உன்னை குடும்பத்தோட வெட்டி புதைச்சுடுவேன்.
7: யார் என் குடும்பத்தையா? அது ரொம்ப கஷ்டம். இந்தியாவிலேயே பேர் போன குடும்பம் என் குடும்பம் தான். என் கூடவா என் குடும்பத்தால உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்.
5: ஏய் முத்து, ஊரையே திரட்டி கொண்டு வந்து நிறுத்து. நான் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கட்டும்.
7: நான் உன்னை இழுத்துக்கிட்டு போற அசிங்கமான காட்சியை ஊரே கூடி வேடிக்கை பார்க்கணுமா என்ன?
5: என்ன நீ கூட்டிட்டு போறியா? என்ன தைரியடா உனக்கு?
7: என்னடா செய்யறது?
5: ஜாக்கிரதை.
7: நான் வரும்போது துப்பாக்கி கொண்டு வரல, விலங்கு கொண்டு வரல. ஏன் தெரியுமா? உன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. இப்ப உன் அங்க வஸ்திரத்தையே எடுத்து உன் கைய பின்னால கட்டி கூட்டிட்டு போனா நீ வேணாம்னா சொல்ல போற? உன்னை மரியாதையா கூட்டிட்டு போய் ஜீப்பில ஏத்தாம நாய் மாதிரி தெரு தெருவா அடிச்சு இழுத்துட்டு போனா நீ வருத்தமா பட போற? என்ன முடிக்கிற? இப்ப என் கூட வந்துட்டீங்கன்னா ஜாலியா ஜீப்பில போயிடலாம். இல்ல என் கூட மோதி பாக்கணும்னு நினைச்சீன்னா நான் அதுக்கும் தயார் தான். எப்படி வசதி? தாத்தா எல்லாத்தையும் கூப்பிடு. போடா. என்ன மைனர், இப்ப ஸ்டேஷன் போமா? மைனர் பள்ளிக்கு போனே, கொண்டுட்டு போ எல்லாத்தையும் பள்ளிக்கு போ.
8: யாரும் உங்க சொந்தக்காரங்களா? உங்களை பார்க்க வந்திருக்காங்க.
0: பேர் என்ன
9: சொன்னாங்க? வேற சொல்லலீங்களே.
0: அப்படியா, சரி அவங்கள உட்கார சொல்லு, நான் இப்ப
9: வந்துறேன்.
8: இப்படி உட்காருங்க, அம்மா வர்றாங்க.
10: அம்மா
0: ஜெகன், ஜெகன் எத்தனை வருஷம் ஆச்சு பவுன பார்த்து? எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்ட. ஏன் பண்ணிக்கிறேன்
8: உயிரோடு இருக்கா இல்லையான்னு கூட நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படல?
0: அப்படி எல்லாம் சொல்லாத தம்பி. நீ

0: இருக்கிறதும் கேள்விப்பட்டதும் ஓடி வந்து பார்க்கணும்னு துடித்தேன். ஆனா
1: உனக்கு அப்பா அனுமதி கொடுக்கல.
0: அப்படியெல்லாம் இல்லப்பா ஜெகன், அப்பா வந்துட்டா இருப்பாரு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நம்ம ஜெகன் தான்.
2: ஜெகன்
3: புரியுதுப்பா, இவ்வளவு காலம் நாங்க ரெண்டு பேரும் உன்னை தேடி வராதது உன் மனசை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. நான் கல் நெஞ்ச கரை இல்லப்பா. நீ இருந்த இடம் உன்னை மாத்தி அமைக்கும்னு எதிர்பார்த்தேன். பட்டறைக்கு போற இரும்பு கெட்டு போறதில்ல, அழகான உருவத்தோட தான் வெளியே வரும். அதனாலதான் உன்னை பார்க்கணுங்கிற ஏக்கத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு என் மனசை நான் இரும்பாக்கிக்கிட்டேன்.
1: உங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு துடிச்சப்பெல்லாம் நான் சுத்தியலா மாறி அவளுடைய ஆசைகளை அடிச்சு நொறுக்கிட்டேன்.
3: என் தெரியுமா, நீ நல்லவனா திரும்பி வரணுங்கிறதுக்காக.
2: ஜெகன், நான் உன்னை அடிச்சோன்ன நீ வீட்டை விட்டு ஓடிட்டேன். நீ போனதுக்கு அப்புறம் நான் பட்ட அடி என் மனசுக்கு தான் தெரியும். நீ இப்ப ரொம்ப நல்ல மனுஷனா திரும்பி வந்திருப்பேன் எதிர்பார்க்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி.
1: என் மேலதான் எவ்வளவு பாசம், எவ்வளவு பாசம். நான் வர பார்த்துட்டேன், போறேன். இதுவரைக்கும் நான் இருக்கிற இடம் தெரியாம தேடி அலைஞ்சிருப்பேன் நினைச்சேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்து நீங்க என்ன பார்க்க வரல.
3: அதுக்குத்தான் காரணம் சொல்லிட்டேன்.
1: அதை நான் நம்ப தயாரா இல்ல.
3: லட்சுமி, நீ சொல்ற.
1: எனக்கு யாரோட சமாதானம் தேவையில்லை. இதுவரைக்கும் உங்க யாருடைய தெய்வம் இல்லாம அனாதையாவே வாழ்ந்துட்டு இனிமேல அப்படியே வாழ்ந்துட்டு
0: போறேன்.
1: பாருங்க, ஏதோ கொஞ்ச நஞ்ச ஒட்டி இருந்த பாசத்துக்காக ஓடி வந்தேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், பாசமே இல்லாத இந்த குடும்பத்துல காலடி வச்சது மகா பாவம்.
0: பாசத்தை பத்தி யாருகிட்ட பாடு சொல்றேன்? பெத்தவகிட்டியா? அன்பு இல்ல, அக்கறை இல்லன்னு சொன்னியே, அந்த முகத்தை பார்த்து சொல்றா. இத்தனை வருஷம் வரைக்கும் என்ன அதட்டி தூங்க சொல்லிட்டு அவர் மட்டும் உன்னை நினைச்சு தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கான உன் மேல பாசம் இல்லன்னு சொல்ற. நாலு பேர் அருகே நான் அழுதுகிட்டு இருக்கிறப்போ யாருக்குமே தெரியாம நெஞ்சுக்குள்ள அடக்கி அழுதுகிட்டு இருந்தாரு. அவருக்கான உன் மேல பாசம் இல்லன்னு சொல்ற. கர்ப்பத்துல இருந்தப்போ என் வயிற்றுல மிதிச்சு இன்னைக்கு என் நெஞ்சிலேயே மிதிக்கிறேடா. அப்பா, இதுவரைக்கும் நீ எங்களுக்கு கொடுத்த தண்டனை போதும்ப்பா, இனிமே எங்களை விட்டு போயிடாத. அதை தாங்கிக்க கூடிய சக்தியோ வயசோ எங்களுக்கு இல்லப்பா. நான் உன் அம்மாடா, உன் கால விழுந்து போடா உள்ள. இதுவும் வீடுடா, போடா உள்ள.

0: தயிர் நிறைய சாப்பிடு. பொரியல் கொஞ்சம் போட்டுமா?
1: நம்ம போருமா.
2: அவளுக்கு ரொம்ப பிடிச்சது வத்த குழம்பும் சுட்டா பழம் செஞ்சு வச்சிருக்கியா. ஜெகன், சாயந்தரம் உங்க அம்மா கூட ஷாப்பிங் போய் உனக்கு என்னென்ன துணிமணி வேணுமோ எல்லாம் வாங்கிக்க. அந்த ஆப்பிள் வச்சிருந்த எடுத்து கொடுக்கல.
0: சாப்பிடுப்பா.
2: உனக்கு பிடிச்சரும்.

0: என்னங்க ஜெகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கால் கட்டு போட்டு வச்சுட்டா பொறுப்பு தன்னால வந்துடும். அப்புறம் அடிக்கடி வீட்டை விட்டு ஓட மாட்டான். அதுக்கு முன்னால நீங்க எப்படியாவது அவனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருங்க.
1: வேலையா இவனுக்கு? யாரு இவனுக்கு வேலை கொடுப்பா?
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
1: என் முகதாட்சிணியத்துக்காக யாராவது வேலை கொடுப்பாங்க, ஆனா என் அதிகாரத்தை பயன்படுத்தி என் மகனுக்கு வேலை கொடுங்கன்னு நான் யாருகிட்டையும் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு.
0: அப்படின்னா முதல்ல அவனுக்கு கல்யாணத்தையாவது முடிச்சு வச்சிருவோம்.
1: லட்சுமி, நான் உண்டு, என் உத்தியோகம் உண்டுன்னு இருந்துட்டேன். இந்த உலகத்துல யாரையுமே எனக்கு தெரியாது. இந்த லட்சணத்துல நான் எங்க போவேன், யாருகிட்ட போய் என் மகனுக்கு பொன் கொடுங்கன்னு கேட்பேன். நீயே சொல்லு.
0: அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நம்ம சொந்தத்திலேயே பொண்ணு இருக்கு. நானே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன். நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்ன சொல்றீங்க?
1: ஓகே, என் மகனுடைய நியாயமான சந்தோஷத்துக்கு நான் என்னைக்குமே குறுக்கணிக்க மாட்டேன்.

0: அவன் உணர்றானோ இல்லையோ, நீ உணர்ந்தா சரதம்.
1: ஜெகன், நீ வந்து எவ்வளவு நாளாச்சு, உங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டேங்கிறியே. அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு தெரியுமாடா அவனுக்கு.
0: பொறுப்பிடலாமா?
2: என்னடா வீட்டுக்கு டெலிபோன் பண்ண, ஐயா இப்பதான் வெளிய போனார், இப்பதான் வெளிய போனாருங்கிறாங்க. என்ன அவ்வளவு பெரிய பவுஸ் வந்துருச்சு?
3: வெளியூர்ல கேஸே அடிக்கடி போக வேண்டியிருக்கு.
2: ஏன் உள்ளூர்ல கேஸே கிடைக்கிறது இல்லையா?
3: இப்போ ஒண்ணு கிடைச்சிருக்குது.
2: ஆமா, ஏண்டா இந்த மணிமங்கல மைனர் கேஸ நீ தான் நடத்த போறியாம?
3: அந்த கேசதான்டா நீ என்கிட்ட வசமா மாட்டிருக்க. உன்னை தண்ணி காட்டம் பாடுறான்.
2: டேய், இந்த மணிமங்கலத்தானுக்கு குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது நான் வாங்கி கொடுக்கல. என் பேர் சௌத்ரி.
3: பாக்கலாம்.
1: வணக்கண்ணா.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பம்பாயில இருந்து நேரம் இங்கதான் வர்றேன். அங்க உன் மகனை பார்த்தேன். சுமார் அடாடாடாடா, அவன் எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருக்கான் தெரியுமா? சுமார் என்ன பார்த்த உடனே எங்க அம்மா எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு என் உயிரையே வாங்கிவிட்டான்.
2: சுமார்,
3: உனக்கு உன் மகன் ஒரு புடவை எடுத்து கொடுத்தான். இன்னும் ஒரு மாசத்துல உன்னை வந்து பாக்குறதா சொன்னான்.
0: மாமா, புடவை வாங்கி கொடுத்தது யாருன்னு சொன்னீங்க?
3: ஜெகன், இவன் மகன். ஆமா, தம்பி யாரு?
2: பம்பாயில உனக்கு புடவை வாங்கி கொடுத்தவர்.
3: திருட்டு போயா இவன்? எப்போ வந்தா? எனக்கு முன்னாலே வந்திருக்கிறான். ட்ரெயினா? நான் ட்ரெயின்.
2: உட்கார்ற மண்டராஸ்கர்.
0: என்ன மாமா, அம்மா கிட்ட ஒரே அடியா அளக்குறீங்க?
3: இப்ப மட்டுமா அளக்குறேன், பல வருஷங்களா அளந்துகிட்டு இருக்கேன். நீ தான் என்ன அளக்க வச்சுட்டு எங்கேயே போய் உட்கார்ந்துகிட்டேடா?
4: நீ எப்ப பார்த்தாலும் உன் மகனையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி சௌத்ரி மாசா மாசம் என்கிட்ட பணம் கொடுப்பான். நான் எதையாவது வாங்கிட்டு வந்து உன் மகன் கொடுத்தான் உன் மகன் கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். தயவு பண்ணி என்ன வித்தியாசமா நினைச்சுக்காதம்மா. வாழ்க்கையில எந்தவித அதிர்ஷ்டம் இல்லாதவன். அவன் ஆயிரம் காலத்து பையன், நல்லா வாழ வேண்டியவன். இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கெல்லாம் என்ன கூப்பிட வேண்டாம். நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறம் பாக்குறேன்.
5: இது பாருங்க, நம்ம சொந்தக்காரங்க தான், அந்நியம் இல்லை. ஆனா கல்யாணம்னு வர்றப்ப நாளையும் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு பெண் இருந்து எனக்கு ஜெகன் மாதிரி ஒரு மகன் இருந்து நான் வந்து உங்ககிட்ட பெண்ணு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க?
3: என்ன நினைச்சேன் மகன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: இனிமே ஜெகனுக்கு பெண் பார்க்க போனா கண்டிப்பா உங்களை அழைச்சிட்டு போக மாட்டேன். உங்களை பார்த்தா ஜெகனுக்கு அண்ணன் மாதிரி
2: இருக்குதான்.
1: உங்க டிப்டியோட சம்சாரம் தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதும் சரிதா, நீங்க அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கீங்க.
2: நீ மட்டும் என்ன, அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கிறேன். நானும் பல பெண்களை பார்த்திருக்கேன், ரோட்ல போகும்போது வரும்போது பாக்குறேன்ல, உன்னுடைய அழகு அவங்க கிட்ட கிடையாது.
1: ஆமா, இது என்ன பழக்கம்?
2: என்ன
1: ரோட்ல போறப்ப வரப்ப பொம்பளைங்களை பாக்குறது?
2: சுச்சி, நீ எங்கேயோ போயிட்டிய. அந்த பழக்கம் என்கிட்ட கிடையாது. வரட்டுமா?

0: என் மனைவி.
1: உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்னு ஒருத்தன் கேட்டான்ல, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குடான்னு காட்டிட்டேன். இவங்க தான் எங்க அம்மா. நமஸ்காரம்.
2: எனக்கு வேலையும் கிடைச்சாச்சு. வேற வீடு பார்த்துட்டு போற வரைக்கும் கொஞ்ச நாள் நாங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு போயிடும். சரி, மேலவா.
3: லட்சுமி, என்ன இது? என்ன வீடா சத்திரம்?
4: இருந்து காரியத்தை செய்தான். உன்னையும் என்னையும் மதிக்காம யாரையும் மனைவியும் கூட்டிட்டு வந்திருக்கான். எப்ப பண்ணு வாங்க.
3: யார் நீ?
5: விமலா.
3: ஜெகன் எவ்வளவு நாளா உனக்கு தெரியும்?
5: கொஞ்ச நாளா.
3: உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா?
5: அம்மா இல்ல, அப்பா இருக்காங்க.
3: உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா? ஒரு பொண்ணுக்கு என்ன துணிச்சல்! நாங்க யார் தெரியுமா?
5: தெரியும்.
3: தெரியுமில்ல? எங்க சம்மதம் இல்லாம எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு?
5: அவருக்கு என்ன பிடிச்சிருந்தது, எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது.
3: பிடிச்சிருந்தா கழுத்தை நீட்டிக்கிறதா?
5: தாலி கட்டிக்கிறது ஒரு தப்பா? நீங்க சொல்லுங்க.
3: சொல்லு
5: மாமா. இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வைக்கிற பாக்கியத்தை நான் எப்படி மாமா வேண்டான்னு சொல்லுவேன்?
3: நோ, இந்த கல்யாணத்தை நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீ உங்க வீட்டுக்கு போலாம்.
5: அவசரப்பட்டு நடந்துகிட்டோம். அதுக்காக என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே கொடுங்க. வெளியே மட்டும் போ சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கு தான் கேவலம்.
3: என்ன என்ன மிரட்டி பாக்குறா?
5: உங்க உத்தரப்படி நான் வெளியே போயிடுறேன். நாளைக்கு பாக்குறவங்க மருமகளை எஸ்பி வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னு சொன்னா அது உங்களுக்கு தானே மாமா கெட்ட பேரு?
2: இன்னும் என்ன பேச்சு? வாங்க,
3: சாயந்தரம் வந்து பேசுங்க.
5: என் மஞ்சள் குங்குமத்து மேல சத்தியமா சொல்றேன், மாமாவுடைய நல்ல பேரு என்னைக்குமே நான் கெடுத்துற மாட்டேன். இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற பொறுப்பு இனிமே எனக்கும் இருக்கு. என்ன

0: எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. உன் மகன் செஞ்சதுதான் அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு நடக்கிறது நடக்கட்டும். ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த பொண்ணை உட்கார வச்சு அவ கழுத்துல ஒரு தாலியை கட்ட சொல்லு.
1: அது எதுக்குங்க? அவ வரும்போதே தாலி கைத்தோட வந்து நின்றாளே.
0: தலைக்கு மேல வெள்ளம். ஜான் போனா என்ன, முடம் போனா என்ன, அந்த பாலை மூடி வை. ஜனனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி கொடுத்துடலாம். அந்த உதிரி போட்டு குடும்பத்து பேரை எடுத்து குட்டிச்சு ஒரு பண்ணி போய் கழுதைகளை குடிப்பான்.
1: விமலா, விமலா, அத்தா வந்திருக்கேம்மா. ஜெகன், ஜெகன்,
0: என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க? ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வா.
1: அவங்க தூங்கிட்டாங்க.
0: அறிவு இருக்கா கழுதுங்களுக்கு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடுவா செஞ்சு வச்சிருக்கேன், அதுக்குள்ள தூங்கிட்டா எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கதவு உடைச்சா ரெண்டு பேரையும் எடுத்துட்டு வா.
1: தட்டி பாத்துட்டேன், கதவு திறக்கலைங்க.
0: அவசரம், அவசரம், எல்லாத்துலயும் அவசரம்.
1: இதுல யார குறை சொல்றது? ரெண்டும் சின்ன பிள்ளைங்க.
0: நீ விட்டு கொடுக்க மாட்டிய? விடியட்டும், ரெண்டு பேரையும் பேசிக்கிறேன். சரி சரி, நீ வா. வெளியில தலை காட்ட முடியும், வாரம் போகுது. உங்க மகன் இப்படி செய்துட்டாலே, இப்படி செய்துட்டாலே, எல்லா பேரையும் மூஞ்சில காலி துப்புறான். அதுல ஒண்ணு குறைச்சல்.
2: இனிமே இதெல்லாம் என் வேலை.
1: ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் சேர்ந்து சாப்பிடறோம்.
0: என்ன, உப்பு இல்ல காரம் இல்ல, யார் சமைச்ச?
2: நான் தான் மாமா செஞ்சேன். 50 வயசு நெருங்கிட்டா உப்பு காரத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். வேணும் தான் நான் உங்களுக்கு உப்பு போடல.
1: நீயும் உட்காருமா?
2: நீங்க சாப்பிடுங்கட்ட, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சாதத்தை அப்படி

0: சரிங்க, கெட்ட பழக்கம், உருட்டி சாப்பிட்டா பெத்து உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க.
1: என்ன அவளை பார்த்து?
0: என் மருமகன் ரொம்ப புத்திசாலியா இருக்கல்ல.
1: ஓ மருமகன், ஓ மருமகன், நம்ம மருமகன் சொல்லக்கூடாது. அம்மா, அவங்க அப்பா எங்க இருக்காரு கேட்டிய?
0: அவ சிரிச்சு சிரிச்சு பேசுறதுலயே மயங்கி அதை கேட்க விட்டுற.
1: ரொம்ப மயங்கிடா, முதல்ல அவர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க. முறப்படி நலம்
2: எவ்வளவோ குத்தம் செய்திருக்கிறேன், இப்ப எல்லாத்துக்கும் மேல ஒரு குத்தத்தை செய்திருக்கையா, அதை இனிமேல உங்ககிட்ட மறைக்க கூடாது ஓடியாந்து
1: இருக்கேன்.
2: உங்க கால்பட்ட இடத்தை தொட்டு பாக்குறது கூட எனக்கு அருகது கிடையாது. ஆனா எனக்கு பிறந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளே.

0: நிஜமா நான் தம்பிக்கிட்ட ரொம்ப கெஞ்சினேன், ஆனா அவர் கேட்கல. அவர் சொன்னாரு, சின்ன வயசுலயே நான் ஜெயிலுக்கு போனவன் இருந்தாலே எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல, குலகாரம் பெத்த மகன் இருந்தாலே உன் பொண்ணையும் யாரும் ஏத்துக்கல, அதனால நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிறதா பொருத்தம்னு சொன்னாரு. ஆனா நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் ஜமா. அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த ஊருக்குள்ள நான் தலையிலிருந்து நடக்கணும்னா எனக்கு ஒரு குடும்பம் ஏற்படணும், அப்படி இல்லை அதுல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா
1: நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு அவர் சொன்னார்.
0: ஆமா ஜமா, நான் பயந்தே போயிட்டேன்.
1: இருந்தாலும் உங்க அப்பாவை ஒரு வார்த்தை கேட்கணும்னு நீ சொன்ன.
0: ஆமா ஜமா, அந்த கவலை உனக்கு வேண்டாம், நான் சமயம் பார்த்து எங்க அப்பா அம்மாவுக்கு சமாதானம் சொல்லிக்கிறேன் அவர் சொன்னார்.
1: தர்ம சங்கடமான நிலைமையில நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட.
0: ஆமா யஜமா, யஜமா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னா இப்பவே சொல்லுங்க, உடனே என் மகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அவ வாழ்க்கை கெட்டு போனாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்துக்கு எங்களால கெட்ட பேர் வந்துடக்கூடாது யஜமா.
1: மகளே, என் மகன் இதுவரைக்கும் செய்த தவறுகள்லயே ரொம்ப அழகான தவறு உன் மகளை கல்யாணம் செய்துகிட்டதுதான். மகள் இந்த வீட்டின் மருமகள், எஸ்பி சௌத்ரியினுடைய மருமகள்.
0: யஜமா, இந்த மலை அடிவாரத்துல புல்லுமைய கூட லாயக்கு இல்லாத ஆடு மாடுங்க யஜமா. நானும் என் மகளும் எங்களை போய் உங்க சொந்தமாக்கிட்டீங்களே, இதுக்கு நாங்க செஞ்ச புண்ணியம் தான் என்ன, நீங்க செய்த பாவம் தான் என்ன, தெரியல யஜமா, தெரியல யஜமா.
1: லட்சுமி கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்க.

0: ஜெகன் அரெஸ்ட் பண்ணுங்க.
1: என்ன சொன்னீங்க?
0: உன் கைக்கு விலக மாட்ட சொன்னேன்.
1: எதுக்காக?
0: நீ வேலை செய்யற கம்பெனியில 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சதுக்காக.
2: என்னங்க என்னங்க இந்த கொடுமை எல்லாம்? இப்படி மௌனமா இருந்தே எல்லாத்தையும் சேகப்படுத்திட்டீங்களே.
0: இன்ஸ்பெக்டர் பிரசீத்.
2: ஜெகன் அப்பா கிட்ட மன்னிப்புகள். போப்பா போடா.
1: பின்னாலேயே வந்து என் முதுகுல குத்திட்டீங்கல்ல, என்ன சிரிக்க வச்சே என் கழுத்து அறுத்துட்டீங்கல்ல, இப்ப நீங்க நடிச்சது மட்டுமா நாடகம்? நீங்க எனக்கு தகப்பனா வாழ்ந்ததே நாடகம் தான்.

0: என்ன வாழ வைக்கல, நானா வாழ வழி ஏற்படுத்திக்கிட்ட, அதையும் நீங்க விட்டு வைக்கல. மிஸ்டர் சௌத்ரி.
1: எஸ் மிஸ்டர் ஜெகன்.
0: நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இல்லை?
1: அது எனக்கு தேவையும் இல்லை.
0: நான் திரும்பி வரத்தான் போறேன். வந்ததும் நான் குறிவைக்க போறது உங்களுக்கு தான். நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்காக உங்க தலைகுனியை வைப்பேன்.
1: முயற்சி செய்.
0: இதே காக்கி சட்டையோட ஒரு நாளைக்கு நீங்க முன்னால் அவமானப்பட்டு நிக்கத்தான் போறீங்க.
1: அப்படியா?
0: உங்களை சக்கரவர்த்தியா சாணக்கியா நினைக்கிற போலீஸ் இலாக்காவே உங்களை பார்த்து காரை துப்ப வைக்கிறேன்.
1: அது உங்க சாமர்த்தியம்
0: மிஸ்டர் சௌத்ரி. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களுக்கு மகன் இல்லை. அதுக்காக வருத்தப்பட வேண்டியது நான் இல்லை. நீயம் அழற, எனக்காக அழாத. இதோ இருக்கார் பாரும் புருஷன், அவருக்காக அழு. மிஸ்டர் சௌத்ரி, நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றல. என் பேர் ஜெகன் இல்ல. எஸ் ஐ சேலஞ்ச், ஐ அம் ஆல்வேஸ் ரெடி டு மீட் மை சேலஞ்ச். குட் பை மிஸ்டர் சௌத்ரி, குட் பை.
2: நான் என்னமா தப்பு பண்ணேன்? அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா சொல்லு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் கடமைத்தானே செய்தேன். லட்சுமி, மாணவன் தவறு செய்த ஆசிரியர் தண்டிக்கிறது இல்லையா? பிள்ளை தவறு செய்தா பெற்றவங்க தண்டிக்கிறது இல்லையா? குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, அவனை பிடிக்க வேண்டியதான் போலீசாருடைய கடமை. நாளைக்கு நானே ஏதாவது தவறு பண்ணேன்னு வச்சுக்க, எஸ்பிங்கிறதுனால என்ன விட்டு வச்சுமா போறாங்க?
1: என் கையிலேயே வழங்க மாட்டி நடுத்தருவில் எடுத்துக்கிட்டு தான் போவான். இதுவரைக்கும் நான் எத்தனையோ குற்றவாளியை பிடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்பட்டிருக்க. காரணம், அவங்க யாரும் உனக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு குற்றவாளியை பிடிச்சதுக்காக எல்லாரும் என்னை எதிரியா நினைச்சு பாக்குறீங்க. ஏன்? குற்றவாளி உனக்கு மகன், அவளுக்கு கணவன். ஆனா உன்னை மட்டும் எல்லாரும் மறந்துட்டீங்க. அவன் எனக்கும் மகன். ஏதோ சொல்லிட்டேன், சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளவோ. நீங்க பெண்கள் அழுது தீத்துறீங்க, ஆனா
3: உட்கார்ந்து சாப்பிடுங்க.
1: ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா உயிரா போயிடும்.

0: எங்க இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
1: நம்ம வீட்டுக்கு.
0: நம்ம வீட்டுக்கா?
1: வர போறியா இல்லையா?
0: கோச்சுக்காதீங்க, நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு வர வேண்டியவதான். ஆனா
1: ஆனா என்ன, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீ இங்க இருக்க ஆசைப்பட்டா அப்புறம் உனக்கும் எனக்குமே சம்பந்தம் கிடையாது.
0: எங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? நடந்து போனதுக்காக யாருமே உங்களை வெறுக்கல. நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: ஜெகன் உள்ள வாட.
1: நான் போறதுக்காகத்தான் வந்திருக்கேன்.
2: ஏன் பழகி போச்சா?
1: அந்த எஸ்பி சௌத்ரி இருக்கிற வீட்டுக்குள்ள இனிமே நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன்.
2: நீ செஞ்ச தவறுக்கு அவரு மேல என்ன ஆசைப்படுற? நியாயம் உன் பக்கம் இல்ல, அவரு பக்கம் தான். மரியாதை உள்ள போட.
1: இந்த வீட்டுல மகனா இருந்ததை விட ஜெயில கைதியா இருக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இனிமே நான் யாருக்கும் மகனா இருக்க விரும்ப. விமலா, உனக்கு புருஷ முக்கியம்னா என் கூடவா? இல்ல இந்த வீடுதான் முக்கியம்னா என்னைக்கு இங்கே இரு.
0: என்ன மன்னிச்சிருக்க, அவர் மனசை மாத்தி இந்த குடும்பத்துல இருக்க வைப்பேன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாத நிலையில ஜெகன், நான் தெரியாம முன்ன அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா? நீ இந்த வீட்டு விட்டு போறதா இருந்தா நான் போறதுக்கு அப்புறம் போப்பா. என்ன விமலாவை கூட்டிட்டு வீட்டை விட்டே போறேன்? நான் என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கிறேன், நீங்க சொல்லுங்க.
1: நான் யாரு

0: உனக்கு மக முக்கியம், அவளுக்கு அவ புருஷ முக்கியம், எனக்கு கடவுள்தான் முக்கியம். ஆனா அவனுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம எல்லாரும் ஒரே இலை உட்கார்ந்து எப்படி சாப்பிடுவோம்? விதி
1: என்ன லட்சுமிக்கு ஏதாவது இடது தொழிற்பக்கம் ரொம்ப வலி இருக்கிறதா சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா சரியா போயிடும்.
0: வேற ஒண்ணு
1: வேற ஒண்ணும் இல்லை.
0: தேங்க்யூ லட்சுமி.
2: உள்ள போங்க சார்.
3: மதுராந்த சங்கரெட்டியாரோட குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டதாக ரிப்போர்ட் வந்திருக்கு.
2: உடனே கவனிக்கலன்னா குழந்தையோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நிலைமை இருக்கு.
3: ஏன் உடனே எனக்கு ரிப்போர்ட் பண்ணல? ரிப்போர்ட் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு?
2: ஒரு மணி நேரம் ஆச்சு சார். மற்ற விவரங்களை சேகரிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு.
0: லட்சுமி, இந்த நேரத்துல கூட ஒரு பக்கத்துல என்னால இருக்க முடியல, என்ன மன்னிச்சிருமா?
4: பரவாயில்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க.
0: அம்மா ஜாக்கிரதையா பாருங்க. நான் அங்க போட்டுமா இங்க இருக்கட்டுமா? ஐ அம் வெரி சாரி.

0: எனக்கே தெரியாம இது வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அத நான் இன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன். இத மாமா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் கால விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக போறேன்ப்பா.
1: புரிஞ்சுக்கிட்டமா, புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பெட்டியை என்கிட்ட கொடு, நானே இதை கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுத்துறேன்.
0: அப்பா
1: ஏமா தயங்குற, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா?
0: அதுக்கு இல்லப்பா.
1: கொண்டாமா பெட்டிய, கொண்டா. நீ தைரியமா வீட்டுக்கு போமா, போவட்டுக்கு.
2: ஏன் சின்ன குழந்தை மாதிரி அழறீங்க?
0: என் புருஷன் தன்னை மறந்து அப்பான்னு கூப்பிடறத கேட்டான். அவங்க மனசு குளிர்ந்து போயிருக்குமே.
3: அம்மையோட அவர் அம்மான்னு கூப்பிடுற பாவத்தை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன்.
0: மாமா வாங்க, மாமா வாங்க, உட்காருங்க மாமா.
4: வீட்டுக்கு சொந்தக்காரர் என்ன வான்னு கூப்பிடல.
3: பெரியவர் எங்க வந்திருக்காருன்னு
4: கேளு. ஜெகன் உங்க அப்பா வந்திருக்கப்பா.
3: எனக்கு அப்பாவே கிடையாது,
4: எனக்கு மகன் இருக்கானே.
3: நீங்க மகன் சொல்லிக்கலாம், ஆனா அவன் உங்களை அப்பான்னு கூப்பிட தயாரா இல்லை.
4: அந்த மகனுக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கிறது கூடவா எனக்கு யோகிதை இல்லை.
3: இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வரக்கூட யோகிதை கிடையாது.
4: தகப்பனா நண்பனா விருந்தாளியா நான் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாட்டி போனாலும் ஒரு போலீஸ்காரங்கிற முறையில வரலாம் இல்ல.
3: இப்ப எதுக்காக வந்தீங்க?
4: ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடு. தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த தாய் மறக்கல். அவளே ஓடி வந்து இத தன் கையால கொடுத்திருப்பா. ஆனா ஓடி வர்றதுக்கு காலம் இல்ல, கொடுக்கறதுக்கு கையும் இல்ல. ஆமாமா, உங்க அத்தைக்கு ஒரு கையும் கால் விளங்காம போனாலதான் என் மகனுக்கு அந்த கடமையை செய்யறதுக்காக நானே வந்திருக்கேன்.
3: அப்படி உரிமை கொண்டாட உங்களுக்கு வெக்கமா இல்ல?
4: ஜகன், நீ ஆரம்பத்திலிருந்தே இதயத்தை சந்தேகப்பட்டே வளர்ந்துட்டேன். அதனாலதான் என்னை விட்டு விலகி எங்கேயோ போயிட்டேன்.
3: நெருப்புக்கு பக்கத்துல போகாதனா சுட்டுணும்னு நான் சொல்லுவேன்.
4: நான் வெளிச்சத்தையே பாக்கிறதுக்கு தடை போடுறதா நீ நினைக்க? ஒழுக்கங்கிற நாலு கோட்டுக்குள்ள நின்றுடான்னு உன்னை கட்டி போட்டேன். உன் சுதந்திரத்தையே பறிக்கிறதா நினைச்சு அந்த கோட்டையெல்லாம் அழிச்சிட்டு நீ தப்பிச்சிட்ட.

0: நான் என் மகனை மகனை தப்பா வளர்த்தேன், ஆனா அந்த மகன் தான் தகப்பன தப்பாவே நினைச்சு வளர்ந்து. நீங்க போகலாம். உங்க அம்மா கொடுத்த தீபாவளி பரிசு.
1: என்னுடைய லட்சியத்துல ஜெயிக்க போற நாள் இருக்கே, அதுதான் எனக்கு உண்மையான தீபாவளி. நாம ரெண்டு பேரும் அன்னைக்கே சந்திக்கலாமே. உங்க எதிரிங்கிற முறையில எச்சரிக்கிறேன், இனிமே நீங்க உங்களை பத்தி கவலைப்படுறதான் புத்தாண்டா.
0: உங்களை பத்தி உங்களை பத்தி சொல்றியாது யாருடா? நீதாண்டா என்ன பழி வாங்குறதுக்காக குடிக்குதே. அந்த உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தமும் யாருக்கு சொன்னா?
1: ஆமா, உங்க உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு வெறிபிடித்த போலீஸ்காரோட ரத்தங்கள் எனக்கு நல்லா தெரியும். இனிமே என் வீட்டு வாசப்படியை மதிக்க கூடாது.
2: Now, let me talk like a policeman. ஒரு அதிகாரிங்கிற முறையில உன்னை எச்சரிக்கை செய்யறேன். என்ன பழி வாங்குறதுனால பழையபடி நீ குற்றவாளியாகி உன்னையும் உன்னை நம்பி இருக்கிற இந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்வையும் பாழாக்கினாதே. உன்னை நீ மாற்ற இல்ல, நானே உன்னை விட்டு வைக்க மாட்டேன்.
3: சார், பேங்க்ல திருட்டு போன பணமும் நகைக்கடையில திருட்டு போன நகைகளும் இதுதான் ப்ரூவ் ஆயிடுச்சு சார்.
4: வெரி குட். மாயாண்டி வர சொல்லு.
3: எஸ் சார்.
4: மாயாண்டி, நீ வீட்டுக்கு போலாம்.
5: நிஜமா? மருமகனை காப்பாத்துறதா நினைச்சு சம்பந்திக்கு உதவி செஞ்சிருக்க.
6: நிஜமா? நீங்க என்ன சொல்றீங்க?
5: புரியல. இல்ல போ.
4: ஏஜி பழனிவேலு.
7: சௌத்ரி
8: சார்,
7: I have a bad news for you. உங்க மனைவி இறந்துட்டாங்களா?

0: ما بولا مصر بليز.
1: கொள்ளி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்க கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு.
2: ஏன் அதையும் நீங்களே செய்தில்லாமே?
1: அது தப்புப்பா.
2: இதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா செத்ததுக்கு காரணமே நீங்க தான். உத்தியோக வரியில ஊரெல்லாம் உங்களை மிச்சிருந்ததுக்காகத்தான் மக மனைவி எல்லாரையும் பழி வாங்கிட்டீங்க.
3: ஓகே, அந்த அம்மா என்ன பெத்த பாவத்துக்காக நான் அங்க வந்து செய்ய வேண்டிய கடமைய இங்கேயே செஞ்சிடும்.
4: எல்லாம் முடிஞ்சு போச்சா? கொள்ளி வச்சது யாரு? உங்க மாமனார் தானே? நான் வரலங்கிறதுக்காக அந்த மனுஷன் கட்டுப்படி பேசிருக்கணுமே. என்னடி நான் கேட்டுட்டு இருக்கேன்னு
5: காலம் பூரா நெஞ்சில சுமந்து படுத்த தெய்வத்தை இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு பேர்ல ஒருத்தர தோல்ல சுமக்க கூட நீங்க வரலையே. அப்பேற்பட்ட உங்களை பார்த்து நான் பதில் சொல்லிடுமா? உலகத்திலேயே ரொம்ப அற்பமான பிச்சை தெரியுமா? பெத்த பிள்ளை கிட்ட எனக்கு நெருப்ப பிச்சை போடுன்னு ஒரு தாய் கேக்குறதாங்க. அந்த நெருப்பு கூட பிச்சை போட மனசு இல்லாத உங்களை பார்த்து நான் பதில் சொன்னா பூமியில இருக்கிற எந்த தாயாவது என்ன மன்னிப்பாளா?
4: உங்க அத்தை என்ன பெற்றது கூட அந்த சௌத்ரியோட சுயநலத்துக்காகத்தான். முதல்ல அந்த மனுஷன் எங்க அம்மா வீட்டுல சிறை வச்சாரு, வெளியே வந்து உலகத்திலையும் சிறை வச்சாரு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு காலம் பூரா உடந்து யாரும் செத்தவதா? எங்க அம்மா.
5: எங்க அத்தை ஒரு பைத்தியக்கார்.
4: அப்படின்னா
5: உங்களை போல ஒரு மகனுக்கு நான் மட்டும் தாயா இருந்திருந்தா
4: என்ன செஞ்சிருப்பேன்?
5: அவனை இத்தனை வயசு வரைக்கும் நான் வாழ விட்டுருக்க மாட்டேன்.
6: ஒரு முக்கிய அறிவிப்பு. யுத்தத்தை முன்னிட்டு வருகிற 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை விளக்கு அணைப்பு ஒத்திகை நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம்.
4: நம்ம லட்சியத்தை எட்டி பிடிக்கக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு. பாரத யுத்தத்துல 18ஆம் நாள் தீர்ப்பு கிடைச்சதா? இப்ப எனக்கு எங்க அப்பாவுக்கு நடக்கிற யுத்தத்துல யாரு ஜெயிப்போங்கிறது

பதினெட்டாம் தேதி தெரியும். நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளு. வர பதினெட்டாம் தேதி ராத்திரி இந்த ஊருக்குள்ள எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு பிளாக் அவுட் ஒத்தி நடத்த போறாங்க. 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இந்த ஊரே இருண்டு கிடக்கும். நமக்கு அருமையான சந்தர்ப்பம். சரியா 9:30 மணிக்கு ராணுவ ரகசியங்கள் அடங்கிய டாக்குமெண்ட்ஸ் என் கைக்கு வந்து சேரும். அடுத்த 10வது நிமிஷம் 8வது மைல் கல்லுக்கிட்ட நிக்கிற ஜெயச்சந்திரன் கிட்ட நான் கொண்டு போய் கொடுப்பேன். சந்திரன், நீ அதை எடுத்துக்கிட்டு போய் 10வது மைல் கல்லுக்கிட்ட நிக்கிற ஜம்பு கிட்ட கொடுக்கணும். ஜம்பு, நீ அதை 12வது மைல் கல்லுக்கிட்ட நிக்கிற ராஜாமணி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ராஜாமணி, கடைசியா அதை நானே உங்ககிட்ட இருந்து வந்து வாங்கிக்குவேன். இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இடப்பட்ட அந்த நேரத்துல சௌத்ரி என்ன எந்த இடத்துல மடக்கினாலும் சரி, அவருக்கு எங்கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காது. 10:05 இருக்கும் போது ராணுவ ரகசியங்களை எதிரிகள் கிட்ட நானே ஒப்படைப்பேன். அடுத்த நிமிஷம் நாம எல்லாரும் லட்சாதிபதிகளா இருப்போம். சரியா 10 மணிக்கு சங்கு ஊதுவாங்க, விளக்குகள் எரியும், ஊரே பிரகாசமா இருக்கும். ஒரே ஒருத்தரோட முகம் மட்டும் இருண்டு போயிருக்கும். அவர்தான் எஸ்பி சௌத்ரி.

0: பி கேர்ஃபுல். 10 மணிக்குள்ள இதை கொண்டு போய் குறிப்பிட்ட இடத்துல பத்திரமா சேர்த்து ஜாக்கிரம்.
1: சீக்கம் போடா, குயிக்!

0: இந்தா ஜெகன் வருவான், ஜாக்கிரத.
1: ராஜாமணி.
2: ஜெகன், ஜெகன்.
3: மிஸ்டர் சௌத்ரி, நாங்க போட்ட திட்டமெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் காலி புட்டியை கைமாத்துறேன். நீங்க தேடி வந்தது இதோ இங்க இருக்கு. உங்களை விட நான் ரொம்ப புத்திசாலி. குட் பை.
4: என் பொறுமையை சோதிக்காதே. மரியாதை என்ற பெட்டியை கொடுத்துரு.
3: என் உயிரே போனாலும் இந்த பெட்டி உங்க கையில கிடைக்காது.
4: உன் உயிரை விட எனக்கு இந்த நாடுதான் தான் முக்கியம். பிறந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய போற உன்னை விட்டு வைக்கிறேன் மாட்டேன்.
3: இது நீயா நானாங்கிற போராட்டம். நீங்க நாலு பேருக்கு முன்னால் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு தற்கொலை

0: காவல்துறையில் 24 வருடங்களாக பணியாற்றி வரும் எஸ்பி சௌத்ரி யுத்த நேரத்தில் தனது கடமையை மகத்தான முறையில் நிறைவேற்றியிருக்கிறார். அவரது மகன் ஜெகநாத் ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டு ஒற்றர்களிடம் கொடுக்க முயன்றபோது சொந்த மகன் என்றும் பாராமல் சுட்டு கொன்று நமது நாட்டு ராணுவ ரகசியங்கள் எதிரிகளிடம் போய் சேராமல் தடுத்து காப்பாற்றினார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: சிவாஜி புரொடக்ஷன் சாரின் தங்க பதக்கம் ஒலி சித்திரம். நடிப்பு சிவாஜி கணேசன், ஸ்ரீகாந்த், வி கே ராமசாமி, ஜோ, மேஜர் சுந்தரராஜன், சுருளிராஜன், கே ஆர் விஜயா, பிரமீளா, மனோரமா மற்றும் பலர். கதை வசனம் மகேந்திரன். இசை எம் எஸ் விஸ்வநாதன். இயக்கம் பி மாதவன். ஒலிப்பதிவில் உதவி எஸ் கணேசன், சி தேவராஜன். வானொலி வடிவம் வி குமார், ராமசாமி சுதர்சன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: தங்கப்பதக்கம் திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்டேன். கடமையில் கண்ணியம், பாசத்தில் கட்டுப்பாடு, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்த ஒரு திரைப்படம். கடமைக்காக தன்னோட உயிரை கொடுக்கக்கூடிய சௌத்ரியோட அற்புதமான நடிப்பு தங்கப்பதக்கம் திரைப்படத்திற்கு ஒரு மணி மகுடம். வாழ்த்துக்கள் விவித் பாரதி சென்னை வானொலி குழுவினருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த படத்தோட கதையை முழுசாக கேட்கறதுக்கு என்னோட இதயத்துக்கு பலமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சுளை ரீஜா மனோகரன் அவங்களோட பதிவு. அதே மாதிரி ஏழுகிணர் தேவாவும் ஒலிச்சித்திரம் கேட்டேன் சூப்பர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நாங்களும் தயார், நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. கமலாவரதனும் ரசிச்சு கேட்டிருக்காங்க. நேரம் இப்பொழுது 4 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கொண்டாட்டத்தோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னா என்ன பண்ணணும்? தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளணும். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952-08-53 இது ஒரு எண். 2838-98-71 இது ஒரு எண் உங்களுக்கானது. நிறைய நேயர்கள் புதுசாக இணைஞ்சிருக்கீங்க, ஸோ நீங்களும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நான் வந்து இன்னொரு வாட்டி கூட மெதுவாக நிறுத்தி நிதானமாக உங்களுக்காக எண்கள் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2952-08-53 இன்னொரு எண் 2838-98-71. இன்னைக்கு நம்மளுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னவா வரப்போகுது அப்படின்னா சொல் விளையாட்டா. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி போட்டிருக்கீங்களே அந்த பதிவுகள்லாம் பார்த்துட்டோன்னா அப்படி சொல் விளையாட்டு நம்ம விளையாட விளையாட நீங்கள் முகநூலில் பதிவு போட்டிங்கன்னா அதையும் நான் அப்படியே படிச்சிருவேன் சைட் பை சைட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தொலைபேசியில் வாய்ப்பு கிடைக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நேர்கள் வந்து இன்றைக்கி நிறைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள் இருந்தது இல்லையா, அதிலெல்லாம் பங்கேற்றிருந்தீங்கன்னா உங்களுடைய பதில்கள் வந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் இருக்கட்டும், சரியா? ஏன்னா நிறைய புதிய நேர்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். முரளிதரன் விழுப்புரம் தங்கப்பதக்கம் திரைப்பட வெளிச்சித்திரம் அருமை சூப்பர் ஹிட் ஃபிலிம் தேங்க்ஸ். தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வணக்கம். எங்கள் ஸ்டைல் அதில் வந்து நல்லதொரு திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேன் அமுதமாகவும் மனதை வருடி செய்யும் விதமாகவும் அமைந்ததுன்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன். ஒப்பற்ற சித்திரம் தங்கப்பதக்கம் 3 மணிக்கு வந்த விசித்திரம். நடிகர் திலகம் அபார நடிப்பு, நவரசம் ததும்பிய படைப்பு, தங்கத்தில் வைரம் பதிப்பு, திரைப்படம் தந்த மதிப்பு பன்மையில் உள்ளா வந்தது சிறப்புன்னு வீரராகவன் மாதவரம். தீட்டாளம் டி சி ராஜேஷ் ஒளிச்சித்திரம் படு சூப்பர். தலைவன் தலைவி மகன் உறவு முறைகளை பின்னி பின்னி தொடரும் ஒரு சுகானுபவத்தை தந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவை. பாபு முள்ளக்காடோட வணக்கம். ஹேமலதா தங்கப்பதக்கம் சூப்பர் படம், ஒலி சித்திரம் கேட்டு ரசிச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவோட கருணை கண்டிப்பு இதோட சேர்ந்த ஒரு குடும்ப படம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க.

சீதாமகி அவங்க புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து கேட்டுட்ருக்காங்க, கமலா வரதனும் கேட்டுட்ருக்காங்க, மீரா வெங்கட்ராமன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்க எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. தேனி ஹரிராம், ஏது இந்த பாடலை காணலை நான் நினச்சேனே, தொகுப்பில் மறந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரீடத்தில் மாணிக்க கற்களை போல இப்போதே பாடல்களோட சிகரம் போல அந்த மலரோடு விளையாடும் தென்றலை வாராய், அந்த பாட்டு தெய்வபலம் படத்துலேருந்து கேட்டோம் இல்லையா, அதுக்கு அவங்க வாழ்த்து. கமலா வரதனும் அந்த பாட்டுக்கு, முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் அந்த பாட்டுக்கு. மலரோடு விளையாடும் தென்றல் மயங்கி ரசித்து இருந்தேன், எந்த வானொலியிலும் வராத பாடல், நமது பண்பலையில் ஒலித்தது பாடல் அப்படின்னு சொல்லி வீரராகவனோட பதிவு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து முதல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு நம்மளை வந்து சொல் விளையாட்டுக்கு நம்ம போகலாம். கேட்க போகிற இந்த பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ், கே ஜமுனாராணியோட குரல்களில் கண்ணதாசனோட பாடல், கே வி மகாதேவன் அவங்க இசையமைப்பில் தாயில்லா பிள்ளை, இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு.

0: செடியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஓகே, 4:08 ஆயிடுச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ல சொல் விளையாட்டுக்கு தயாரா இருக்கீங்க? ஹலோ, வணக்கம் விவித் பாரதி.
2: ஹலோ,
1: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ்.
2: பண்ணிட்டேன் மேடம்.
1: பண்ணிட்டீங்களா? யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: உங்க பேர் மேற்குல இருந்து பாபு.

0: பாபு
1: கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்தது இல்லீங்களா நீங்க? மயங்கொலி சொற்கள் அப்படி நம்ம குடுத்துட்டு இருந்தோம், அந்த வரிசையில தான் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். சரிங்களா? மூணு சொற்கள், இதுல இரண்டு இரண்டு எழுத்து தான். முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து. இதுல முதல் சொல்லுக்கான குறிப்பு சமையலோடு தொடர்புடையது, நீர் கொதிப்பது. சரிங்களா? இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு சேரு மண் அப்படி வச்சுக்கலாம், ஓகேங்களா? மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பாடுபடுதல், முயற்சி செய்தல். ஏதாவது யூகிக்க முடியுதுங்களா? பரவாயில்ல, நன்றி சார், ரொம்ப ஈஸி தான், நம்மளுடைய வாழ்வியலோடு தொடர்புடையதான். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ முயற்சி. ஆ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளம்ல இருந்து செந்தில் கண்ணன், சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு ஏதாவது யூகிக்க முடிஞ்சதுங்களா? முதல் சொல்லுக்கான குறிப்பு சமையல், நீர் கொதிப்பது. இரண்டாவது சேரு மண். மூன்றாவது பாடுபடுதல், முயற்சி செய்தல். ஆமா, மூன்று சொற்கள் நீங்க கண்டுபிடிக்கணும். இது வந்து மயங்கொலி சொற்கள், ஒன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா மத்த ரெண்டு எளிமையாயிடும் உங்களுக்கு.
2: சமையல்,
0: நீர் கொதித்தல். மூன்றாவது வந்து பாடுபடுதல், முயற்சி செய்தல்.
2: உழைப்பு.
0: நம்ம ரெண்டு எழுத்து சொல் தான் சொல்லிருக்கோம். ஆமா, நெருங்கிட்டீங்க நீங்க. உழைப்பு கரெக்ட் தான், அதுல நமக்கு பாதி போதுமே. உழை அப்படிங்கறது,
2: உழை கலை.
0: உழை ஒரு சொல் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் ரெண்டு சொற்களுக்கான குறிப்புகளை நம்ம கொடுத்துருக்கோம், அடுத்த நேரத்தை கேப்போமா? இல்லங்க, நீங்க வந்து முதல் எழுத்து சேமா இருக்கும்னு நம்ம சொல்லிருக்கோம், அடுத்த நேரத்தை கேப்போமா?
2: உழையிலே வருமா?
0: ஆமா ஆமா ஆமா,
2: உழை சொல்றோம்ல. உழை
0: உழை உழை கொதிக்குது பாருங்க, அப்படி சொல்லுவோம்ல.
2: ஆமா, அந்த உழை.
0: சரி,
2: அடுத்தது வந்து மண்ணுக்குள்ளதா?
0: ஆமா ஆமா,
2: மண்ணுல வந்து உலை.
0: உலை. இப்போ மூன்று சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம்.
2: உலை உலை உலை. இந்த பெரிய பெரிய சொல்லிடலாம், ஒன்னு வரும்.
0: உலை
2: சின்னதா பெரியதா?
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி,
2: வாய்ப்புக்கு மேடம், வாய்ப்பு.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம் வணக்கம், பேசுங்க.
3: ஹலோ,
0: யார் பேசுறீங்கம்மா?
3: இந்தியில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயாம்மா, கண்டுபிடிச்சீங்களாம்மா?
3: ஆனா மேடம், உலை உலை உலை மேடம்.
0: மூன்றே வரிசையா சொல்லுங்க, ஒரு அஞ்சு முறை சொல்லுங்க பாக்கலாம்.
3: உலை உலை உலை உலை உலை உலை உலை உலை உலை உலை உலை உலை.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
3: எனக்கு வேற கேட்கணும்னு பார்த்தா,
0: வேற கேட்கணுமா உங்களுக்கு? கேட்டிரலாமா? சரி கேக்கலாம். இது வந்து ஒரு மூன்று எழுத்து சொல், ரெண்டு சொற்கள் உங்களுக்கு. முடிஞ்சா சொல்லலாம், அவ்வளவுதான். நமக்கு அந்த நேரத்துக்கு நினைவுக்கு வராது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஹா இதுதானே அப்படின்னு தோணும், வேற ஒன்றும் இல்லை, விளையாட்டு தான். சரியா? மூன்று எழுத்து சொற்கள். முதல் எழுத்துக்கா, முதல் சொல்லுக்கான குறிப்பு வந்து பச்சை, காய், கனி, விருட்சம், தாவரம் அப்படிலாம் சொல்லலாம். இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு வீரம், போர், இதோட தொடர்புடைய ஒரு சொல். ரெண்டே ரெண்டு சொற்கள் தான்.
3: உரம் மேடம், உரம்.
0: உரம் இல்லையே. ஓ, நீங்க பச்சை அப்படின்னு சொன்னோடனே அந்த அப்படி சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல இல்ல,
3: வீரமா மேடம்?
0: இல்ல இல்ல, வீரம் தான் நான் க்ளூ கொடுத்துருக்கேனே ரெண்டாவது சொல்லுக்கு.
3: மரம் மரம் வருமா மேடம்? இல்லனா
0: நீங்க என்ன கேட்க கூடாது, நீங்க பதில் சொல்லணும், நான் கேட்க மட்டும் தான் செய்வேன்.
3: மரம் மரம் மேடம்.
0: ரிலேட் பண்ணி சொல்லுங்க. மரம், பச்சை, காய், கனி, விருட்சம், தாவரம், அதுக்கானது வந்து மரம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. சொல்லுங்க,
2: மரம் சொல்லுங்க.
0: மரம் மரம், அது ரெண்டையும் அப்படியே

0: அஞ்சு முறை சொல்லுங்க நீங்க, அதுதான் உங்களுக்கான டாஸ்க்.
1: மரம் மரம் மரம் மரம் மரம் மரம் மரம் மரம்.
0: வெரி குட், நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அழகா கண்டுபிடிச்சு சொல்றாங்க பாருங்க நம்மளுடைய நேயர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் உலை அப்படிங்கறது வந்து சமையல் நீர் கொதிப்பது, அதோட தொடர்புடையது. அதாவது உலை கொதிக்குது அரிசி போடு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ ஞாபகத்தில் இருக்கான்னு தெரியல, ஏன்னா எல்லாம் குக்கர்ல தான் நம்ம சாப்பாடு செஞ்சுருக்கோம் எல்லாரும். அதனால உலை அப்படிங்கிறது வந்து சேறு சகதி இப்படிலாம் சொல்லுவோம், அது வந்து மண்ணோட தொடர்புடையது. அடுத்தது உழைத்தல், அதை குறிக்கக்கூடிய பாடுபடுதல் முயற்சி செய்தல், இதோட தொடர்புடைய அந்த உழை. ஸோ உலை உழை உழை மூணு கண்டுபிடிச்ச அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி மரம், பச்சை காய் கனி விருட்சம் தாவரம், இதோட தொடர்புடையது மரம். மரம் அப்படிங்கிறது வந்து வீரம் போர், இதோட தொடர்புடைய ஒரு சொல். ஸோ எவ்வளோ அழகான தமிழ் சொற்கள் நம்மக்கிட்ட கொட்டி கிடக்கு இல்லையா. அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி நம்ம கொஞ்சம் அப்படி நம்ம பிறண்டு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய அர்த்தமே மாறிடும். அந்த மாதிரி அழகான அந்த மயங்குழி சொற்களை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இப்போது நம்மளுடைய

தொடர்புடைய ஒரு சொல். ஸோ எவ்வளோ அழகான தமிழ்ச்சொற்கள் நம்மக்கிட்ட கொட்டி கிடக்கு இல்லையா. அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நம்ம கொஞ்சம் அப்படி நம்ம பிறண்டு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய அர்த்தமே மாறிடும். அந்த மாதிரி அழகான அந்த மயங்குழி சொற்களை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இப்போது நம்மளுடைய முகநூல்லையும் பதிவுகள் போட்டிருக்கீங்க. ஹேமலதா டாப் சொல்லியிருக்காங்க, சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு கேட்டு ரசிச்சிருக்காங்க, பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் வந்து திரைப்படம் ஒலிச்சு தரம் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடி குப்பம் சரவணன் அவங்களும் வந்து தங்கப்பதக்கம் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் வாழ்த்த, ஹேமலதாவோட 100 மார்க், ரங்கராஜன் முதல் பாடல் படிக்க வேண்டும் புதிய பாடம் அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லி டி நகர் அவங்க பதிவு. அதே பாட்டுக்கு வந்து கமலாவர்தனம் வாழ்த்தியிருக்காங்க, மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க, தேனி ஹரிராம் அவங்க வாழ்த்த, முகமது பிலால் அவங்க வந்து எல்லா பாடல்களும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அதே படிக்க வேண்டும் புதிய பாடம் அதுக்கு வந்து சூளை ரீஜா மனோகரனும் வாழ்த்த, தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்களும் வந்து அந்த புதிய பாடம் வாதியாரையா தாயில்லா பிள்ளை, இது வந்து 1961 66 ஆண்டுகளுக்கு பின்பும் இந்த பாடலை கேட்க தூண்டும் வலிமையுள்ள கருத்தாழமிக்க பாடல் அப்படின்னு சொல்லி தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்களோட பதிவு. தேங்க்ஸ் மேம் ஜம்னாராணி அம்மா பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கும்னு சுகுணா. முருகேசன் அடைக்கலம், அம்மா தங்கப்பதக்கம் ஒலிச்சித்திரம் கேட்டேன், மிகவும் அருமை, இது வாழ்விற்கான ஒலிச்சித்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் மனம் மனம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. சுகுணா வந்து ஆவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரு, அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பங்கு பெறும் நண்பர்களுக்கு வணக்கம் அப்படின்னு வாழ்த்திட்டாங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் வந்து பாட்டுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ், கண்டிப்பாக முயற்சி செய்வோம், விடாமுயற்சி நேர்மறை எண்ணம் சரியான இலக்கு ஆகியவை வெற்றியை தரும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியும் இதை நோக்கி பயணிக்கின்றது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. சுகுணா வந்து உலை கண்டுபிடிச்சிருக்காங்க, மீரா வெங்கட்ராமனும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க, மாலினி தேவி அருணாச்சலம், சூளை ரீஜா மனோகரன், ஏழுக்கிணறு தேவா, சுகுணா கிராமத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை உலையில் போகாதே, அதாவது சேறு சகதியில் போகாதேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அவங்க நினைவுபடுத்தியிருக்காங்க. பெரும்பாக்க மனஜா சுந்தர் வந்து மரம் மரம் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமனும் அப்புறம் சூளை ரீஜா மனோகரன், மாலினி தேவி அருணாச்சலம் இவங்க எல்லாமே சரியான பதில்கள். வீரராகவன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அருமையான சிறப்பாட்டம், உலை உலை உழை, மரம் மரம், அழகிய தமிழ் சொற்கள், அறிவது மனம் கச்சல், பண்பலை தந்திருக்கு பச்சல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரைமிங்காக கவிதை அழகாக எழுதியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மகிழ்ச்சியோட மனதை குதூகலிக்க செய்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்களோட பதிவு. சரி, இதோட நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். ஜம்னா ராணியோட குரலில் கண்ணதாசனோட பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்பில் பாசமலர் படத்துலேருந்து பாட்டு ஒன்று கேட்டேன், இப்போ கேட்க போகிறோம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் பொழுது 4:23. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்று சொல் விளையாட்டாக விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. ஓகே, சொல் விளையாட்டு விளையாட அடுத்தது யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, வணக்கம், பேசலாம். யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம், முகமது இக்பால், ராகிலா.
0: ஓகே, சொல் விளையாட்டுக்கு போலாம் ஐயா. உங்களுக்கு வந்து ரெண்டு சொற்கள், சரிங்களா? முதல் சொல்லுக்கான குறிப்பு வந்து நெல் எண்ணெயில் பொறித்து சாப்பிடுவது, சரிங்களா? ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு வந்து நெருப்பு, அதோட தொடர்புடையது. இது வந்து 5 அப்படின்னு சொல்லலாம், இயந்திரம் அப்படின்னு சொல்லலாம்.

0: எழுத்து மூணு எழுத்து வரங்களா?
1: ரெண்டே ரெண்டு எழுத்து தான்.
0: ரெண்டே எழுத்து.
1: ஆமா சொல்லுங்க. நெல் அப்புறம் வந்து எண்ணெயில வறுத்து சாப்பிட்றது அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கும் இதை சொல்லலாம். ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு வந்து நெருப்பு தீ அதோட தொடர்புடையது. ஐந்து ஐந்துல ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எண்ணிக்கை ஐந்து வரும். இது நம்மளோட உடலோட தொடர்புடையது.
0: ஏழு
1: இல்லையே.
0: உடம்புகளா காதுன்னு சொல்லாங்களா? ரெண்டு எழுத்துனா
1: இல்லைங்க. இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா. நெருப்போடு தொடர்புடையது. இது வந்து ஐந்துன்னு சொல்லலாம். என்ன சொல்றது, இப்போ நம்ம குட்டி குட்டி உயிரினங்கள் எல்லாம் இதை வச்சு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்லலாம். கண்டுபிடிச்சிட்டீங்க, நெருங்கிட்டீங்க, கரெக்டா சொல்லுங்க, அவ்வளவுதான் விடை வந்தாச்சே. டவுட்டா இருக்கா? சரி சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. அதுவும்
2: கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஏன்னா பாவம் எல்லாருமே ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சிறுத்தனை தமிழேந்தி.
1: தமிழேந்தி ஐயா, போலாமா க்ளூ போலாமா? நீங்க முதல்ல பொறி பொறி அதை வந்து சொல்லுங்க பாக்கலாம், அஞ்சு முறை சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு அடுத்தது.
3: பொறி பொறி பொறி பொறி பொறி பொறி பொறி பொறி.
1: சரி அடுத்தது போலாமா? இரண்டு எழுத்து தான் இதுமே. முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்து, சரிங்களா? முதல் சொல்லுக்கான குறிப்பு உணவு சோறு இறை, சரிங்களா? இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு இறைச்சி மாமிசம் தசை உடல் இதோடு தொடர்புடையது.
3: முதல் சொல் சொன்னீங்க
1: உணவு சோறு இறை, இதெல்லாம் சொல்லலாம் நம்ம. அடுத்த நேரத்தை கேப்போமா? நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க உங்களுடைய அந்த ரேடியோவோட ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சிருங்க பாக்கலாம்.
0: மயங்கொலி
1: சொற்கள் சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது வந்துரும். நன்றிங்க, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. யார் பேசுறீங்க?
4: நான் விஜி பேசுறேன்.
1: விஜி ஏன் இவ்ளோ சைலண்டா பேசுறீங்க? சத்தமா பேசலாமா? இல்ல இல்ல அது இல்ல. எப்படி சொல்றீங்க கறி கறின்னு?
4: கறி கறினா
1: நான் இது வந்து அடுத்த வாரம் வச்சுக்கிறேன் நான். சரியா, இப்ப நீங்க சொல்லுங்க உணவு சோறு இறை இதோட தொடர்புடையது. முதல் சொல் நம்ம முதல் சொல்ல ரெண்டாவது சொல்லுக்குமே முதல் எழுத்து உயிர் எழுத்துன்னு சொல்லியிருக்கோம். நீங்க கான் சொல்றீங்களே, அது ஒரு க்ளூ தானே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்ப வேற தானே வரும். அடுத்த நேரத்தை கேப்போமா? நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, போயிடுச்சு நம்பர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. அதோட நெடில் வரணும் முன்னாடி. ஓகேவா? ஓகே, அடுத்த நேரத்தை கேப்போமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
1: வணக்கம்.

0: சங்கர் அவங்க பேரு. சொல்லுங்க சார், விடை தெரியுதுங்களா? முதல் சொல்லுக்கான குறிப்பு உணவு, சோறு, இறை, சரிங்களா? இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு இறைச்சி, மாமிசம், தசை, உடல், இதோட தொடர்புடையது. இரண்டே இரண்டு எழுத்து சொற்கள். முதல் எழுத்துக்கான குறிப்பும் நம்ம கொடுத்துட்டோம், உயிரெழுத்து நெடில்னு சொல்லியிருக்கோம். நெடில், நெடில் யோசிக்கணுமா? பரவாயில்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, தெரிஞ்சுக்கலாங்க. தெரிஞ்சதுதான் அப்போ நமக்கு ஞாபகம் வரல, அவ்வளோதான். நன்றி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்களேன். வணக்கங்க, யார் பேசுறீங்க? உங்களோட அந்த ரேடியோ வச்சிருக்கீங்க இல்லையா, அதோட வால்யூம் கொஞ்சம் குறைங்க. சரி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: சொல்லுங்க, டக்குன்னு விடை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: அது வந்து இந்த உணவு இந்த மாதிரி குறிப்பு கொடுத்தீங்களா? அதானே மேடம்?
0: அதேதான்.
1: இறை, இறை அப்படி வருமா மேடம்?
0: இல்லையே, நான் தான் இறை குறிப்பு கொடுத்துருக்கேனே.
1: இன்னும் ஒரு முறை சொல்லுங்க மேடம்.
0: முதல் சொல்லுக்கான குறிப்பு உணவு, சோறு, இறை. இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு இறைச்சி, மாமிசம், தசை, உடல். முதல் எழுத்து வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க, உயிர் சொன்னாங்க, அதோட நெடில் முதல் எழுத்து அப்படின்னு சொன்ன. அப்ப முதல் எழுத்து என்னது?
1: உணவு
0: இல்லாம நம்ம இருக்க முடியுமா? அதுக்குதான் நான் க்ளூ க்ளூ அப்படி
1: கொடுத்திருந்தேன்.
0: இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஊன், ஊன், அது அஞ்சு முறை சொல்லணும்.
1: தனித்தனியா சொல்லணும்.
0: ஆமா, அதே அதே. பாருங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். நம்ம வந்து இலக்கண இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்போம், இப்ப எல்லாம் அப்படி கொஞ்சம் மறந்துட்டோம், அவ்வளவுதான். இப்ப சாப்பாடு அப்படி சொல்றோம் இல்லையா, ஊன் அப்படி சொன்னாக்க வந்து அது வந்து உணவு, சோறு, இறை குறிக்கக்கூடியது. ஊன் அப்படிங்கிறது இறைச்சி, மாமிசம், தசை, உடல், இதோட தொடர்புடையது. இப்போ முகநூல்லையும் நிறைய பேர் சரியாக போட்டிருப்பீங்க, அதையும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். ஹரிஹரன், வல்லினத்தையும் மெல்லினத்தையும் இடையினத்தையும் வார்த்தைகளை தேட முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, இடையினத்தில் இடையினத்தில் வார்த்தைகளை தேட முயற்சி செய்கிறேன்னு ஹரிஹரன் அவங்க சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா அவங்க வந்து நீண்ட நாளைக்கு அப்புறம் தங்கப்பதக்கம் படம் பார்த்த மாதிரியே ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமும் நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பம்மல் புஷ்பா. ராசா மகன் ஹரிச்சந்திரன் அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுளை ரீஜா மனோகரன், மறந்து மறைந்திருந்த தமிழ் மரபு சொற்களை அறியக்கூடிய நல்லதோர் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி, சிறப்பாக இருக்க நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ், மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கணதாசனோட வரிகளில், ஜமுனா ராணியோட குரலில் பாட்டொன்று கேட்டேன், மாலை பொழுதில் மனதுக்கு ரம்யமாக தேனா இனிச்சது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவா. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து அதே பாட்டுக்கு. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வந்து பணி நிமித்தம் காரணமாக பதிவுகள் போட முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்க. மீரா வெங்கட்ராமன், பழைய பாடல்கள் காட்சிகளை கண்முன்னே நிறுத்துகிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள்னு கும்பகோணம் துவரங்குறிச்சி நடுத்தர சீனிவாசன் துர்காதேவி அவங்களுடைய வாழ்த்து. பாவை முகத்தை பார்த்தான் இப்பாடலை கேட்டவுடன் சின்ன வயது அந்த சிறுவயசு கால நினைவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி, ஆடி மாசத்தையும் நினைவு கூறும் அற்புதமான பாடல்னு சூளை ரீஜா மனோகரன், அதே பாட்டுக்கு கமலாவர்தனும் வாழ்த்து. அப்புறம் சிவன் அருண், பாவை முகத்தை பார்த்தால் அந்த பாட்டு சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அதே பாட்டுக்கு வாழ்த்து. அப்புறம் வந்து சுகுணா அவங்களும் வந்து சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களும் வந்து நெல் பொறி, நெருப்பு பொறி அப்படின்னு சொல்லி அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சுகுணா, அப்புறம் ஏழுக்கிணறு தேவா, மீரா வெங்கட்ராமன், மாலினி தேவி அருணாச்சலம், சூளை ரீஜா மனோகரன், பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் வந்து கரி கரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபி குமரன், மகர் நோம்புன் சாவடி தஞ்சாவூர், அந்த இடத்துலேருந்து அவங்க இறை இறைச்சியா அப்படி கேட்டிருக்காங்க. இல்லை, நம்ம சரியான பதிலுக்கு வந்தாச்சு. கவுந்தபாடி சென்னியப்பன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், அந்தி நேரம் சாயங்கால வேளை, சூரியன் மறையும் சமயம், அமைதியான சூழலை குறிக்கும் அழகான வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சொல் விளையாட்டு சூப்பரோ சூப்பர் அப்படின்னு

அவங்க வாழ்த்தா சுகுணா வந்து இறைச்சி உணவு உண்ணும் உணவு இறை அப்படி சொல்லி அவங்க யூகிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் பசி பக்ஷி அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் நம்ம ஒரு மாதிரி யோசிச்சா நேர்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க பாருங்க, இறை இறை அப்படி சொல்லியிருக்காங்க. பசி பக்ஷி அப்படின்னு அவங்களும் நடராஜனும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரிஹரன் உன் ஊன் அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து முதல் எழுத்து ஒன்னா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஊன் ஊன் அதுதான் சரியான பதில். மாலினி தேவி அருணாச்சலம், பிரமிளா தமிழ்ச்செல்வன், அப்புறம் வேறு யார், சுகுணா, நடராஜன் சுப்பையா அவங்க வந்து வேறு எதோ யோசிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், மீரா வெங்கட்ராமன், சிவன் அருண். நிகழ்ச்சி அருமையாக இருக்குன்னு தீநகர் வனிதா. புதிய நேர்களோடு ஆர்ஜி அவர்கள் உரையாடும் பாங்கே பாங்கு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லி, நேர்களில் ஒருவராக நம்மில் ஒருவராக வலம் வரும் ஆர்ஜேக்கு வாழ்த்துக்கள்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ். ஹேமலதா கரெக்டான விடை. மேம் மண்டையை பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுகுணா அவங்க யோசிச்சிருக்காங்க. தஞ்சை தேனே பிரகாஷ் குமரன் அவங்களும் வந்து தங்கப்பதக்கம் ஒலி சித்திரமுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். பலே பாண்டியா இந்த படத்துலேருந்து, பி பி ஸ்ரீனிவாஸ் ஜமுனராணியோட குரல்களில், கண்ணதாசனோட பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்பில்.

0: உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். நேரம் பொழுது 4:39:50. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சு இருக்கீங்க. சொல் விளையாட்டு விளையாட அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் மேம். யார் இருக்கீங்களா?
1: உங்க பேர் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க பாக்கலாம்.
2: குலதீப மங்கலம் காசிநாதன்.
1: ஓ சூப்பர், சொல்லுங்க ஐயா, கேட்டுட்டு இருக்கீங்களா ப்ரோக்ராம்லாம்?
2: மேம் சொல்லுங்க மேம், இன்னும் எனக்கு எதுவும் கேட்கல. ஏன்னா செல்லிலே வந்துட்டு கேட்டு செல் ஆஃப் பண்ணிட்டு என்ன நிகழ்ச்சின்னு தேவை நம்ம.
1: சூப்பர் சூப்பர், சொல் விளையாட்டுல உங்களுக்கு குறிப்பு சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேம்.
1: இதுல வந்து 3 சொற்கள் வருது.
2: சொல்லுங்க மேம்.
1: முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்து, சரிங்களா? மூணுமே வந்து 3 எழுத்து சொற்கள். பொதுவான க்ளூ நம்ம சொல்லிட்டோம். முதல் சொல்லுக்கான குறிப்பு என்னன்னா ஒற்றர் படை, அதோடு தொடர்புடையது. இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு கலப்பை, விவசாயம், நிலம், அதெல்லாம் வச்சுக்கலாம். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு நடத்தல்.
2: ஒன்னு
1: கண்டுபிடிச்சா அடுத்தது எல்லாம் ஈஸியா இருக்கும். ஏன்னா முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒன்னாவே இருக்கு, நடுவுல மயங்கொலி சொற்கள் வருது.
2: முதல் எழுத்தும் லாஸ்ட் எழுத்தும் ஒன்னா இருக்கணும்.
1: முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் 3 சொற்களுக்கும் ஒன்னாவே இருக்கு. முதல் எழுத்து உயிர் எழுத்து நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. யார் பேசுறீங்க ஐயா?
2: அருணாச்சலம் கோரிக்கப்பட்டியில்.
1: சொல்லுங்க ஐயா, கண்டுபிடிக்க முடியுதா? முதல் சொல்லுக்கான குறிப்பு ஒற்றர் படை, சரிங்களா? இரண்டாவது கலப்பை, விவசாயம், நிலம். அப்படி மெதுவா வெளியில போய் சாயங்கால நேரத்துல அப்படி வச்சுக்கலாம். அடுத்த நேட்டு கேப்போமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, யாருங்க அது? 2952205353. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க லைன் ட்ரை பண்ணிட்டு பேசாம. வணக்கம், ஹலோ, பேசுங்க. வணக்கங்க, வேகமா பேசலாம்ல, லைன்ல தானே. யார் பேசுறீங்க?
3: கடலூர் மாவட்டம் காட்டுமணல் தாலுகா மேடம்.
1: உங்க பேர்மா?
3: ஹலோ,
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: பேர் அன்புமணி மேடம்.
1: அன்புமணி அம்மா, நீங்க வந்து ரேடியோ கேட்காம இங்க என்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுனீங்கன்னாதான் கரெக்டா கேக்கும், சரிங்களா?
3: வரீங்க மேடம்.
1: சரி, இப்ப கண்டுபிடிச்சீங்களா? மூணாவது ஒரு சொல் மட்டும் கண்டுபிடிக்கணும், பாக்கி இருக்கு.
3: நாங்க மேடம்
1: ரெண்டு சொல்லு கண்டுபிடிச்சிட்டாங்க, மூணாவது சொல் மட்டும் கண்டுபிடிக்கணும், முடியுதா? நன்றி. வணக்கம், ஹலோ, பேசுங்க. யார்மா? பத்மாவதி அம்மா. ரெண்டு சொற்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா, மூணாவது ஒன்னே ஒண்ணு மட்டும் பாக்கி இருந்தா நம்ம வேகமா அடுத்ததுக்கு போயிடலாம். கண்டுபிடிக்கலையா நீங்க? பாருங்க அடுத்த நேட்ட போலாம் நம்ம. வணக்கம்,
4: ஹலோ.
1: வணக்கம்
4: மேடம், மாலா
1: அம்மா ரேடியோ வாலி.

0: கம்மி பண்ணுங்கம்மா.
1: தள்ளி வந்து மேடம்
0: சொல்லுங்கம்மா. ரெண்டு சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. மூணாவதுமா?
1: மூணாவது இந்த உலாவு
0: உலவுதல் உலவு கரெக்டா?
1: சரிங்க மேடம்.
0: ஓகே நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: விஜயா பேசுறேன் மேம். வணக்கம்.
0: வணக்கம்மா. விஜயம்மா அந்த ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சிருங்கம்மா. கண்டுபிடிச்சிங்களா மூணு சொற்களும்?
1: உலவு உலவு உலவு
0: உலவு. ஓகே இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த உழவு உழவு உழவு மூணும் வரிசையா சொல்லுங்க பாக்கலாம்.
1: உழவு உழவு உழவு உழவு உழவு உழவு உழவு உழவு உழவு.
0: அவ்வளோதான் முடியுதா? சரி நன்றி நன்றி நன்றி. கரெக்டுமா? நன்றிமா. வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: கும்பகோணம் தோரன்குடிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜிஆர் சரவணன் மேடம்.
0: கும்பகோணம் சரவணன் அப்படி சொல்லலாமா?
2: கும்பகோணம் தோரன்குடிச்சி.
0: சரி சரி சரி சரிங்க ஐயா சரிங்க ஐயா. இப்ப அந்த மூன்று வார்த்தைகளும் கண்டுபிடிச்சிங்களா? ஈஸியா இருந்ததா உங்களுக்கு?
2: நான் இப்பதான் கேக்குறேன். வச்சேன்.
0: இப்பதான் கேக்குறீங்க. சரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அடுத்த வார்த்தைக்கு நம்ம போயிடலாம். இரண்டு எழுத்து சொற்கள் மூன்று சொற்கள் சரிங்களா? முதல் எழுத்து வந்து எல்லாத்துக்கும் ஒன்னாவே வருது. முதல் சொல்லுக்கான குறிப்பு யுகம். அப்புறம் என்ன சொல்றது, ஒரு பாவகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு மகிழ்வு இன்பம். மூன்றாவது மிகுதி கணக்கோடு தொடர்புடையது. சொல்லவா? இரண்டு எழுத்து சொற்கள் மூன்று சொற்கள். முதல் சொல்லுக்கான குறிப்பு யுகம் பாவகை அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது மகிழ்வு இன்பம். மூணாவது மிகுதி கணக்கு இதோட தொடர்புடையது.
2: மூன்று சட்டா எந்த சொல்ல கிடைக்கும் அதை கொஞ்சம் அடையாளப்படுத்துங்களேன்.
0: மூணுமே வேற வேற சொற்கள், பொருள் மட்டும்தான் மாறுபடும். ஏன்னா மயங்கொலி சொற்கள்னு நம்ம சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பிசகுனாலும் அதனுடைய பொருளே மாறிடும். நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, போயிடுச்சு. 2952085853. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பூங்கோதை அம்மா விடை சொல்லுங்க டக்குன்னு.
3: களி பா களி யுகம். இரண்டாவது குறிப்பு வந்துட்டு
0: கழித்தல் சொல்லுவோம், கூட்டல் கழித்தல். மிகுதியும் நம்ம வந்து கழின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. இப்ப களி களி கழி மூணு சொல்லுங்க பாக்கலாம் வரிசையா.
3: களிப்பா களி
0: இல்ல, வெறும் களி மட்டும் தான் நமக்கு அதுல வேணும்.
3: ஓகே ஓகே. களி களி கடி களி களி கடி.
0: சூப்பர்.
3: களி களி கடி.
0: அருமை அருமை. மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. நம்ம வந்து கலியுகம்னு சொல்லுவோம், பாவகையை வந்து கழிப்பா சொல்லுவோம், கழித்தல் வந்து மகிழ்ச்சி இன்பத்தை குறிக்கக்கூடியது, கழி அப்படிங்கிறது மிகுதி உணர்வு குறிக்கக்கூடியது, கணக்கோடு தொடர்புடையது. வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க பாருங்க. மூன்று அதில் வந்து உழவு உழவு உழவு அது கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி களி களி கழி மூணு கண்டுபிடிச்சாங்க. சரி இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் யாரெல்லாம் சரியான பதிவுகள் போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். மாஸ் வசந்த் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கமெண்ட் பார்க்க வந்தீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வாழ்த்த. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம் ஜமுனாராணி அவங்களோட பாடல்களோட மயங்கொலி சொற்களும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. முத்துமாரி குறுக்குப்பேட்டையிலேருந்து வணக்கம். முகமது பிலால் அவங்களும் வந்து வேற பாட்டு போடுங்கன்னு கண்டிப்பாக போடலாம் சார். மீரா வெங்கட்ராமன் ஏரி நீர்நிலை ஏரி மாடி அப்படி அவங்க யோசிச்சிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆதி மனிதன் காதலுக்கு பின் அந்த பாட்டு 1962 வந்தது. பலே பாண்டியா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு புகழ்பெற்ற பாடலை சுழலவிட்டமை நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லி ஜமுனா ராணியோட குரல்ல மா பலா வாழை என முக்கணிகள்ல தேன் கலந்து சாப்பிட்ட உணர்வை ஏற்படுத்தியதுன்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ், கும்பகோணம் செந்தில் நாதன், ஜெயா விவேகானந்தன் இவங்க வந்து நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்கா அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் பலே பலே இன்னைக்கு பழைய பாடல்களை கேட்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கு, மனதை மயக்கும் நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதி மனிதன் காதலுக்கு பின் இது போன்ற பாடல்களை ஒரு சேர கேட்கறதுல தனி ஆனந்தம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கடையில வரவங்க எல்லாம் உட்காந்து கேட்டு

இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. நன்றிங்க மாலினி தேவி அருணாச்சலம், அப்புறம் வந்து சுகுணா, சிவன், அருண், மீரா வெங்கட்ராமன், ஏழ்கிணர் தேவா, சுகுணா வந்து உலாவுதல், சூளை ரீஜா மனோகரன், பெரும்பாக்கம் மனஜா சுந்தர், நடராஜன் சுப்பையா புத்தகரம், கமலாவரதன், ஹரிஹரன், அப்புறம் புஷ்பலதா, ஹரி ராம், அப்புறம் ஏழ்கிணர் தேவா, மாலினி தேவி அருணாச்சலம், மீரா வெங்கட்ராமன், ஏழ்கிணர் தேவா, மறுபடி நடராஜன் சுப்பையா புத்தகரம், சூளை ரீஜா மனோகரன், ஹரிஹரன், ஹேமலதா, வனஜா, இவங்க எல்லாருமே சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த பாட்டு. இது என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குமுதம் இந்த படத்துலேருந்து வரப்போகிற பாடல். டி எம் சௌந்தரராஜன் ஜமுனாராணியோட குரல்களில், கே வி மகாதேவன் அவங்க இசையமைப்பில்.

0: ஒரு துள்ளலான பாட்டு கேட்டாச்சு. 4:55 ஆயிடுச்சு. இப்போ நிறைவாக ஒரே ஒரு சொல் நம்ம கேட்டுட்டு நம்ம வந்து நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கும்பகோணத்துலேருந்து இந்திராணி சார். பிஎம் சரவணன் பேசுகிறேன்
0: மேடம். சரவணன் திரும்ப வந்திருக்கீங்களா? முதல்ல வந்தீங்க தானே? ஒரு பொருளை மதிக்க கூடிய ஒரு சொல், ஒரு பொருளோட மதிப்பை நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது அது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து உருவாக்கு விளைச்சல், இதோட தொடர்புடையது. மூன்றாவது வந்து விரும்புதல், இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மூன்று சொற்கள் யோசிக்கணுமா? நேரம் கம்மியா இருக்கு, அடுத்த நேட்டு கேக்கவா? தேங்க்யூ. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க நான் பேசுறது எனக்கே போட்டு காட்டுறீங்களே. ஹலோ.
2: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
2: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: பாண்டியன் ஐயா விடை சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஈடு.
0: ஈடு இல்லைங்க, ஒரு பொருளோட மதிப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆமா ஆமா, நீங்க ஏதாவது வாங்குனீங்கன்னா என்ன கேப்பீங்க முதல்ல? ஆமான்றீங்க, விடை சொல்ல மாட்டீங்களே.
2: விலை.
0: விலை, வெரி குட். அடுத்தது உருவாக்கு விளைச்சல்.
2: விளைவு.
0: ஆ, அதுலயே விடை இருக்கு. மூன்றாவது விரும்புதல்.
2: அது புரியல மேடம்.
0: விளை, விளைதல்னு சொல்லுவோம் இல்லையா, விரும்புதல். அவ்வளவுதாங்க. நன்றி நன்றி. விலை, விளை, விழை, இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு பொருளை மதிக்கக்கூடிய சொல் வந்து விலை. உருவாக்குதல் விளைச்சல், அதை குறிக்கக்கூடியது விலை. விரும்புதல், அது வந்து விழை. முகநூலில் யார் சரியாக போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அடுத்த நம்முடைய ஆர்ஜே. ஏ ஹரிஹரன், ஆளாக வளர்ந்தால் மட்டும் போதாது, ஆலமரத்தோட வேர் போல ஆழத்தில் அறிவு அமையலைன்னா வார்த்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகம் ரொம்ப நாளும் கழித்து வந்து குமுதம் திரைப்படத்தில் அந்த பாட்டு கேட்டேன். அதே மாதிரி இயக்குனர் தேவா, மீரா வெங்கட்ராமன், எங்கள் ஊரில் திருமணம்னா இந்த பாட்டு இல்லாமல் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூழலி ரீஜா மனோகரன், என்னுடைய கால்கள் வந்து தானாக ஆடவித்த பாடல் அப்படின்னு சொல்லி, இது போன்ற இசைகளை கேட்க முடியும்னா நம்மளுடைய விவித் பாரதியில் தான் அப்படின்னு அவங்க வாழ்த்தா. மீரா வெங்கட்ராமன் வேற யோசிச்சிருக்காங்க தரம்னு. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களும் வந்து மாமா மாமா அந்த பாட்டுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுகுணா இயக்குனர் தேவா, சூளை ரீஜா மனோகரன், மீரா வெங்கட்ராமன், வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்துலேருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், எஸ் எஸ் செந்தில் குமரன், இவங்கெல்லாம் வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி செந்தில், கண்ணன், ஷோபா, இவங்க எல்லாமே வந்து ஒலித்த அந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. ஸோ இன்றைக்கி வந்து மயங்கொலி சொற்களோடு நம்ம வந்து இன்றைக்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நேர்கள், கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நான் உங்களை வந்து மாலை 6 பக்தி மாலை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம பூந்திடல் நிகழ்ச்சியில பேச போற விஷயம் எப்பவுமே பாத்தீங்கன்னா, இந்த கடைசி நிமிஷத்துல தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். கொஞ்சம் முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் முடியவே முடியாது. அப்படி இப்போ ரொம்ப பரபரப்பாக எப்பவுமே கடைசி நிமிடங்களில் நீங்கள் செய்கிற அந்த செயல்கள் பற்றி இந்த நேஷில் நீங்கள் சொல்லலாம். 0444-2952-02-0852-3838-9871. நிகழ்ச்சியின் முதல் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்தில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வைரமுத்தியினுடைய வரிகளை தேவாவின் இசையில் ஹரிகரனும் ஷாகுல் ஹமீதும் பாடிய அந்த பாடல். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம்.

0: நேரம் 5:07. கேட்டுட்டு இருக்கீங்க பூந்தன்றல். இந்த நிமிஷம் நம்ம பேச போற விஷயம், எப்பவுமே கடைசி நேரத்துல சில விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். நம்ம வந்து வழக்கமா முன்னாடியே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த விஷயங்கள் நம்மளால பண்ண முடியாது. அப்படி கடைசி நேரத்துல நீங்க செய்யற விஷயங்கள் இந்த நிமிஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழகம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க ஐயா, சொல்லுங்க.
1: அதாவது கடைசி நேரத்துல ஒரு 5 ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதே போல நான் பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் போடணும்னு வச்சுக்கீங்களேன், ஒரு தேர்வுக்காக அந்த கடைசி நாள் அன்னைக்கு போய் தான் மோதிக்கிட்டு நிக்கிறது. பாத்தீங்கன்னா பரபரப்புல வந்து ஏதாச்சும் வீட்டுல வச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தையோ நம்ம முக்கியமான பொருளை வீட்டுல வச்சுட்டு போயிடுவோம். அந்த ஒரு பரபரப்புல கடைசி நேரத்துல போய் அங்க கூட்டத்தோட கூட்டமா வந்து மோதிக்கிட்டு நிக்கிறது. இன்னொரு இது சொல்றேங்கய்யா,
0: சொல்லுங்க.
1: அதாவது இந்த

0: கரண்ட் பில்லு ஈபி பில்லு கட்டுறோம்ல,
1: ஓகே அது லாஸ்ட்
0: மினிட் ஆன்சர். அப்ப எல்லாம் வந்து கியூல நின்னு கட்டணும்.
1: ம் ம்,
0: அந்த கடைசி நாள் அன்னைக்கு தான் போய் லைன்ல நின்னு அவஸ்தப்பட்டு கட்டுவோம். இப்ப எல்லாம் நம்ம செல்லுலயே கட்டிக்கிறோம்.
1: சரி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அட்டகாசமாக சொன்னாருங்க, ஒரு நியாயம் இருக்குங்க. அதாவது பொதுவாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு இதாங்க லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தா ஒரு மாதம் இருக்கும், அட பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இருப்போம். ஆனால் வந்து கடைசியாக பார்த்தா அந்த பொறுமை எந்த அளவுக்கு போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நாள் வர அளவுக்கு லாஸ்ட்டு இன்றைக்கி 5 மணி முடிஞ்சிருங்க அப்படின்றப்ப தான் நம்ம பரபரப்பாக பண்ணிகிட்ருப்போம். இது கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. வணக்கம், 102.3 வித் பாரதி. வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கள். நன்றி. உண்மைங்க, அதாவது நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருப்போம். வழக்கமாக வந்து திடீர்னு அந்த டைமில் தான் நமக்கு எக்கச்சக்கமான வேலைகள் வந்துடும். அப்புறம் கடைசி நேரத்தில் அப்படி அடித்து பிடிச்சி கிளம்புறது, இதை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியல அப்படின்னு அவர் சொல்லிக்கார். வணக்கம், வணக்கம், வணக்கம், பேசுங்க. ஓகே, வணக்கம். ஹலோ மேடம், சொல்லுங்க. நல்லா இருக்கா மேடம், சொல்லுங்க. வணக்கம், வணக்கம் சார்.
2: சொல்லுங்க,
1: சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன். சரி, ஓகே, வணக்கம். நான் பண்ண மாதிரி ஃபீல் பண்றாரு. ஓகே,
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நெய்வேலி கேக்கவத்தியம் அரசடிக்கும் சரவணன்.
1: சரவணன் சார், சொல்லுங்க, எந்த நேரத்துல வந்து உங்களுக்கு பரபரப்பாவே எப்பவுமே ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, அதை மாத்திக்க முடியல?
2: நாங்க தினந்திரம் பரபரப்பாதான் இருக்கோம்.
1: ஓகே, எதா சொல்றது அப்படின்றீங்களா?
2: என்ன இப்படிதான் ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பா, வேலை செஞ்சிட்டு இருக்கு, முக்கியமான வேலையா இருக்கும். அடுத்தது வந்து எங்களுக்கு வேலை காத்து இருக்கும், பரபரப்பா இருக்கும்.
1: வாழ்க்கையே பரபரப்பா இருக்குன்றீங்க. சரி, நன்றி, நன்றி நேஷ்ல கலந்துட்டதுக்கு. வணக்கம்,
3: வணக்கம், சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து. எப்படி இருக்கீங்க ப்ரோ?
1: சூப்பரா இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க.
3: எனக்கு வந்து நான் தினமும் பரபரப்பா பண்ற வேலை அப்படின்னா, வெளியில போகும் பொழுது அந்த பஸ் பிடிக்கும் பார்த்தீங்களா, பரபரப்பரபரன்னு இருக்கும். அதே ஒண்ணு பின்னாடி வரும், ஐயோ நம்ம இந்த பஸ்ல ஏறுதா அல்லது அந்த பஸ்ல ஏறுதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வேற வரும். இது காலியா இருக்குன்னு வேற பாக்கணும், உட்காரத்துக்கு நம்ம டிராவல் பண்றது தூரம் இருக்கிறதுனால பஸ் பிடிக்கிற சமயம் பரபரப்பரன்னு இருக்கும் ப்ரோ.
1: சரிங்க, நன்றி, நன்றி நேஷ்ல கலந்துட்டது, ரொம்ப நன்றி. பூந்தென்றல் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டே இருக்காங்க. விவத் பாரதி தமிழகம் 102.3 இந்த முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடலாம். பேசிகிட்டு இருக்க விஷயம் இப்படி தாங்க, என்னென்னா எப்போவுமே கடைசி நிமிடங்களில் நம்ம வந்து இந்த செயலை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி ஆனால் அதை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் என்றைக்காவது இது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு முடியவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணலாம், 0444 சேர்த்து டயல் பண்ணுங்கள், 2952-0853, 2838-3871. வணக்கம், யார் பேசுகிறாங்க? வணக்கம், வணக்கம்,
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: அன்பா நண்பருக்கு நீ மாலை வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
4: சார் கேக்குங்களா?
1: ஆ கேக்குது சார், சொல்லுங்க.
4: திருமண வார்த்தை பாடும்பொழுது திருமண திருமங்கல்ய மணமன் கட்டின பிற்பாடு சாட்சி கழுத்து ஃபாதர்ஸ் எண்ட்ல சாட்சி கழுத்துல அந்த போடுங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஆளுகளை பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க,
1: தேடுவாங்க.
4: அந்த இடத்துல ஃபாதர் திட்டிக்கிறாங்க, முன்னாடியே எல்லாம் தயாரிப்பிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கையெழுத்து, பேரண்ட்ஸ் கையெழுத்து, பக்கத்துல ரெண்டு சாட்சி கையெழுத்து கேட்பாங்க. அந்த நேரத்துல சாட்சி கையெழுத்து போறதுக்கு தேடுவாங்க. முன்கூட்டி தயாரிப்பு, முன் தயாரிப்புன்னு ஒண்ணு இருக்கணும். எந்த ஒரு நிகழ்வானா கூட முன் தயாரிப்புன்னு ஒண்ணு இருக்கணும். எடுத்து சுடுதும் அடி அப்படின்னு இருக்க கூடாது.
1: கண்டிப்பா, கண்டிப்பா.
4: அதனால

0: ஒரு முன் தயாரிப்போட இருக்கணும் சார். எந்த ஒரு நேரத்தை கடைபிடிக்கிறதுன்னா எல்லாமே கரெக்டா வந்துருங்க.
1: சூப்பருங்க, நன்றி. நேஷ்ல கலந்துட்டது ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சார், எப்படி
1: சூப்பரா இருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க மேடம்.
2: சார் வாழ்க்கை என்ன சார், எல்லாமே பரபரப்பா தான் சார் ஓடி.
1: ஓகே, அப்படிதான் இருக்குன்றீங்க.
2: ஆமாங்க சார், எப்ப எது பண்ண எது

0: நேஷ்ல கலந்து ரொம்ப நன்றி. எல்லாருமே அட்டகாசமா சொல்லிட்டு இருக்காங்க, நிஜமான விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி பதிவு பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக வைரமுத்துவினுடைய வரிகளை தேவன் இசில் தேவாவும் சுபேஷும் பாடிய சபேஷும் பாடிய பாடல் ஆனந்த பூங்காட்சி திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: சாமியை கூப்பிடுறேன்டா.
2: கூப்பிடு கூப்பிடு.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 5:20. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்க விஷயம், நம்ம வந்து கடைசி நிமிடங்களில் சில வேலைகளை வந்து அப்படியே அடிச்சு பிடிச்சி செஞ்சுட்டு இருப்போம். இது வழக்கமாக நடக்குது. இதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பண்ணவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சூப்பராக சொல்லிட்டு இருக்காங்க, அப்படியே ஒரு யதார்த்தத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய அந்த உண்மையாக இந்த சாட்சி கையெழுத்து போறலாம் உண்மைதாங்க. அந்த டைம்ல ஆளு போய் எங்கதான் இங்கே தான் இருந்தாங்க காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரக்க பறக்க இருக்கும். முன்னாடினாலே வந்து நீங்கள் அங்கே நிற்கணும், இங்கே வரணும் அப்படிலாம் பேசிட்டோம்னா இந்த சிக்கல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ யோசித்தாலும் அங்கே அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதும் நடக்குது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணுங்கள். 04 பண்ணுங்கள், 2958 5 3 2 8 3 8 9 8 1. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க.
2: தஞ்சை மாவட்டம் உப்புளி பகுதியிலிருந்து வாழ்கோழமட தையக்கலைஞர் ராமன் பேசுறேன்.
1: ராமன் சார் சொல்லுங்க.
2: பரபரப்பான உலகத்துல சார், நான் கொரோனா டயத்துல என்ன பண்ணேன்னா,
1: ஓகே,
2: கேஸ் அடுப்புல வெந்நீர் வச்சேன். வெந்நீர் வச்சு விட்டு என்ன பண்ணிட்டேன், கடையை பூட்டி விட்டு பரபரப்புல வீட்டுக்கு குளிக்க வந்துட்டேன்.
1: ஓகே.
2: வீட்டுல குளிச்சிட்டு இருந்த பாருங்க, தோட்டிட்டு இருக்கேன், ஞாபகம் வந்து வெந்நீர் வச்சவன் என்ன ஆச்சு வந்துட்டு அங்கிருந்து பரபரப்பா அப்படியே கடையை திறக்கிறேன். நல்ல தண்ணி இன்னும் சுண்டி போய் இந்த வச்ச பாத்திரம் என்னாச்சுன்னா செக்க செவ்வேனு பழுத்து போச்சு.
1: நன்றி நேஷ்ல கலந்துட்டதுக்கு. நிச்சயமா நம்ம வந்து இந்த அடுப்புல ஏதாவது வைக்கிறோம், இந்த ஸ்டவ்ல ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து மறந்துடுவோம். கடைசி நேரத்துல இந்த மாதிரி சமைக்கும் போது நடக்கும், நிச்சயமா நடக்கும். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். பூந்தென்றல் நிகழ்ச்சி யார் பேசுறீங்க?
3: பூந்தென்றல் நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் முருகன்.
1: முருகன் சார் சொல்லுங்க. கடைசி நேரத்துல தான் எப்பவுமே அரக்க பறக்க பண்ற விஷயங்கள்.
3: கடைசி நேரத்துல வந்து ஒர்க்கிங் வேலைக்கு வந்து நம்ம ஒர்க்கிங் வந்து கிளம்பிக்கிட்டு
1: இருக்கோம்.
3: நன்றிங்க,
1: நன்றிங்க. நேஷ்ல கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப உண்மைங்க, வெளியே எங்கேயாவது கிளம்பும் போது நம்ம ஒரு நாளாவது நிம்மதியா அப்படி ஒவ்வொன்னா எடுத்து வச்சுட்டு அழகா போறோமா? அப்படி கிடையவே கிடையாது. ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்துட்டு ஐயோ இதை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி கீழே போய் வண்டிக்கு மறந்துட்டேனே ஐயோ மேலேருந்து தூக்கி போடுங்க இப்பெல்லாம் பேசுகிற ஒரு சூழல் வந்துடுது. அதுதான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கடைசி நேரத்தில் வெளியே எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணி கிளம்பும் போது நமக்கு அந்த டைமில் தான் ஒரு பயங்கர ஒரு பரபரப்பு இருக்குது. முன்னாடியே அதெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம், யார் பேசுறீங்க? பூந்தென்றல் நிகழ்ச்சி. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
4: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர்.
1: பாஸ்கர் சார் சொல்லுங்க.
4: சார் இப்ப எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் பரபரப்பா தான் சார் இருக்குது.
1: ஓகே.
4: காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, இந்த அது வந்து இப்ப உள்ள காலங்கள் வந்து அவசர உலகம் ஆயிடுச்சு.
1: ஓகே.
4: அதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னாக்கா முன்கூட்டியே போய் தான் பழக்கப்பட்டிருக்கோம்.
1: ஓகே.
4: ஆனா இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பரபரப்பாவோ சூழ்நிலையான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். பொதுவா ஒரு தொழில் செய்யறாங்க பாருங்க.
1: ஓகே.
4: அந்த தொழில் செய்யறவங்களை பாத்தீங்கன்னாக்கா சரியான டயத்துக்கு சாப்பிட வரலாறே கிடையாதுங்க.
1: ஓகே.
4: தானும் ஒரு தொழில் தான் சார் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: சரிங்க.
4: அந்த வேலையை முடிச்சுட்டு போவோம், இந்த வேலையை முடிச்சுட்டு போவோம் சொல்லி பரபரப்பான சூழ்நிலை போய் கடைசி கட்டும் பசி எடுத்து மறுத்து போய் தான் சார் சாப்பிடுறோம்.
1: சரிங்க, சரிங்க. நன்றி, நன்றி.
4: காரணங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அவசர காரணம் சார், அவசர உலகம் தான்.
1: உலகம் தான் காரணம், நான் காரணம் இல்லைன்றீங்க. சரி, நன்றி சார்.

0: சரிங்க, நன்றி. நேஷில் கலந்துட்டது ரொம்ப நன்றி. பயங்கரமான ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டாருங்க. வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் சொல்லலாம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: எல்லாமே பரவாயில்ல, லைன் உங்களுக்கு ட்ரை பண்றது ஒரு பரவாயில்ல சார்.
0: சரி,
1: அப்புறம் ஒரு சர்வே ஆட்ல ஒரு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா
0: ஓகே,
1: நம்ம லைன் கிடைக்காது பாத்தீங்களா?
0: ஆமா,
1: அப்பவே ஒரு பரபரப்பா செயல்படுவோம்.
0: ஓகே,
1: அப்போ நம்ம கிரிக்கெட்ல கேம்ஸ்ல பார்த்தா கூட வைபவ் சூரியன்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் ஆடும்போது ரொம்ப பரபரப்பா என்ன பண்றதுன்னு தெரியாது.
0: ஓகே,
1: ரொம்ப பரபரப்பா. ஆனா எல்லாத்துலயுமே வந்து நம்ம அந்த இறுதி கட்டத்துல ஒரு சில நேரங்கள்ல வெளியில கிளம்பும் போது ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போதுலாம் அந்த பரபரப்பா இருக்கும் பாத்தீங்களா?
0: ஆமாங்க,
1: அதுதான் சார் உங்களுக்கு ரொம்ப பரபரப்பே.
0: சரி சரி, நன்றி.
1: ஆனா அப்படி பரபரப்பா இருந்து கூட இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போயிடும்.
0: கண்டிப்பா. சரி, நன்றி நேஷ்ல கலந்துகிட்டதுக்கு. உண்மைங்க, ரொம்ப பெரிய உண்மை. எதுக்காக ஊருக்கு போறோமோ அந்த பர்பஸையே நம்ம மறந்துட்டு போறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேவாவின் இசையில் வாசனுடைய வரிகளில் மலேசியா வாசுதேவனும் யுகேந்திரன் அப்புறம் அனுராதா ஸ்ரீராம் இவங்க எல்லாரும் பாடிய பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டே இருக்காங்க. ஹேமலதா ஒரு டீ கப் அனுப்பியிருக்காங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சூளேரி ஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சூப்பர் அப்படின்னு அமைச்சிருக்காரு. ராமகிருஷ்ணன் குழுமங்குண்டானிலிருந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளேரி ரிஜா மனோகரன் அவள் வருவாளா பாட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. மொதப்பட்டி அட்டகாசம்னு சொல்லியிருக்காரு. பிரபாகரன் பிரபாகரன் தினமும் அலுவலகம் செல்லும் கடைசி நிமிடங்களில் தேவையானவற்றை எடுக்கும் பழக்கம் இன்றளவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபு முள்ளக்காடிலிருந்து சூப்பர் வெரி குட் ஈவினிங் அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க. வீரராகவன் இறுதி நிமிடத்தில் நான் எடுத்த நிகழ்ச்சி மறந்து போன நண்பன் பிறந்தநாளுடைய நிகழ்ச்சி நானே சிறப்பாக நடத்திய தருணம் நண்பரும் ஆச்சரியத்தில் அசந்து போய்விட்டார் அப்படின்னு மாதவரத்திலிருந்து அமைச்சிருக்காருங்க. ஏழுக்கிணறு தேவா வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரீட்சைக்கு படிக்கிறப்ப எழுதும்போது கடைசி நேரத்தில் தான் நான் விறுவிறுப்பாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காரு, சிறுகதைகளுக்கு முடிவு தேதி செய்து அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜோக்குக்கெலாம் முடிவு தேதி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்காமல் கடைசி நேரத்தில் தான் அவசரமாக எழுதி அனுப்புவேன், அடிக்கடி நடக்கும் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரேம் நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து, கடைசி நிமிடங்களில் நாம் செய்து முடித்த வேலையை சரிபார்ப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. மீரா வெங்கட்ராமன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊருக்கு கிளம்புறப்ப அந்த அவசரத்தில் ஏதாவது ஒன்று நினைவு வந்துருங்க, அதுதாங்க ஒரு பரபரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகராஜன் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனுஷ்கா நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா பூந்துரை நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரிராம் தேனியிலிருந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பத்து ஆசீர்வாதம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சோமசுந்தர பிரபு பழைய வனாரப்பேட்டையிலிருந்து, இனிய பொன்மாலை வணக்கம், நான் கடைசி நேரத்தில் திடீர்னு கோயிலுக்கு செல்லலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு 8:00 கிளம்பி வடபழனி முருகனை வணங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே. பி புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பம்பல்லிருந்து சூளை ரிஜா மனோகரன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே. முகமது யூசுப் கும்பகோணத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, நான் எப்பவுமே ஒரு சில பணிகளை கடைசி நேரத்தில் அவசரமாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வடை போண்டா எல்லாமே அமைச்சிருக்கீங்க, நன்றி. நடராஜன் சுப்பையா ஓகே, கடைசி நேரத்தில் அவசரமாக தான் செய்ய வேண்டி உள்ளது இந்த உலகத்தில், பரபரப்பான உலகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துமாரி குறுக்குப்பேட்டையிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நான் பயங்கர அவசரமாக படித்ததுனால இப்போ சின்னதாக ஒரு கேப் எடுத்துக்கலாம். தேவாவின் இசையில் மனோவும் சொர்ணலதாவும் பாடிய பாடல் பழனி பாரதியினுடைய வரிகளில் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், பரபரப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள், அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம். பேசுங்க பரவாயில்ல. சரி, ஓகே. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
1: அதாவது இப்ப இருக்க பரபரப்பு சூழல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லர் தான். நான் என்ன பண்ணுவேன்னா, பகல்ல புள்ள டயத்து அந்தாலும் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில நைட்ல உட்காந்து பரபரப்பு தான்
0: தட்டுறேன்.
1: அது மட்டும் இல்ல, சொன்னாரு காலம் தான் நம்ம பதுப்பு கிடையாது அப்படின்னாங்களா, அது கிடையாது. என்னன்னா, அப்போ மாட்டு வண்டி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னே கிளஞ்சி பொறுமையா போவோம். இப்ப நினைச்சா ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாங்க. ஒரு ஒரு
0: இதுனால
1: நம்ம வந்து அசால்ட்டா இருந்துட்டு கடைசி நேரத்துல தான் எதுவுமே கிளம்புறோம்.
0: நிச்சயமா, நிச்சயமா. நினைக்கிறேன் நாம ரொம்ப சுறுசுறுப்பா நம்ம எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் முன்னாடி நாள் அப்படி யோசிச்சு நம்ம பண்ணோம்னா எல்லாமே சரியா

இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கு. தேவவனிசையில் வைரமுத்து வரையில் உன்னி கிருஷ்ணனும் ஹரிணியும் பாடிய பாடல் வாலி திரைப்படத்தில் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
1: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எல்லாருமே அட்டகாசமாக பேசினாங்க. கடைசி நேரத்தில் பரபரப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் முகநூல் பக்கத்திலும் கருத்துக்கள் பதிவிட்டிருந்தாங்க. கமலாவர்தன், அப்புறம் முகமது, சுபாஷ் எல்லாரும் நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வெங்கட், கந்தன் வள்ளி, அப்புறம் சர்வராஜன் பேட்டை, தீனா ரமேஷ், ஞானசாரதி, பவித்ரா, ராசாமகன், ஹரிச்சந்திரன் எல்லாரும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.

பாடல்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனகு கனகரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. நிகழ்ச்சி நிறைவு பாடல் தேவனேசின் வாலிவரியில் ஹரிகரனும் அனுப்பமா குழுவினரும் பாடிய பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரம் பொழுது 6:01. நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

ஆம் நேர்களே, அருமையான இந்த மாலை வேளையில் இறைவனுக்கு பாமாலை சூட்டி வழிபடும் நேரம் இது. திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் செந்தில்தாஸ் பாடியிருப்பது. வாலியின் பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா. ஆழ்வார் படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: நேரம் பொழுது 6:50. பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 103.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை. நல்லதை பற்றி பேசுவது எளிது, அதை வாழ்வில் கடைபிடிப்பது மிக கடினம். நல்லதை பற்றி பேசுவது எளிது, அதை வாழ்வில் கடைபிடிப்பது மிக கடினம். மனசாட்சிக்கு மதிப்பு கொடுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்கிறார் ராமகிருஷ்ணர். அருமையான இந்த சிந்தனையுடன் அடுத்து பக்தி மாலை தரவிருக்கும் பாடல் இளையராஜா எழுதி இசையமைத்த பாடல், கண்ணாத்தாள் படத்திலிருந்து.
1: அம்மன் புகழ் பாட எனக்கு ஜென்மம் 7 வேண்டும்.

கந்தன் காலடியை வணங்கினால் நன்மையே நம்மை நாடி வரும். பக்தி மாலையில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் வாணி ஜெயராம் குரலில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் காவிய தலைவன் படத்தில் இடம்பெற்ற திருப்புகழ்.

சேலம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உங்களுக்காக. காந்த ஊசி எப்போதும் வடக்கு நோக்கி இருப்பது போல மனம் எப்போதும் கடவுளை நோக்கி இருக்க வேண்டும் என்கிறார் ராமகிருஷ்ணர். நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் மூக்குத்தி அம்மன். இந்த படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது. இந்த பாடலை பாடியிருக்கிறார் ஜெய்ராம் பாலசுப்ரமணியன். பா விஜய் எழுதிய பாடலுக்கு இசை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன்.

பக்தி மாலை நிகழ்ச்சி நிறைவாக நாம் கேட்கவிருப்பது பல்ராம் பாடியிருப்பது மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகம். வேத் சங்கர் சுகவனம் அவர்கள் இசையமைப்பில் அழகு குட்டி செல்லம் படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரம் பொழுது 6:29, 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:30 மாநில செய்திகள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில்

0: குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். 1892 ஆண்டில் அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு 1,09,019 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக இன்று விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்படவுள்ள நிலையில் முன்கூட்டியே இதனை இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்துக்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் EKYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வளர்ச்சிக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்தார்.
1: இப்போ நம்மளோட விஷன் வந்து என்னன்னா 2036 நம்மளோட விஷன் வந்து அந்த 1.5 டிரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் MSME டிபார்ட்மெண்டோட வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதில் வந்து நம்ம 30% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துறை வாரியான டெவலப்மெண்ட்டுக்கான ஒர்க்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அச்சீவ்மெண்ட்டுக்காக அதுக்கான வேலைகளை செயல்பாடு அதுக்கான சப்சிடிஸ் ஸ்கீம்ஸ் லோன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆண்டர்ப்ரஸ் போய் சேர்ற மாதிரி அந்த பெனிஃபிஷரி போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை நம்ம அடிப்படை விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உப

0: நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக கூறினார். அம்மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக கபினி அணைக்கு வரும் தண்ணீரின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கபினி அணையிலிருந்து உபரி நீராக வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அடுத்த 2 நாட்களில் இந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 3,59,00,000 ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன்களை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழித் தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெறவுள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அலுவலர்களிடம் தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்கி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மினும் தங்கப்பதக்கம் வென்றனர். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடுமணி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுபம் ஜூயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 6:41. இனி நாம் கேட்கலாம் என் விருப்பம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் விருப்பத்தில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் கண்ணதாசன் எழுதியது, MS விஸ்வநாதன் இசையமைப்பில், S. ஜானகியின் குரலில், அவர்கள் படத்திலிருந்து.

உற்சாக வெள்ளம் கரை புரண்டோட ஒரு அருமையான பாட்டு கேட்டாச்சு. அதுவும் இந்த சாயங்கால நேரத்துல அப்படியே செவிகளுக்கு குளுமையா வந்துச்சு அந்த பாட்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, உங்களுடைய பதிவுகள் அப்படி நிறைய குவிஞ்சிருக்கு, அது ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு நம்ம போலாம். சுளை ரீஜா மனோகரன் பக்தி மாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் பக்தி மாலை நிகழ்ச்சியில பாமாலை போற்றிய இறை வழிபாடு திரைசையில் பக்தி பாடல் வரிசையில் ஆழ்வார் படத்தில் ஒழித்த பாடல் கேட்டு பரவசம் அடைந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வந்து பக்தி மாலை நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களோட வாழ்த்தோட சுளை ரீஜா மனோகரன் ஹரிவோம் அந்த பாட்டுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதாவும் வாழ்த்தியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் பக்தி அப்படிங்கிறது வந்து சக்தியின் மீது கொள்ளும் ஆழ்ந்த அன்பு, பற்றுறுதி மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பு, இதனை பிரதிபலிப்பாக இந்த பக்தி மாலை நிகழ்ச்சி திகழ்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறையருள் அப்படிங்கிறது கடவுளோட அன்பும் கருணையும் ஆகும். இது மனிதர்களோட நல்ல செயல்களுக்கு கிடைக்கும் பரிசாக ஆன்மீகத்தில் மன அமைதியையும் பாதுகாப்பையும் தருகிறது அப்படின்னு சொல்லி அந்த இளையராஜா அந்த அம்மன் புகழைப்பாட அந்த பாட்டுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து அம்மன் புகழ் என்பது மாரியம்மன், காளி, துர்கை அப்படி போன்ற சக்தி தெய்வங்களோட அருளையும் கருணையையும் போற்றி பாடும் பக்தி பாடல்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஆடியில் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா. அதே மாதிரி சுகுணா பக்தி பாடல்கள் புதுமை தேடி தேடி ஒலிபரப்பும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. திருப்புகழ் அப்படிங்கிறத பற்றி அருணகிரிநாதர் இயற்றியது அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஒரு கருத்தும் வந்து தீட்டாளம் டி சி ராஜேஷ் சொல்லியிருக்காங்க. பக்தி பாடல்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு தெய்வங்களை குறித்து வருவதால் கேட்பதற்கு மனதை பக்தி பரவசத்தில் ஈடுபட செய்கிறது அப்படின்னு சொல்லி சுளை ரீஜா மனோகரன் அவங்களோட வாழ்த்து. திருமழிசை அஸ்வினி நாகராஜும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம் சொல்லியிருக்காங்க. விளக்கேற்றும் நேரம் பக்தி நேரம் பாமாலைகள் அதே அற்புதமான தேனிசை அப்படின்னு சொல்லி ஹேமலதா. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வந்து வெள்ளித்திரையில் ஒழித்த அந்த வெள்ளித்திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு படம் போட்டிருக்காங்க. முடியும் என்று உறுதியாக நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை அப்படிங்கிற சுவாமி விவேகானந்தரோட அருள்மொழிக்கேற்ப பக்தி மாலையில் ஒளிவலம் வந்த பாடல்கள் எல்லாமே பரவசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி தீட்டாளம் டி சி ராஜேஷ். என் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள்னு சுளை ரீஜா மனோகர். ஆகாஷ்வாணியே நீ சொன்னதும் மழை வந்துச்சா கள்ளக்குறிச்சியில அப்படின்னு சொல்லி ஹேமலதா ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்காங்க. ஏன்னா விவித் பாரதி தமிழ் பண்பலையில வான்மழை கானமழை இரண்டும் ஒரு சேர ரசிக்கின்றோம். அதாவது நீ சொன்னோடனேதான் மழை வந்ததா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறியோட வானமழையும் கானமழையும் சேர்ந்து ரசிக்கின்றோம்னு ஹேமலதாவோட பதிவு. வாவ் காற்றுக்கென்ன வேலி எக்ஸலன்ட் சாங் தேங்க்ஸ்னு முரளிதரன் விழுப்புரம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன் ஆரம்ப பாடலே அருமைன்னு சொல்லி காற்றுக்கென்ன வேலி பாடல் அருமைன்னு சொல்லி நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க. சரி, அடுத்த பாட்டு எஸ் ஜானகியோட குரல்ல கண்ணதாசனோட பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல அவளுக்கு என்று ஒரு மனம் இந்த படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
1: என் விருப்பத்தில் தான் பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இப்போது நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் ஜானகியோட குரலில், ஷியாமோட இசையமைப்பில் மனிதரில் இத்தனை நிறங்களா இந்த படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நாம் வந்து எஸ் ஜானகியோட தனித்த குரலில் பாடல்களை இதுவரைக்கும் என் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டோம். இது நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கும் பாடல்.

உங்கள் விருப்பம் பாடல்கள் எல்லாமே வந்து என் விருப்ப பாடல்களை அப்படின்னு சொல்லி சூப்பர்னு சொல்லி காற்றுக்கென்ன வேலி அப்படின்னு சொல்லி சுகுணா சொல்லியிருக்காங்க. சொல்லி ரீஜா மனோகரனும் காற்றுக்கென்ன வேலி. ஆமாங்க, நம்ம விவத் பாரதி வானொலி மழையினால கூட வேலி போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவை மயிலி பட்டாவி பதிவு அதிகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய நம்மளுடைய நேர்களோட அந்த சுற்று ரொம்ப அதிகமாயிருக்கு. எவ்வளோ நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால இதனால தெரிஞ்சுக்க முடியுது. வீரராகவன், என் விருப்பம் அது என்னுடைய விருப்பமாக இருந்தது. பாடல்கள் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உள்ளமெல்லாம் மகிழ்ந்திருந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. பிரபாகரன், அந்தி மாலை பொழுதுல மென்மையான இசையால் உருவான பாடல்களை ரசித்து மகிழ என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி காற்றுக்கென்ன வேலி பாடல் தெஞ்சலாய் வீசியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வந்து ஐ எம் சோ கிரேட்ஃபுல்னு போட்டிருக்காங்க. முரளிதரன், விழுப்புரம் உன்னிடத்தில் என்னை, அந்த பாட்டு பியூட்டிஃபுல் சாங், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 7:01. இனி நாம் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியின் குரல்களில் வாலியின் பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில் டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். திரைகானம் நிகழ்ச்சியில் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பொழுது 7:11. தீட்டாளம் டி சி ராஜேஷ், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் புகழ்பெற்ற பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் 1971 வெளியானது அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே அந்த காலகட்டத்துக்கே அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் அவங்க கண் முன்னாடி வந்திருக்கு. மயக்கும் இந்த நேரத்தில் இந்த பாடல் வந்து உள்ளார்ந்தபடியே மனதை வருடி சென்றது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. மனதை கவர்ந்த பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், இது போன்ற பாடல்களை தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம்னு சொல்லி ரீஜா மனோகரன். நடராஜன் சுப்பையா புத்தகரம் பாடல்கள் அருமை அருமை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பாடல் அருமை, ஜானகி அம்மாவோட குரல் வந்து மெய்சிலிருக்க வைத்து விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தாம்பரம் மகேஸ்வரி, பக்தி மாலை பக்தியால் மயங்கி அதன்பின் ஜானகி அம்மா பாடல்கள் தெவிட்டாத தேனாய் அளித்த விவித் பாரதியை எவ்வளவுதான் பாராட்டினாலும் தகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. புதிய புதிய நேயர்களோட பெயர்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்களும் வந்து ஜானகி அம்மா பாடல்கள் அசத்தல் சூப்பர் என் விருப்பம் நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட பகுதியில் ஆடி மாத திருவிழா இருந்தாலும் நான் நிகழ்ச்சியை கேட்டிருக்கேன், பொன்னே பூமியடி கிராமத்துக்கே அழைச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ரீஜா மனோகரன். பொன்னான 3 பாடல்கள் திகட்டாத தே நமுதமாக ஒலித்ததுன்னு சொல்லி தீட்டாளம் டி சி ராஜேஷ், பொன்னே பூமியடி அந்த பாடல் இனிமை முரளிதரன் விழுப்புரம், சுளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து திரைகானத்துக்கு வாழ்த்தியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அருமையான பொன்மொழிகளாக அவங்க வந்து இங்கே போட்டிருக்காங்க. சுளை ரீஜா மனோகரன், அழகாக சிரித்தது அந்த நிலவு, ஆம் நம் வானில் மழை மேகத்தை துரத்தி நிலவு உதித்தது, அழகாக வந்த திரைப்பட பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி விவித் பாரதிக்கு பாராட்டு. பொன்னேரி கலீல் அகமது, அவங்களும் வந்து சூப்பரான பாட்டுங்கள்லாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு 100 மார்க் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது நம்ம வந்து நிகழ்ச்சி நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகியோட குரல்களில், வைரமுத்துவோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில், முதல் மரியாதை படத்துலேருந்து வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.
2: இறந்த பழுத்திருக்கு, இறந்த பழுத்திருக்கு ஏரிய உளுப்பட்டுமா, யசப்பாட்டு படிக்கட்டுமா, எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா,
3: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளா, அது பேருதான் பெருசே
4: போடா பொடிமட்டை.

இம்மாங்குளத்துக்கார மயிருணத்தும் சின்னவளே, மயிருணத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்க

0: தொடர்வது 7:15 தமிழ்ச் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார்.

இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் 100 வாரங்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கம் நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றனர். மை பாரத் இயக்க தன்னார்வலர்கள், நாட்டு நலப்பணி திட்டமானவர்கள், இளையோர் மணமகள் மன்றங்கள், கல்லூரிகள், தன்னார்வலர் மற்றும் 150-க்கும் மேற்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றன. போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.

0: அமைப்புகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றன. போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்திற்கு மத்திய இளையோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற இலக்கோடு நாளை தொடங்கும் இயக்கத்தில் இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என அந்த அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க இளைஞர்கள் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
1: நாளைக்கு புதுசா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண போற ஒரு ஈவெண்ட் வந்து 100 ஞாயிறு நிகழ்ச்சிகள், 100 வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி பண்ண போறோம். ஒரு வாரம் வந்து கல்ச்சரல் இருக்கும், ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸ், ஒரு வாரம் மெடிடேஷன், இந்த மாதிரி வேரியஸான பார்ட்டிசிபேட்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதை வந்து நாளைக்கு லான்ச் பண்றோம். ஸோ எல்லாருமே நீங்க வந்து அதுல யூத் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றதை வந்து நம்ம நிப்பாட்டணும். ஸோ எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இ பிளெட்ஜ், ஸோ ஆன்லைன்ல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ட்ரக் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அடுத்த ஒரு சந்ததிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டாவே.
0: நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் போகாபுரமில் அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், உடான் திட்டம் மூலம் பயணியர் விமான சேவையை சாதாரண மக்களும் பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய சாலை எரிசக்தி கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராம ராஜுவின் பெயர் இந்த விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், 70 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, வடக்கு ஆந்திராவின் மேம்பாட்டிற்கு இந்த புதிய விமான நிலையம் வழிவகுக்கும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லோக் மானிய திலக் தேசிய விருதை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு இன்று வழங்கினார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதினை வழங்கி பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்புக்கும் வெளிநாட்டுக் கொள்கைக்கும் அஜித் தோவலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளை ஒட்டி பேசிய அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் திலகர் என்று பாராட்டு தெரிவித்தார். அவரது பெயரில் வழங்கப்பட்ட இந்த விருது மூலம் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் நாரேலாவில் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்த பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். தில்லி வளர்ச்சி ஆணையம் சார்பில் இந்த குடியிருப்புகள் குறைந்த விலையில் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டுள்ளதாக திரு மனோகர் லால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்தியா சீனா அதிகாரிகள் குழு எல்லைப்பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்துள்ளது. 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகம் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி

0: அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணியில் பல்வேறு வீடுகள் மற்றும் கடைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருகிறார். பம்பா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை காரணமாக அணைகள் நிரம்பி வருவதால் 10 அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 34 பேர் கொண்ட குழு இடுக்கி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது. அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் ஒருவர் உயிரிழந்தார். சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று வரை 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்திலிருந்து சாவந்துவாடி ரயில் நிலையம் வரை புதிய பயணியர் ரயில் இயக்கப்படவுள்ளது. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விரைவு ரயில் தாதர், தானே, பன்வேல், ரோஹா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை மூலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சுற்றுலா மேம்படும் என்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 1,000,000,000 பயனடைவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இறுதிப் போட்டியில் பிரீத்தி பவார் கனடாவின் ஸ்கேர்லெட்டையும், ஜாஸ்மின் லம்பூரியா வட அயர்லாந்தின் மெக்கேலா வால்ஷையும் வென்றனர். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாதுமுனி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுப்னம் ஜுயால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும், செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: 7:25 திரைகானத்தில் இணைந்திருக்கிறோம். கேட்கவிருக்கும் இந்த பாடல் KJSதாஸ் வாணிஜெயராம் குரல்களில், MS விஸ்வநாதன் இசையமைப்பில், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திலிருந்து.

0: 102.3 FM. நேரம் பொழுது 7:30.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற முறையில் வாழ்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இப்போ எல்லாம் தலைகீழால் போயிட்டுருக்கு. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மாத்திரைகளை மிட்டாய் கணக்கில் ஒவ்வொரு வேளைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். மாத்திரைகளில் இருக்கிற மூலப்பொருள் கொஞ்சம்தான், அதை மாத்திரையாக மாத்துறதுக்கு சேர்க்கிற மற்ற பொருட்கள் இருக்க அதனால் வர்ற உபாதைகள் என்னென்னு கடிதாசில் எழுதுறது. உணவு என்பது உடம்பை மட்டுமல்ல மனிதனின் புத்தியையும் உணர்வையும் சுபாவத்தையும் வளர்க்குது. காரசாரமான உணவு மனிதனுக்கு கோபதாபங்களை கொடுக்குமா. அழுகிப்போன கெட்டுப்போன உணவு சோம்பேறித்தனத்தையும் மனச்சோர்வையும் தருமா. உடனடியாக செரிமானம் ஆகக்கூடிய காரம், புளி, உப்பு ஆகிய சுவைகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளே நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பதா பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல

0: சாப்பாடு சமைக்கும்போது அதில் அந்த பொருட்களை கையாளுகின்றவரின் உணர்வுகளும் அந்த உணவுக்கு சொந்தக்காரரின் உணர்வுகளும் அந்த உணவுக்குள்ள ஊடுருவி செல்லுமா? நாகேஸ்வரன் ஐயா, நல்லவர்கள் தரும் உணவும் நல்ல எண்ணங்களால் சமைக்கப்பட்ட உணவும் நல்ல பலனை தரும். தீயவர்கள் கெட்டவர்கள் தரும் உணவு செரிமானமாகாமல் இடைஞ்சலை தருமா. நாம நல்லா இருக்கணும்னு நம்மை பெற்றவர்கள், மனைவி, மக்கள், நல்ல நண்பர்கள் நினைப்பார்கள். மற்றவர்களின் கையால் சாப்பிட்றதுங்கிறது வீண்தான். ஆனால் மனுஷன் போதும்னு சொல்கிறது சாப்பாட்டை மட்டும்தான், வேற எதுவும் பத்தவே பத்தாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆசை யாரை விட்டது? ஆனால் சாப்பாட்டை ஓரளவு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே வயிறு கொள்ளாது. உணவில் பழங்களும் அடங்கும். பழங்களில் பல வகைகள் இருக்குது. நாவல் பழம் ரொம்ப பிரபல்யமான பழம்னு இதை சொல்ல முடியாது. இப்போப்போ மக்கள் இதை நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாவல் பழத்தில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று உருண்டை, இன்னொன்று நீளமாக இருக்கும். உருண்டை ரக நாவல் பழத்தில் தான் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, அப்புறம் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, ஃபோலிக் அமிலம்லாம் இருக்குதான். நாகேஸ்வரன் ஐயா, சர்க்கரை நோயுள்ளவர்கள் தினமும் நாவல் பழச்சாற்றை மூணு வேளை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையுமா. நாவல் பழம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரும்பு சத்தை அதிகப்படுத்துமா. இரத்தத்தில் கலந்துருக்கிற ரசாயன பொருட்களை நீக்கி சிறுநீர் வழியாக வெளியேற்றி மலச்சிக்கலையும் போக்குமாம் நாவல் பழம். நல்லா பழுத்த நாவல் பழத்தோட உப்பு அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிட்டா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடற்புண் குணமாகுமா. மெலிந்த உடல் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா உடல் தேரும்னு சொல்கிறாங்க. நாவல் பழம் உடல் வியர்வையை பெருக்கி தோல் நோய்கள் வராமல் பாதுகாக்குமா. மூல நோய் உள்ளவர்கள் நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் இந்த நோயின் தாக்கம் குறையுமா. இயற்கையான சமாச்சாரங்களை பயன்படுத்த தவறக்கூடாது. நாவல் பழத்தை விட்டுடாதீங்க. ஒரு நாவல் மர கண்ணு வாங்கிட்டு வந்து வைங்க மழை பெய்கிற இந்த நேரத்தில். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேரும் பொழுது 7:34. இனி நாம் கேட்கலாம்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இன்னைக்கு நாம பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கவிருக்கும் பாடல்கள் எத்தகையவை அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் கமலஹாசனோட குரல்ல நேதாஜி எழுதின பாடல், ஜி தேவராஜன் அவங்க இசையமைப்புல அந்தரங்கம் படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். முதல்ல ஒரு பாட்டு கேட்டாச்சு, அடுத்து என்ன பாட்டு வரப்போது அப்படின்னு சொல்லி ஆரம்பமா காத்துட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பதிவு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 5 நாட்களா நான் வந்து நிகழ்ச்சி எதையும் கேட்கல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதிய நேரம் முதல் ரொம்ப அருமையா இருக்கு. 8 மணிக்கு வரப்போற எனக்குள் நான் நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கேன். நடிகர் திரு சார்லி அவங்களோட அந்த முன்னுரை நம்ம அப்புறமும் போடுறோம் இல்லையா, அதுல ஆஹா என்ன ஒரு வரி வார்த்தை, வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உலகெங்கும் உள்ள இயக்குனர் சிகரத்தோட அவங்களோட பாலச்சந்தர் அவங்களோட சிஷ்ய கோடிகள் வந்து திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ராம்பிரியன். அவரோட சேர்ந்து நிறைய பேர் கேட்கற காத்துட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சியை. பிரபாகரன் இதயம் வருடம் இடைக்கால இன்னிசை பாடல்களை ரசித்து மகிழ திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இணைஞ்சிருந்தேன், வானொலி திரும்பவும் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் ஐக்கியமே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் சாந்தி ஞான சாரதி பவித்ரா இவங்கெல்லாம் கடலூர் மாவட்டத்திலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க திரைகாணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மரகத வீணை இசைக்கும் ராகம் இந்த இனிமையான இரவு நேரத்தில் கேட்கறது தனி சுகம் அப்படின்னு சொல்லி ரீஜா மனோகரன். அழகாக இனித்தது இன்றைய பாடல்கள், வழங்கிய உங்களுக்கும் மற்றும் தேர்வு குழுவிற்கும் வாழ்த்துக்கள்னு அயனாவரம் அப்பு. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்துக்கள். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க நிகழ்ச்சியில. திரை கானம் அல்ல தித்திக்கும் சாரல், மரகத வீணையில் இசைத்த பாடல், மனதினை கவர்ந்து இழுத்த நாடல், முதுகீதம் இசை தென்றல், அழகுபட அளித்தது பண்பலை அப்படின்னு சொல்லி வீரராக மாதவரத்திலிருந்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகன அள்ளி கோயில் கொட்டாய்த்தி கனகராஜ் அவங்க அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் விருப்பத்தில் 7 மணிலேருந்து பாட்டு போட்டிங்க, 6:40 என் விருப்பம், 7 மணிலேருந்து திரைகானம், பொன்னே பூமியடி அதே மாதிரி முதல் மரியாதை பாட்டும் அருமையாக இனிமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது எல்லா நிகழ்ச்சியும் அப்படின்னு சொல்லி தி கனகராஜ் அவங்க வாழ்த்து. சூளை ரீஜா மனோகரன் முதல் மரியாதை பாட்டு பார்த்திங்கன்னா சில வரிகள் தான், 2 நிமிஷம்தான் இருக்கும், ஆனாலும் அந்த பாட்டு சத்தம் கேட்டது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன். கேம்காட் எம்ஜி செல்வகுமார் திரைகானம் தந்த தித்திக்கும் தெவிட்டாத பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். எஸ் முத்துக்குமரன் 6 மணிக்கு ஒலித்த பக்தி பாடல்கள், மறைந்த திரு பாடகர் ஜானகி அம்மாள் குரல்ல பாடல்கள் பக்திமயம், 7 மணிக்கு ஒலிபரப்பாகும் திரைகானம், இதுவரை ஒலித்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ், நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் கேட்கும் பக்தி பாடல்களும் மற்றும் திரைகானம் நிகழ்ச்சியில பாடல்கள் இதுவரை அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் அவங்க வந்து ஆல் சாங் சூப்பர், யூ ஆர் டூயிங் கிரேட், கீப் இட் அப், கங்க்ராட்ஸ் மேம் அப்படின்னு சொல்லி தென்றலில் ஆடும் அழகான தேன் சொட்டும் பாடல் முரளிதரன் விழுப்புரம். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் திரைகான நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நினைவு, அந்த உணர்வை அழகா எங்களிடம் கொண்டு சேர்க்கிற விவித் பாரதிக்கும்

உங்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் வைப்ஸ் ஆர் எவ்ரி திங் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் பாட்டும் பயணமும் கங்க்ராட்ஸ் ஆர்ஜி மேம்னு தியாகராஜன் நஞ்சுண்டீஸ்வரன். அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாட்டும் பயணமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தென்றலில் ஆடிய இசைத்தமிழ் மனதை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சிறப்பான நற்சுவை வான்வழி பல நெஞ்சங்களில் அள்ளி வீசிய ஆர்ஜிக்கு நன்றின்னு சொல்லி ஆரணி சங்கீதவாடி தசரதன் பிரபாவதி. சரி, இப்போ அடுத்த பாட்டு நம்ம கேட்டுடலாம். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க பாடியிருக்கிறது, கண்ணதாசனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில். இது அவர்கள் படத்துலேன்னு வந்துட்டு இருக்கு.

எந்த நாளும் நம்ம நாள் தான் இல்லையா, அழகா சொல்லிச்சு அந்த பாட்டு. ஞாயிறு ஒளிமழையில் திங்கள் குளிக்க வந்தால் அந்தரங்கம் படத்துலேருந்து கேட்டாச்சு. அதே மாதிரி ஞாயிறுண்டு திங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அங்குமிங்கும் பாதை உண்டுன்னு சொல்லி நம்ம அவர்கள் படத்துலேருந்து பாட்டு கேட்டாச்சு. ரெண்டு பாட்டு கேட்டாச்சு, பாட்டும் பயணமும் இல்லை. எந்த மாதிரியான பாடல்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக யூகிச்சிருப்பீங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் வந்து முதல் பாடலே அசத்தலாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பங்கு பெற்ற எங்கள் ஸ்டைல் ஒலிச்சித்திரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என் விருப்பம் திரைகானம் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க வரிசைப்படுத்தியிருக்காங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் வானொலி பெட்டியை விட்டு அகலாமல் கேட்டு கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்ருக்கோம். நேயர்கள் தான் நம்மளுடைய வானொலிக்கு முதுகெலும்பு அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு நேயரோட பதிவையும் படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்த்துக்கள். நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வந்து ஞாயிறு ஒளிமலையில் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் பாடலுடன் நானும் பயணித்தேன் ஞாயிறு ஒளிமழை.

நனைந்து திங்கள் முகத்தாளுடன் இணைந்து செவ்வாய் இதழோரம் நினைத்து புதனாக மலர்ந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அழகா அவங்க பதிவு வீரராகனோடது. ஞாயிறு என்று தொடங்கும் பாடல்களாம திரைகானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, பாட்டும் பயணமும்ல நம்ம வந்து ஞாயிறும் திங்களும் அப்படின்னு சொல்லி நம்ம பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். சொல்லி ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து வாழ்த்தியிருக்காங்க. சிறிது நேரம் அந்த மெய்மறக்க செஞ்சது அந்த அங்கும் இங்கும் பாதை உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்தியிருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, 2 மணிலேருந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நேர்களாகி எங்களோட இதயங்களை மகிழ்வித்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விவித் பாரதிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுகுண ஞாயிறு என்ற வார்த்தை வரும் பாடலோட தொகுப்பு மேம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. அவர்கள் திரைப்படம் 1977 பிப்ரவரி 25 அன்னைக்கு வெளியாச்சான். இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வந்த அந்த பாட்டு ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்க, தி கனகராஜ் அவங்க வந்து காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மிக சிறப்பான முறையில் வழங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பதிவு அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. இப்போ அடுத்த பாட்டு நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலாவோட குரல்களில் வாலியோட பாடல், கே வி மகாதேவன் அங்கே இசையமைப்பில், காக்கும் கரங்கள் படத்திலேருந்து. ஒன்னொன்னு தொட்டு தொட்டு நீங்களும் யூகிச்சிருப்பீங்க இந்த பாட்டும் கூட. ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள், அந்த மாதிரி வர பாட்டு இது, கேட்கலாம்.

இன்னும் ஒரு பாட்டு கூட நமக்கு கேட்கறதுக்கு நேரம் இருக்கு. ஏல் ராகவன் எஸ் ஜானகியோட குரல்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்பில் வரப்போகிற இந்த பாடல் பூஜைக்கு வந்த மலர் படத்துலேருந்து, திங்களுக்கு என்ன இன்று திருமணமோ.

ஆனால் இதில் ஞாயிறு இல்லைங்க. எப்படிங்க ரூம் போட்டு யோசிப்பீங்களா இந்த மாதிரி பாட்டெலாம் போடுறீங்களேன்னு சொல்லி எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்து ஐநாவரம் அப்பு எப்போ மேடம் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்துடலாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தி கனகராஜ் அவங்களும் வந்து விடிந்தா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு என்பது கண்ணாக அப்படின்னு பாட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு அவர் வாழ்த்தியிருக்காரு. காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் தெவிட்டாத பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு நன்றி பாராட்டுக்கள்னு சொல்லி ரீஜா மனோகரன் அவங்களோட வாழ்த்துக்களோட இதோ பாட்டும் பயணம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போகிற பாடல்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பாட்டும் பயணமும். நேரம் பொழுது 7:55:20. நேர்களே, இனி நாம் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: அந்த ஆளுக்கு பேச தெரியாது, அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னமும் குழந்தையாகவே இருக்கிறாரு, இன்னும் பேச்சு வரலன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அவருக்கு நாகரிகமாக பேச தெரியலன்னு அர்த்தம். பேசுறதுங்கிறது மனுஷனால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியாக புரிஞ்சிக்கலைன்னு தான் சொல்லணும். அதனால தான் அவன் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகளை கொட்டி விடுறான். அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாமல் கிடந்து கஷ்டப்படுறான். கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா? ஒருத்தரே இன்னைக்கு பார்த்து முட்டாள்னு திட்டி போடுறீங்க, நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேத்திக்கு உன்னை முட்டாள்னு சொல்லிவிட்டேன், அந்த வார்த்தையை திருப்பி கொடு, வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அவன் கோபக்காரனாக இருந்தால் நேத்திக்கே அதை வேறு விதமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான். உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் வாய் இருக்குது, அந்த வாய்

0: எதுக்கு உபயோகம்? சாப்பிட்றதுக்காக. ஆனால் நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, பேசுறதுக்காகவும் தான். பேச முடியலன்னா வாய் இருந்தால் கூட அது வாயில்லா ஜீவன் தான். ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்தில் வாயே இல்லைன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக பேசுவான்னு அர்த்தம். அதனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு 8 விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுக்கு 8 அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, உண்மை, நன்மை, அன்பு, நிதானம், இனிமை, ஆழம், சமயமறிதல், சபையறிதல். இந்த 8 தன்மையும் பேச்சில் இருக்கணுமா? இதையே கொஞ்சம் விவரமாக சில பேர் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க, அதாவது எழுத்துலையாவது அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி. நீங்கள் கூட சில இடங்களில் இதை பார்த்துருக்கலாம். அதாவது உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக, நிதானமாக பேசுக, இனிமையாக பேசுக, ஆழமுடையதாக பேசுக, சமயமறிந்து பேசுக, சபையறிந்து பேசுக, இப்படி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த 8 அம்சமும் சரியாக பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு, மற்றதெல்லாம் பேச்சாகிடாது. பேச்சு ஒரு சிறந்த கலை, எல்லாத்தையும் விட பேசாமல் இருந்தும் பழகணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையே பேசணும். சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்கள தான் சரித்திரம் மதிக்கும். உண்மை பேசினா மட்டும் போதாது, அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும். கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான், அந்த முரட்ட ஆசாமி கையில் அரிவாளோடு வந்து அவன் இங்கே வந்தானான்னு உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க, உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் உள்ளே தான் இருக்கிறான், அடுப்பங்கரையில் குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறான், போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னா சொல்லுவீங்க? அது வந்து நன்மை இல்லாத உண்மை, அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் பேச்சில் அன்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும், சிந்தித்து பேசணும். சமயம் அறிந்து பேசுகிறதும் முக்கியம். அதை பற்றி நமக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது கைவந்த கலை. அவையறிந்து பேசுகிற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நிலைமை வந்து பரிதாபமாயிடும். ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறார். சபையில் இருந்தவங்கள்லாம் ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் 2 பேர் தான் அக்கறையாக பேசுகிறவரை கவனிச்சிட்டு உட்காந்துருந்தாங்களாம். மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம், எனக்கு கூட்டம் முக்கியம் இல்லை, எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் 2 பேராவது ஊக்கமாக என்னை கவனிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க, அது போதும், உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இதை கேட்டதும் உட்காந்துருந்த 2 பேரில் ஒருத்தர் எழுந்திருச்சு, அப்படி இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் நீங்கள் பேசி முடித்த உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேர்களே, இன்னைக்கு ஒளிபரப்பான எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிப்பீங்க. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இதுவரை உங்களுடன் ஆர்ஜி அனுராதா விஜயகுமார்.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எனக்குள் நான் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான். வாழ்க்கை பயணம் பல திருப்பங்களை கொண்டது. உள்ளத்தில் உதித்த எண்ணங்கள் வாழ்வில் வெளிப்பட்டு வாழ்க்கை பயணத்தில் நம்மை நடைபோட வைக்கும். ஒவ்வொரு தருணத்திலும் அடுத்தது என்ன என்று தேட வைக்கும். தேடல் பல கட்டங்களுக்கு நம்மை மௌனமாக அழைத்துச் செல்லும். அப்படி தேடி தேடி பல சாதனைகளை

0: சத்தம் என்று செய்தவர் மேடை நாடக நடிகர், திரைப்பட நடிகர், வாசிப்பாளர், முனைவர் என்ற பன்முகத்திறன்களை கொண்ட நடிகர் சார்லி அவர்கள். அவங்க வந்து ஒரு பெரிய லெஜண்ட் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலான பயணம், எண்ணற்ற கலைஞர்களோடு இணைந்த அவங்களோட சேவை, இன்றைக்கும் அந்த துறையில் எத்தனையோ சாதனைகளை மௌனமாக நிகழ்த்தி கொண்டு நம்மோடு அந்த எண்ண அலைகளையும் அந்த உச்சத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறாங்க. சரி, நம்ம அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சென்னை வானொலி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சார்பாக உங்களை மனமாற வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததற்கு மிக்க நன்றி.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. வானொலி அப்படிங்கிறது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று. திரைப்பட நடிகர் சார்லி அப்படின்னு சும்மா திரைப்படத்துக்குள்ளே இருக்கிறவங்க கிடையாது. நாங்களும் கனெக்டட் வித் ஆல் இண்டியா ரேடியோ தான் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக தான் வந்தேன் இந்த பேட்டிக்கு. ஐ ஸ்டார்டட் த கேரியர் 1980 செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தில் இசை நாடக பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு இருந்தது. அதில் இந்திய அரசு கலைஞர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் நான் விண்ணப்பிச்சிருந்தேன். அந்த இன்டர்வியூக்காகத்தான் நான் முதல்ல சென்னை வந்து அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு அதில் தேர்வாகி ஐ ஸ்டார்டட் த கேரியர் ஐஎன்பி மினிஸ்ட்ரி. அதனால் விவித் பாரதி வாயிலாக, ஆல் இண்டியா ரேடியோ வாயிலாக தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நேயர்களோடு உரையாடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: ஓகே சார், உங்கள் பெயர் சார்லி அப்படிங்கிறது சினிமாவிற்காக வைத்த பெயரா அல்லது உங்கள் மெய்யான பெயரா? நான் கேள்விப்பட்ட வரை மனோகர் அப்படிங்கிறது உங்கள் நிஜ பெயர்.
1: இல்லை, என்னுடைய உண்மையான பேர் மனோகர்மா. அப்பா அம்மா வைத்த பெயர் வந்து மனோகர். சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது என்னுடைய ஆசான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் மனோகருங்கிற பெயரை மாற்றி சார்லி அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். பொய்க்கால் குதிரைங்கிற படத்தில் எங்கள் கண்டுபிடிப்பு சார்லி அப்படிங்கிற அந்த டைட்டில் கிரெடிட் கார்டோட நான் அறிமுகமானேன்.
0: எங்கள் கண்டுபிடிப்பு சார்லி, இன்னைக்கு நாங்கள் மீண்டும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உங்களை.
1: ரொம்ப சந்தோஷம்.

0: தன்னைத்தானே தேடுவதும் ஒருத்தரை ஒருத்தர் கண்டறிவதும் தான் வாழ்க்கையுடைய சுவாரஸ்யம். எனக்கு ஆல் இண்டியா ரேடியோல இருந்து ஒரு அழைப்பு அப்படின்ன உடனே ஐ ஃபெல்ட் டு கம் பேக் டு மை பேரண்டல் யூனிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. 19 வயது வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து முடித்த உடனே ஐ அப்ளைடு ஃபார் அ ஜாப். எனக்கு உடனடியாக இன்டர்வியூ வந்தது. எங்கேருந்துன்னா நியூ டெல்லி செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து. எத்தனையோ பிரிவு இருக்கு, ஆல் இண்டியா ரேடியோ, சவுண்ட் மீடியா, தூர்தர்ஷன், லைட் மீடியா, இப்படி நிறைய பிரிவு இருக்கு, போட்டோ டிவிஷன் எல்லாமே இருக்கு. இசை நாடக பிரிவு அப்படிங்கிறது லைவ் மீடியா. ஸோ அந்த துறையிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது, என்னோட இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருந்தாங்க.
1: சரிங்க.
0: ஸோ நான் போய் அதில் பங்கெடுத்தேன். I've been selected. இந்தியாவில் ஐ எம் ஒன் அமங் த பர்சன் செலக்டட் பை சென்னை ரீஜனல் சென்டர், சதர்ன் ரீஜனல் சென்டர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர் நான். என்னுடைய போஸ்டிங் வந்து இந்திய அரசு கலைஞராகத்தான் என்னுடைய கேரியர் ஆரம்பமானது.
1: கலைஞராகவே உங்கள் முதல் பயணம் ஆரம்பமாக இருக்கு.
0: ஆமாம், அடிப்படையில் நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், நாடக கலைஞர் தான்.
1: ஓகே.
0: அது ரொம்ப த பேஸ்மெண்ட் பிகமிங் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஐ டிசர்வ் டு ஹாவ் த மோர் எஃபிஷியன்சிங்கிறதுனால திரைப்படங்கள் எனக்கு எளிதாக இருந்தது. 1981 ஐ மெட் என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர். அவரு, நீ நாடகங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ற, சினிமாவில் நான் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நீ சினிமாவில் ரொம்ப பிஸியாவ, ஸோ ஜாபை விட்டுடு அப்படின்னாரு. நான் ஜாபை விடாமல் கொஞ்சம் ஒரு முதல் 2 ஆண்டுகளுக்கு இங்கேயும் அங்கேயுமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். திரைப்படங்களும் நம்ம INB மினிஸ்ட்ரியிலையும் ரெண்டையும் கலந்து கலந்து ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மீன் டைம் ஐ கேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் 58 வயசு வரைக்கும் பணியாற்றலாம்னு ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எனக்கு சாங் அண்ட் ட்ராமா டிவிஷனில் கொடுத்தாங்க, INB மினிஸ்ட்ரியிலிருந்து.
1: சரிங்க.
0: அது கொடுக்கப்பட்ட, அது கையில் கிடைத்த ஒரு மாசத்தில் நான் என்னுடைய ஜாப் ரிசைன் பண்ணிட்டு முழு நேர தொழில்முறை கலைஞனாக அரசாங்கத்திலிருந்து விடைபெற்றுக்கிட்டு மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக சினிமாவை தேர்ந்தெடுத்து நான் வந்துட்டேன் நான்.
1: ஆக அடிப்படையில் நீங்கள் வந்து நாடக கலைஞராக இருந்து வாய்ப்புகள் வந்து அது மீண்டும் திரைப்படத்துறைக்கும் அந்த நாடகத்துறைக்கும் வந்து உங்க பங்கெடுப்பு கொடுத்திருக்கீங்க. அந்த நேர டிசிஷன் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? 58 வயது வரை அப்படிங்கறது ஒரு நிலை
0: இல்ல. ஒரு கவர்மெண்ட் ஜாபா ஒருத்தர் 19-20 வயசுல விடும் பொழுது திக்கு திக்குங்கும், ஐயோ நல்ல ஜாப் ஆச்சே. அதுவும் ஆல் இண்டியா ரேடியோல திடீர்னு ஜாப் வேகன்சி இருந்தா, த சாங் அண்ட் ட்ராமா டிவிஷன் எம்ப்ளாயிஸ் கேன் பி அப்பாயிண்டட் தேர். திடீர்னு தூர்தர்ஷன்ல கேப் இருந்ததுன்னா அங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இந்த பக்கம் பார்த்தா பிரைட்டா இருக்கு. ஸோ இதை விட்டுட்டு சினிமா எதுவுமே தெரியாது எனக்கு. ஐ எம் வெரி நியூ டு சினிமா. ஸோ இதை எப்படி ஒன்றை விட்டுட்டு

0: ஒன்று போகிறது அப்படிங்கிறது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. எப்பெல்லாம் மனசுக்கு சங்கடமாகவும் சிரமமாகவும் ஒரு சின்ன தொந்தரவாகவும் இருக்கிறதோ அது அந்த ஸ்டேஜ் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக இருக்கும், டெய்லி வரத்தம் செய்யும். அந்த ஸ்டேஜ் வருகின்ற பொழுதெல்லாம் அடுத்து நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதான் அதோடைய லைஃபுடைய தியரியே. ஸோ இமிடியட்டா இதை விட்டுட்டு
1: தைரியமாக ஒரு முடிவெடுத்து அந்த திரைப்பயணத்துறையை வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. அதை சொல்லுவாங்க அந்த தியாகத்திற்கு பரிசு கே பாலச்சந்தர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
0: ஆமா, ஒரு வேலையை விடுறதுங்கிறது தியாகம் கிடையாதுமா, ஒரு வேலையை விடுறதுங்கிறது துணிச்சல், அவ்வளவுதான். பாலச்சந்தர் சார் வந்து 1981 இன்டர்நேஷனல் ஹியூமர் கிளப் அப்படின்னு நகைச்சுவை மன்றம் ஒன்று இருந்தது இங்க சென்னையில். கோவிந்தராஜுலு சார் தான் பிரசிடெண்டா இருந்தார். அப்போ நான் அந்த கிளப்ல போய் பேசி அவங்ககிட்ட ஜோக்கெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த கூட்டத்தில் இருந்தவர் வந்து கலாகேந்திரா ப்ரொடியூசர் கோவிந்தராஜன். அவர் ப்ரொஃபஷனல் ஆக்டராகவே இருக்கக்கூடிய பரிபூர்ணமாக தகுதி இருக்குது சினிமாவில். நாளைக்கு காலையில் உங்களை நான் டைரக்டர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் தான் எங்கள் டைரக்டர், நெருக்கமான நண்பர். ஸோ பாலச்சந்தர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தும் பொழுது 81 நான் அறிமுகம், அப்போவே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டார். அக்னி நட்சத்திரத்தில் ஒரு சின்ன இதுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டார். நான் அந்த நேரம் ஹைதராபாத்தில் ஒரு தெலுங்கு நாட்டிய நாடகத்துக்காக எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து INB மினிஸ்ட்ரியிலேருந்து அங்கே அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நான் அதுக்காக ஹைதராபாத் போயிட்டேன். இங்கே அனேபிள் டு கம் ஃபார் த ஷூட்டிங், அனேபிள் டு கெட் மீ. அப்புறம் இங்கே சென்னை வந்த உடனே நீ இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி சினிமாக்காரங்க கூப்பிடுவோம் ஷூட்டிங்க்கு, நீ யூ ஷுட் பி அவைலபிள் ஆல்வேஸ், நீ உங்கள் வேலையை விட்டுறேன் அப்படின்னாரு. சார் இப்போ விடலை சார், நான் கொஞ்சம் கால் ஊனிக்கிறேன் அப்புறம் விடுறேன். நீ காலெல்லாம் ஊனிடுவப்பா, உன் மேலே எனக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு என்னுடைய ஆசான் என் மேலே வைத்த நம்பிக்கை தாமா இன்னைக்கு 869 படம் ரிலீஸ் ஆயிருக்கு எனக்கு.
1: 46
0: ஆண்டுகள்ல
1: அதை எவ்வளோ ஒரு நுணுக்கமாக அவர் கண்டறிந்திருக்கிறார் இல்லையா பாலச்சந்தர். அவங்க அதனால தான் இயக்குனர் சிகரம் போல இருக்கிறது.
0: ஆமாம்,
1: அதுதான் இயக்குனர் சிகரம்ன்றது சொல்லுவாங்க இல்லையா, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படிங்கிற போது நீங்க அந்த திரைத்துறைக்கு வரணும்ன்றது அவர் எவ்வளவு ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா அவர்
0: முடிவெடுத்திருக்கிறார்.
1: பல கலைஞர்களை கொண்டு வந்தவர், அவருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஒரு கலைஞரை எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காகவே.
0: அதனால நான் டைரக்டர் பேரை சொல்லும் பொழுது மட்டும் எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன் நான்.
1: ஓகே.

0: உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்க சார். உங்க தந்தை ஆசிரியர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, 46 வருஷமா மீடியால இருக்கிறதுனால, ஒரு 800 படங்களுக்கு மேல இருக்கிறதுனால, ஒரு 5000 நாடகங்களுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, எல்லாருக்குமே என்னுடைய பர்சனலான விஷயங்கள் தெரியும். நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே கரெக்டு தான். என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள். அப்பா வந்து தங்கச்சாமி, அம்மா பேர் வந்து கனக புஷ்பமணி. அவங்க தாய் தந்தையாக எனக்கு கிடைத்தது என்னுடைய பாக்கியம். எங்க குடும்பத்துடைய ஒரு குல தெய்வம் எங்க குடும்பத்தை அப்படி கட்டுக்கோப்பா கொண்டு வந்து நான் இன்னைக்கும் இந்த தன்னம்பிக்கையோட பேசுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அம்மா அப்பா. இன்னொன்று, எங்க குடும்பத்துடைய அந்த கட்டுக்கோப்பு குலையாம காத்த அந்த குல தெய்வம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்ல, அது வந்து என்னுடைய பாட்டி மூக்கம்மாள். ஸோ இந்த மூன்று பேர் தான் நான் இயங்கி கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணமாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறவங்க. என்னுடைய தேடல், நான் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர், என்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கு முன்னாடி நான் எடுத்து செல்லக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த பெரியவங்களுடைய பிளஸிங்ஸ் தான் காரணம்.
0: நான் வந்து கேள்விப்பட்டு, உங்க தந்தை வந்து ஒரு கண்டிப்பான ஆசிரியராக இருக்கிறாங்க, அந்த கண்டிப்பு உங்களுக்கு அந்த பயணத்துல எவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்தது?
1: அப்பா வந்து ரொம்ப ஏதோ ஒரு ஃபேஸ்புக்ல ஏதோ ஒரு இன்ஸ்டால யாரோ தப்பா எழுதிட்டாங்க. அப்பா வந்து கண்டிப்பானவங்க கிடையாது. அப்பா ரொம்ப ஜோவியலா ரொம்ப ஹியூமரா எல்லாம் பண்ணக்கூடியவங்க. அப்பாவுடைய ஹியூமர்லாம் எடுத்தோம்னா அது ஒரு தனி சாப்டராகவே போகும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இதா இருப்பாங்க. என்னன்னா, அப்பா வந்து மாணவர்களோட பர்சனல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாணவன் படிக்கிறான்னா அவங்க அப்பா எந்த சூழல்ல இருந்து இந்த பையனை படிக்க வைக்கிறாங்க, நீ நல்லா படிக்கணும். அப்பா அடிக்கடி நிறைய மாணவர்கள் எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்லாம் வரும் கம்ப்ளைண்ட். அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க, உங்க அப்பா அடிச்சிட்டாங்களாம்ல அப்படின்னு சொல்லி பையனை கூட்டிகிட்டே வந்துட்டாங்க. ஒரு நாள் நாங்க எல்லாரும் வாசல்ல நின்றுகிட்டு இருக்கோம், எங்க அப்பாட்ட அடி வாங்கின பையன் அவங்க அப்பா அம்மாவை கூட்டி வந்துட்டான். அப்ப எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அடுத்துதான் எங்க அப்பா உள்ள இருந்து வாடே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. எங்க அப்பா உடனே, சார் நீங்க அடிச்சீங்க அது பத்தாது, கூட கொஞ்சம் அடிங்க சார், வீட்டில் கொஞ்சம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி, நாங்க சொன்னா கேட்க மாட்டான் சார், நீங்க சொன்னா தான் சார் கேட்பான். அந்த அளவுக்கு கண்டிப்புங்கிறதத்தான் அப்பா கண்டிப்பானவர் அப்படின்னு ஒரே வார்த்தையில போட்டாங்க.
0: நம்ம வந்து சோசியல் மீடியா அப்படிங்கறதும் எந்த அளவுக்கு சில சின்ன விஷயமா இருந்தாலும் மாத்தி வைத்திருக்கேன். கோவில்பட்டி உங்க சொந்த ஊர் இல்லைங்களா சார்?
1: ஆமா, நான் பிறந்தது வந்து விருதுநகர், படிச்சது வளர்ந்தது எல்லாமே கோவில்பட்டி. நான் படிக்கும்பொழுது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அந்த மாதிரி கேஜி எல்லாம் கிடையாது. எடுத்த உடனே 1வது வகுப்பு தான். அந்த பள்ளிக்கூடம் வந்து எங்களுடைய உறவின் முறை சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடம்ங்கிறதுனால எல்லா டீச்சர்ஸும் சித்தி, பெரியம்மா, அத்தை,
0: உறவினர்கள்
1: அப்படிப்பட்ட குரூப்பாக தான் இருப்பாங்க. ப்ளஸ் எல்லா ஆசிரியர்களையுமே நாங்கள் அப்படி தான் சின்ன வயசுல எல்லாம் டீச்சர்ஸ் ஃபேமிலிங்கிறதுனால என்னுடைய 3.5 வயதுல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணிட்டேன்.
0: 3.5 வயதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணிட்டீங்களா?
1: ஆமாம், கரெக்டாக 3.5 வயசுல ஜாயின் பண்ணிட்டேன். 19.5 வயசுல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன்.
0: நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அந்த வயசுக்கு இவங்க முடிச்சிட்டாங்க.
1: ஆமாம், கரெக்டாக 11.5 வயசு, 12வது வயசுல நான் 9th ஜாயின் பண்ணிட்டேன். 12, 3, 15, 15வது வயசுல எஸ்எஸ்எல்சி முடிச்சிட்டேன். அதற்கு பிறகு பியூசி நான் படிக்கிறது, நான் தான் லாஸ்ட் பேட்ச் ஆஃப் பியூசி.
0: பியூசி நீங்க லாஸ்ட் பேட்ச்?
1: ஆமாம் ஆமாம், கோவில்பட்டியில் நடுநிலை பள்ளியில் 8வது வரைக்கும், உயர்நிலை பள்ளியில் 9th, 10th, 11th, அப்புறம் ஜிவிஎன் கல்லூரியில் பியூசி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி.
0: இப்போ நீங்க அந்த பிஎஸ்சியில வந்து கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற துறை எடுத்திருக்கீங்க, இதுவும் அந்த நாடகத்துறை அப்படிங்கிறதும் ஆப்போசிட், இந்த எப்படி நீங்க அதை மேட்ச் பண்ணீங்க?
1: நமக்கு எது தொழிலாக அமைகிறதோ அதுவே படிப்பாக அமைஞ்சிருச்சுன்னா அது மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது.
0: கண்டிப்பா.
1: ஆனா எங்க வீட்டில் நான், எனக்கு இப்பவும் நினைவு இருக்கு, எங்க பாட்டிகிட்ட நான் போய் சொன்னேன், அம்மா இஸ்கஸ்ன்னு ஒன்று இருக்கு, இந்தோ சோவியத் கல்ச்சர் சொசைட்டி, அதில் அலக் ராஜா அப்படிங்கிற ஒரு பிரசிடெண்டாக இருக்காரு, அவர் என்கிட்ட சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு, மாஸ்கோவில் லுமாம்பா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ண போகிறேன், 5 வருஷம் டைரக்ஷன் கோர்ஸு,
0: சரி
1: அங்கே எல்லாமே இலவசமாகவே கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞன், ரொம்ப பிரமாதமான ஒரு படைப்பாளியாக வர்றதுக்கு எல்லா கூறுபாடுகளும் இருக்குது அப்படின்னு இஸ்கஸில் அவங்க பேசி முடிவெடுத்துட்டாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் பியூசி முடித்த உடனே எங்க பாட்டிகிட்ட போய் சொன்னேன். அப்பாட்ட அம்மாட்ட சொல்லும்பொழுது தாராளமாக நீ புறப்படு அப்படின்ட்டாங்க. பாட்டி தான் ஃபைனல் சாங்ஷனிங் அத்தாரிட்டி. மூக்கம்மாள், ஐயா அந்த மாஸ்கோங்கிறது மருதைக்கு தெக்கையா வடக்கையா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா அது மதுரை கிட்டே எல்லாம் கிடையாதுமா, அது ரொம்ப மாஸ்கோங்கிறது வேற நாடு

0: இங்கனக்குள்ளே பாரு, இந்த தூத்துக்குடியில் ஸ்பீக்கர் ஏதோ ஒன்று வருதாம்ல, அதில் சேரு, நீ மேல் தான் வரப்போகுதுங்கிறான் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த மாதிரி படிப்பு போக விடாமல் கோயில்பட்டியிலே வச்சுக்கிட்டாங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு. அதனால தான் நான் அந்த மாதிரி, எனக்கு இப்போவும் ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸு, புனே ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கெலாம் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு போகிறேன், நிறைய உலக பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் கம் லெக்சர் கொடுக்க போகும் பொழுதெல்லாம், ஆகா எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா இந்த யூனிவர்சிட்டியிலலாம் படிச்சிருப்பேனே, திரைப்பட இதெல்லாம் படிச்சிருப்பேனே அப்படின்னு எனக்கு ஆசை. தியேட்டர் இன்ஸ்டியூட்டில் படிக்கும் பொழுது நான் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் போய் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணேன், அப்போவும் அதை தான் பதிவு பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி பயிற்சி பள்ளிகள், இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கு எவ்வளோ ஆசை. எங்கள் வீட்டில் டைப் இன்ஸ்டியூட்டுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, பிறகு எப்படி ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல.
1: அந்த இடத்துல வந்து உங்கள் ஒரு கேரியர், உங்கள் பாட்டியால்
0: அந்த இடத்துல நின்னது, அதனால தான் கெமிஸ்ட்ரி
1: கடந்து வந்துட்டீங்க. மறுபடியும் எப்படி அவங்க அந்த வெளிநாடு இல்லைங்கிறதுனால அந்த திரைத்துறை
0: படிப்பு முடித்த உடனே பாட்டி வித் ஃபுல் பிளஸ்ஸிங், நீ போயிட்டு வா, நீ நல்லபடியாக ஜெயிச்சு வருவ, எத்தனை பேர் வந்தாங்களோ நீ ஒருத்தந்தாண்டா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு அது இப்போவும் பாட்டி சொல்கிற அந்த வார்த்தை அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. ஆக்சுவலாக சென்னை வந்து எனக்கு புதுசு. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 1980 177 கோடம்பாக்கம் ஹை ரோடு நுங்கம்பாக்கத்தில் ஆப்போசிட் பாங்குரோ ஹோட்டல், அங்கே தான் இசை நாடக பிரிவு அலுவலகம் இருந்தது. அவுட் ஆஃப் 72 கேண்டிடேட்ஸ் நான் ஒருத்தன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இந்திய அரசு கலைஞருங்கிற போஸ்ட்ல.
1: சூப்பர் சார்.
0: ஸோ அது மறக்க முடியாத ஒரு சம்பவம்.

0: ஒரு கலைஞராக அந்த இடத்துல பதிவாயிடுச்சு, நீங்க முன்னேறி போயிட்டீங்க. அந்த பயணத்திலேருந்து பாலச்சந்தர் சார் கிட்ட வந்துட்டீங்க, அந்த ஆரம்ப கட்டம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த இடத்துல வந்து நம்மளை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றுத்துறைக்கு வந்து அதை நிலைநிறுத்திக்கணுங்கிற அந்த உறுதித்தன்மை உங்களுக்கு எப்படி கரைச்சது?
1: நிலைநிறுத்துதல்ங்கிறதுமா தக்க வைத்தல், ஏதாவது ஒன்று கிடைச்சாதான் தக்க வைக்க முடியும்.
0: கண்டிப்பா.
1: இப்போ எனக்கு கிடைத்த போஸ்டிங் வந்து இந்திய அரசு கலைஞர் அப்படின்னு சொல்லி நானே வாலண்டியராகவே போவேன். சார், ஹைதராபாத் டிவிஷனில் உங்களுக்கு அங்கே தெலுங்கு பிளே இருக்கு, நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு அனுப்புவாங்க. ஒரு வேளை இவன் தானே யங்கஸ்ட்டு, ஜூனியர் மோஸ்ட், இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறான், ஒரு வேளை வெறுவனா போயிட்டு வரட்டுமே அப்படிங்கிறது நோக்கமாக கூட இருக்கலாம், கொஞ்சம் அலக்கழிப்போமே அப்படிங்கிறது கூட நோக்கமாக இருக்கலாம். நான் எதெல்லாம் சிரமமோ அது எல்லாமே நான் பிடித்த வேலையாகவே அமைந்தது. மற்றவர்களுக்கெல்லாமா வேலை செய்தால் ரொம்ப சிரமப்படுவாங்கல்ல, நான் வேலை செய்யும் பொழுதுதான் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். எனக்கு வேலை மட்டும்தான் உணவு, வேலை மட்டும்தான் என்னுடைய உணர்வு, என்னுடைய வேலையே பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தான். சார், இந்த லாங்குவேஜ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது, இது எப்படி ஈ சரித்திரமுழு புனராவர்த்தம் காராதன்ட்டே நான் பாப்பானிக்கு நிஷ்குருதி லேது அப்படின்னா, அதெல்லாம் எழுதி வச்சு நான் தெலுங்குல ரவீந்திர பாரதியில நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எது நமக்கு பிடிக்காதோ அதை பிடித்ததாக ஆக்கி கொண்டால் அதுதான் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இன் த ஆக்டர்ஸ் கேரியர்.
0: ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு நடிகர் அப்படின்னா, இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா இதுதான் வேலை அப்படிங்கிறது தெரியும். நடிகர் அப்படின்னா பல்வேறு கேரக்டர்ஸ், நேத்தி வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, இன்றைக்கி ஒரு கேரக்டர் நடிப்பாங்க, நாளைக்கு ஒரு கேரக்டர். நம்ம உடம்புக்குள்ளார அது ஒரு உந்த சக்தின்னு சொல்கிறத விட வேற ஒருத்தராக நம்ம மாறக்கூடிய தருணமாக 56 மணி நேரம் அதற்கு மேலெல்லாம் அது மாதிரி தொடர்ச்சியா படப்பிடிப்புகள்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த கேரக்டர்ஸ் வரும்போது நீங்க ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு இடத்துக்கு இந்த மாற்றத்தை வந்து உடனடியா கொண்டு வரணும்னா அது என்ன எனர்ஜி சார் உங்களுக்கு அந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும்?
1: 5 ஆண்டு பயிற்சிக்கு என்ன பயிற்சி எடுத்து கேக்குறத நீங்க ஒரே கேள்வியில கேக்குறீங்க.
0: அந்த எனர்ஜி எப்படி, அந்த கேப் வந்து வேற வேற கேரக்டர்ஸ் நீங்க எப்படி கொண்டு போறீங்க, அது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்ல முடியுமா?
1: அது சாத்தியம். எப்படின்னா நம்ம தமிழ்ல ஒரு பிரமாதமான சேயிங் இருக்கு, பிடித்த வேலை களைப்படைய செய்யாது. எனக்கு பிடித்த வேலையே பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். எனக்கு பகல்ல நம்ம வி சேகர் சாருடைய படப்பிடிப்பு இருந்ததுன்னா ஈவினிங் 7:00 நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு இன்னொரு படப்பிடிப்பு இருக்கும், டைரக்டர் பாலு சாருடைய படப்பிடிப்பு, அது சிவசக்தி கம்பெனிஸுடைய ஷூட்டிங். இவங்க மாறி மாறி ஆர்டிஸ்டுக்கு வசதியாக பகல் ஒன்று இரவு ஒன்று அப்படின்னு வச்சுக்கிறது வந்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும். நான் யூஸ்வலாக என்னுடைய எனர்ஜியே உணவுலேருந்து கிடைக்கிறது அல்ல, நான் செய்யக்கூடிய வேலையிலேருந்து தான் என்னுடைய எனர்ஜி.
0: வேலை தான் உங்களோட எனர்ஜி.
1: ஸோ வென்எவர் ஐ பர்ஃபார்ம் ஐ ஃபீல் குட். இப்போவும் என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, ஐயோ இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு ஃபீவர்லாம் வந்துருச்சே, ஆஹா இன்னைக்கு ஒன் டே ஷூட்டிங் வேறு இல்லைன்ட்டானுங்களே, நீங்க ஷூட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர்லாம் போயிருமே அப்படிம்பாங்க.
0: ஷூட்டிங் போனா ஃபீவர்.
1: சோ வேலைங்கிறதுமா நாம் நேசிக்கக்கூடிய ஒன்று. நான் இப்போ எப்படி உணர்றேன் அப்படினா, வேலைதான் ஒரு கலைஞனுக்கு தெய்வம், வேலைதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வம். சார், அது சின்ன வேலை சார், வெறும் பேப்பரை மட்டும் மடிச்சு வைக்கிற வேலை தான், அதுவும் தெய்வம் தான். பேப்பர்ல கையெழுத்து போடுறதும் தெய்வம் தான். சோ செய்யக்கூடிய வேலை ஒரு

0: அசுத்தமாக செய்து முடிப்பது என்பது இஸ் எ டிவைன் ஒர்க், டிவைனிட்டி. டிவைனிட்டியுடைய இன்னொரு பேர் தான் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் தான் முழுமை தான் ஒரு கலைஞனுக்கு அடுத்தடுத்த தேடல்களை நோக்கி ஓடும். ஸோ நம்ம இந்த கேரக்டர் பண்ணுறோம், ஏ தானே சார் எல்லா இதுலேயும் ஒரே டைப் தானே சார் அப்படின்னு நான் சலிப்படையவே கூடாது. எப்பொழுதுமே எனக்கு இன்னொரு ஹேபிட் உண்டுமா, எனக்கு பிடிக்காத வேஷம் கொடுத்தாங்க, எனக்கு இஷ்டப்பட்ட வேலையை நான் எடுத்து செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு அவ்வளவாக வெற்றி கொடுக்காது.
1: இஷ்டப்படாத வேலைகளையும் செய்யணும்.
0: எனக்கு இஷ்டமான ஒரு வேலை எடுத்து சார் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப இஷ்டம் சார் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சால் அது எனக்கு அவ்வளவாக சக்ஸஸ் கொடுக்காது. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் இஷ்டத்தோடு செஞ்சால் உறுதியாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இன் மை கேரியர் ஐ எம் ரியலைசிங் தட் ஒன்.
1: அந்த வெற்றியோட சூட்சமத்தை வந்து இன்னைக்கு நாம வந்து புரிஞ்சிட்டு இருக்கிறோம்.

0: இப்போ அடுத்த இன்னொரு முக்கியமான இடத்துக்கு நான் வர்றேன்.
1: வாங்க.
0: அதாவது உங்கள் கூட ஒரு மூணு லெஜெண்ட்ஸ் பயணிச்சாங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சார்
1: ஒன்று,
0: கே ஜே யேசுதாஸ் சார்
1: ரெண்டு,
0: இயக்குனர் சிகரம் சார்.
1: ஓகே.
0: இவங்க மூணு பேர் கூடயும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ட்ராவல். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு.
1: ஓகே.
0: கே ஜே யேசுதாஸ் சார் அவர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த இடம் உங்களுக்கு எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு
1: லைஃப்ல யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அது? அது நான் இப்பவும் தெய்வத்துக்கும் ரசிகர்களுக்கும் நான் எப்பவுமே நன்றி சொல்றது அதுதான். என்னன்னா, அகரம் இப்போ சிகரமாச்சு அப்படிங்கிறது படத்துல ஒரு பிளேபேக் சிங்கர் பாடக்கூடிய ஒரு பாட்டு.
0: இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆளுங்களுக்கும் அந்த பாடல், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல டவுன் ஆயிருப்போம், அடுத்து என்ன செய்ய போறோம், அடுத்து எந்த மாதிரியான வாழ்க்கை நகரப்போகுது அப்படிங்கிற இடத்துல இந்த பாடல், அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சு,
1: காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு,
0: பாடகர் அது நடிகர் அதெல்லாம் தாண்டி அந்த முதல் அடி அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு நம்மளால நகர்த்தி போக முடியும் அப்படிங்கிற உந்து சக்தியையும் சேர்த்து அந்த பாடல் கொடுத்துருக்கு.
1: ஏன்னா
0: அந்த கேரக்டர் தாண்டி அந்த பாடல் வந்து நமக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதுல வந்து அந்த கேரக்டரும் சரி, ஒரு அடிப்படையிலிருந்து வளரக்கூடிய ஒரு ஆள், அந்த மகிழ்ச்சி வந்து அந்த காட்சியில ரொம்ப அழகா இருக்கும். அந்த
1: ரொம்ப லைன்ஸே பவர்ஃபுல்லா இருக்கும்,
0: பவர்ஃபுல்லா இருக்கும்.
1: கவி பேரரசு வைரமுத்து அண்ணா வந்து எழுதியிருப்பாரு, நதி வெள்ளம் போகும் ஆனால் கரை இரண்டும்
0: வாழும்,
1: அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க.
0: அதனால வாழ்க்கை பயணம் வந்து இந்த இடத்துல நிற்காது, அடுத்த கட்டத்துக்கு நம்மளை இன்னும் பவர்ஃபுல்லா கொண்டு போகும். ஏற்றம் இரக்கம் இருக்கும் அப்படிங்கறதுல, அந்த இரக்கத்தில் இருந்து நம்மளை ஏற்றத்திற்கு கொண்டு போறதுக்கு தான் அந்த பள்ளம் வந்திருக்குது அப்படிங்கிற உந்து சக்தி எல்லாருக்குமே இருக்கும். அதை வந்து டைரக்டா அனுபவிச்சவங்க நீங்க. அதனால அந்த பாடல் நீங்க நடிச்சதுக்கும் ஒரு நன்றி, அதை கொடுத்த அந்த அனைத்து துறைக்குமே மிக்க நன்றி சொல்லிக்கணும்.
1: நீங்க நன்றின்னு ஒரு வாரத்துல சொல்லிருக்கேம்மா, நான் நன்றி உணர்வோடவே இருக்கிறேன். என்னன்னா, எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். இப்பொழுது என்னுடைய மொபைல ரிங்டோனே அந்த பாட்டு தான். காரணம் என்னன்னா, அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் அமைஞ்சது அந்த நேரத்துல.
0: நன்றி சார்.

இதுவரை திரைப்பட நடிகர் சார்லி அவர்களின் மனம் திறந்த பகிர்தலை கேட்டோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்களோடு. நிகழ்ச்சியில் இதுவரை ஆர்ஜே செங்கமலம் சரத்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: மணிமேகலை நந்தினியின் அறைக்குள் மெல்ல மிகவும் பவ்யமாக, தேவி தங்கள் அறைக்குள் வரலாமா என்று அவள் விழித்து கொண்டு வர, உடனே மணிமேகலையிடம் நந்தினி, என்னை தேவி என்றோ மகாராணி என்றோ ஒருபோதும் கூப்பிடாதே, அக்கா என்று அழை. அக்கா, அடிக்கடி உங்களிடம் நான் வந்து தொந்தரவு செய்வது உங்களுக்கு கஷ்டமாயிராதல்லவா? நீ அடிக்கடி வந்து தொந்தரவு செய்வது எனக்கு கஷ்டமாய்த்தான் இருக்கும். என்னை விட்டு போகாமல் இங்கேயே இருந்து விட்டாயானால் ஒரு தொந்தரவும் இராது என்று கூறி நந்தினி புன்னகை புரிந்தாள். அந்த புன்னகையில் சொக்கிப்போன மணிமேகலை சற்று நேரம் நந்தினியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்து விட்டு,
1: தங்களை போன்ற அழகியை நான் பார்த்ததே இல்லை, சித்திரங்களிலே கூட பார்த்ததில்லை
0: என்று சொன்னாள். பெண்ணே, நீ வேறு என் மீது மோகம் கொண்டு விடாதே. ஏற்கனவே நான் ஒரு மாய மோகினி என்பதாக ஊரெல்லாம் பேச்சாயிருக்கிறது. என் பக்கத்தில் வரும் ஆண் பிள்ளைகளை மயக்கிடுவிடுகிறேன் என்று என்னை பற்றி அவதூறு பேசுகிறார்கள்.
1: அக்கா, அப்படி யாராவது அவதூறு பேசுவது என் காதில் மட்டும் விழுந்தால் அவர்களுடைய நாக்கை ஒட்ட அறுத்துவிட்டுதான் மறுகாரியம் பார்ப்பேன்
0: என்றாள் மணிமேகலை.

0: ஊராரை குற்றம் சொல்வதில் பயனில்லை மணிமேகலை. நான் கிழவரை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, அதனால் அப்படித்தான் பேசுவார்கள். மணிமேகலையின் முகம் சுருங்கிற்று. அதை நினைத்தால் எனக்கு கூட வருத்தமாகத்தான் இருக்கிறது. என் தமையனும் சொல்லி வருத்தப்பட்டான். அதற்காக ஒருவரை பற்றி கண்டபடி அவதூறு பேசலாமா என்ன? பேசினால் பேசிக்கொண்டு போகிறார்கள் மணிமேகலை. அப்பே ஏற்பட்ட சீதாதேவியை பற்றி கூடத்தான் ஊரில் அவதூறு பேசினார்கள். அதனால் சீதைக்கு என்ன நஷ்டம் வந்துவிட்டது? என் விஷயம் இருக்கட்டும், உன்னை பற்றி சொல்லு.
1: என்னை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறதக்கா?
0: அடிக்கள்ளி, இன்று மாலையில் வந்து உன் மனத்தில் உள்ள அந்தரங்கத்தை சொல்லுகிறேன் என்று நீ கூறிவிட்டு போகவில்லையா? இப்போது என்ன சொல்வதற்கு இருக்கிறது என்கிறாயே என்று கூறிவிட்டு நந்தினி மணிமேகலையின் அழகிய கன்னத்தை லேசாக கிள்ளினாள்.
1: அக்கா, எப்போதும் எனக்கு இப்படியே தங்களுடன் இருந்துவிட வேண்டும் என்று ஆசையா இருக்கிறது. எனக்கு சுயம்பரம் வைத்து பெண்களே கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று ஏற்படுத்தினால் நான் தங்களுக்குத்தான் மாலையிடுவேன் என்றாள் மணிமேகலை.
0: என்னை நீ பார்த்து முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை, அதற்குள் இப்படி மாய்மால வார்த்தைகள் பேசுகிறாயே, அதை பற்றி எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு பிரியமான தோழி, உன்னை போல் ஒருத்தி இல்லையே என்று எவ்வளவோ தாபப்பட்டு கொண்டிருந்தேன். சோழ நாட்டின் சிற்றரசர் வீட்டு பெண்கள் எல்லோரும் அந்த பழையாறை பிசாசைத்தான் தேடிக்கொண்டு போவார்கள். நீ ஒருத்தியாவது எனக்கு மிச்சம் இருக்கிறாயே.
1: ஆனால் நீ சற்று முன் கூறியது நடவாத காரியம்.
0: பெண்ணுக்கு பெண் மாலையிடுவது என்பது உலகில் என்றும் நடந்ததில்லை. யாராவது ஒரு ஆண் பிள்ளையைத்தான் நீ மணந்து கொண்டு தீர வேண்டும்.
1: கன்னி பெண்ணாகவே இருந்துவிட்டால் என்னக்கா?
0: முடியாது கண்ணே, முடியாது. கன்னி பெண்ணாயிருக்க இந்த உலகம் உன்னை விடவே விடாது. உன் அப்பாவும் அம்மாவும் விடமாட்டார்கள், உன் தமையனும் விடமாட்டான். யாராவது ஒரு ஆண் பிள்ளையின் கழுத்தில் உன்னை கட்டிவிட்டால்தான் அவர்களது மனது நிம்மதி அடையும். அப்படி நீ கல்யாணம் செய்து கொள்வது என்று ஏற்பட்டால் யாரை மணந்து கொள்ள பிரியப்படுகிறாய் சொல்லு.
1: பெயரை குறிப்பிட்டு கேளுங்களுக்கும் சொல்லுகிறேன்.
0: சரி சரி, அப்படியே கேட்கிறேன். சிவபக்தியில் சிறந்த மதுராந்தகத்தேவரை மணந்து கொள்ள விரும்புகிறாயா, அல்லது வீரதீர பராக்கிரமங்கள் மிகுந்த ஆதித்த கரிகாலருக்கு மாலையிட பிரியப்படுகிறாயா?
2: திடீரென்று மணிமேகலை எதையோ நினைத்து கொண்டவள் போல கலகலவென்று வாய்விட்டுச் சிரித்தாள்.
0: ஏன் சிரிக்கிறாய் மணிமேகலை? நான் பரிகாசம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டாயா? இந்த விஷயத்தை முடிவு செய்வதற்காகவே என்னை உன் தமையன் இங்கே முக்கியமாக வரச் சொன்னான். இன்னும் சற்று நேரத்தில் கரிகாலர் இங்கே வந்துவிடக்கூடும், உன் தமையனும் வந்துவிடுவான். உன் அந்தரங்கத்தை அறிந்து சொல்லுவதாக அவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றாள் நந்தினி.
1: என் அந்தரங்கம் இன்னதென்று எனக்கே தெரியவில்லையக்கா, நான் என்ன செய்யட்டும்?
0: எதற்காக சிரித்தாய், அதையாவது சொல் என்று கேட்டாள் நந்தினி.
1: மதுராந்தகர் பெயரை சொன்னதும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. 4 மாதத்துக்கு முன்பு அவர் இந்த வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தாரா? தாங்கள் வழக்கமாக வரும் மூடு பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஒருவரும் பார்க்காமல் திரை போட்டு கொண்டு வந்தார். அந்த புறத்தில் எங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. தாங்கள் தான் வந்திருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். பழுவூர் ராணியே அந்த புறத்துக்கு வரவில்லை என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டிருந்தோம்.
0: அக்கா, பெண்களை பெண்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று சற்று முன் சொன்னீர்கள் அல்லவா?
1: மதுராந்தகரை நான் மணந்து கொள்வது ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொள்வது போலத்தான்.
0: நந்தினி புன்னகை புரிந்து, ஆம், மதுராந்தகரை நீ விரும்ப மாட்டாய் என்றுதான் நானும் நினைத்தேன். உன் அண்ணனிடமும் சொன்னேன்.
1: மதுராந்தகத்தேவர் முன்னமே என் மைத்துனர் மகளை மணந்து கொண்டிருக்கிறார். அவள் ரொம்ப அகம்பாவக்காரி. அவளுடன் உன்னால் ஒரு நாள் கூட வாழ்க்கை நடத்த முடியாது.
0: அப்படியானால் இளவரசர் கரிகாலரிடம் நீ மனத்தை செலுத்தி விட்டாய் என்று சொல்லு என்றாள் நந்தினி.
1: அப்படியும் சொல்ல மாட்டேன் அக்கா. அவரை நான் பார்த்ததே இல்லை, எப்படி என் மனம் அவரிடம் சென்றிருக்க முடியும்?
0: அடியே, ராஜகுலத்து பெண்கள் பார்த்துவிட்டுத்தான் மனத்தை செலுத்துவது என்பது உண்டா? கதைகளிலும் காவியங்களிலும் சித்திரங்களை பார்த்துவிட்டு கீர்த்தியை கேட்டுவிட்டு காதல் கொண்ட பெண்களை பற்றி நீ அறிந்ததில்லையா?
1: ஆமாம், அறிந்திருக்கிறேன். ஆதித்த கரிகாலர் வீராதி வீரர் என்றும் உலகமெல்லாம் அவர் புகழ் பரவியிருக்கிறதென்றும் அறிந்திருக்கிறேன்.
0: அக்கா, வீரபாண்டியனுடைய தலையை ஆதித்த கரிகாலர் ஒரே வெட்டில் வெட்டிவிட்டாரமே, அது உண்மையா?
2: நந்தினியின் முகம் அந்த சமயம் எவ்வளவு பயங்கரமாக மாறியது என்பதை மணிமேகலை கவனிக்கவில்லை. நந்தினி சில வினாடி நேரம் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்து விட்டு திரும்பினாள். அதற்குள் அவள் முகம் பழையபடி பார்ப்போரை மயக்கும் மோகன வசீகரத்துடன் விளங்கியது.
0: மணிமேகலை,

0: ஒருவருடைய தலையை ஒரே வெட்டில் வெட்டிவிடுவது பெரிய வீரம் என்று கருதுகிறாயா? அது பயங்கர அசுரத்தனம் இல்லையா என்றாள்.
1: நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை அக்கா. பகைவனின் தலையை வெட்டுவது வீரம் இல்லையா? அது எப்படி அசுரத்தனமாகும்?
0: இந்த மாதிரி யோசனை செய்து பார். உனக்கு ரொம்ப வேண்டியவன் ஒருவனை அவனுடைய பகைவன் தலையை வெட்ட வருகிறான் என்று வைத்துக்கொள். உன் தமையனை எண்ணிக்கொள். அல்லது நீ மனம் செய்து கொள்ள உத்தேசித்திருக்கும் காதலன் ஒருவன் இருப்பதாக நினைத்துக்கொள். அவன் காயம்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும்போது இன்னொருவன் அவனுடைய பகைவன் கத்தியை ஓங்கிக் கொண்டு தலையை வெட்ட வருகிறான் என்று எண்ணிக்கொள். அப்படி வெட்ட வருகிறவனுடைய வீரத்தை நீ மெச்சி பாராட்டுவாயா என்று கேட்டாள் பழுவூர் ராணி. மணிமேகலை சற்று யோசித்துவிட்டு,
1: அக்கா, மிக விசித்திரமான கேள்வி நீங்கள் கேட்கிறீர்கள். ஆயினும் எனக்கு தோன்றும் மறுமொழியை சொல்லுகிறேன். அத்தகைய நிலைமை எனக்கு ஏற்பட்டால் நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். கொல்ல வருகிறவனுடைய கையிலிருந்து கத்தியை பிடுங்கி அவனை நான் குத்தி கொன்று விடுவேன் என்றாள்.
0: நந்தினி மணிமேகலையை ஆர்வத்துடன் கட்டி தழுவி கொண்டாள். என் கண்ணே, நல்ல மறுமொழி சொன்னாய். இவ்வளவு புத்திசாலியாகிய உனக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்று கவலையாயிருக்கிறது. ஆதித்த கரிகாலர் கூட உனக்கு தக்க மணவாளர் ஆவாரா என்பது சந்தேகம்தான் என்றாள் நந்தினி.
1: நானும் அப்படித்தான் எண்ணுகிறேன். கரிகாலருடைய குணாதிசயங்களை பற்றி கேட்ட பிறகு அவரை நினைத்தால் எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. என்னுடைய அந்தரங்கத்தை என் மனத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லட்டுமா அக்கா
0: என்று கேட்டாள் மணிமேகலை. நந்தினி மணிமேகலையின் முகவாயை சற்று நிமிர்த்தி பிடித்துக் கொண்டு அவளுடைய மலர்ந்த கண்களை ஊடுருவி நோக்கினாள். என் கண்மணி, உன் அந்தரங்கத்தை நீ என்னிடம் சொல்லாமல் வைத்துக் கொள்வதே நல்லது. பார்க்கப் போனால் உனக்கு நான் பழக்கமாகி முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை. நெடுநாள் பழகிய தோழிகளிடம் அந்தரங்கத்தை சொல்ல வேண்டும் என்றாள்.
1: இல்லை அக்கா, உங்களை பார்த்தால் எனக்கு வெகு நாள் பழக்கமான தோழி மாதிரியே தோன்றுகிறது. யாரிடமும் சொல்லாத விஷயத்தை தங்களிடமும் சொல்லும்படி என் உள்ளம் தூண்டுகிறது. யாரிடமும் கேட்கக்கூடாத காரியத்தை தங்களிடம் கேட்கும் தைரியமும் உண்டாகிறது.
0: அப்படியானால் கேளடி கண்ணே.
1: உருவளி தோற்றம் என்று கதைகளில் சொல்லுகிறார்களே, அது உண்மையாக ஏற்படக்கூடுமாக்கா? நம் எதிரில் ஒருவர் இல்லாத போது அவர் இருப்பது போல தோன்றுமா?
0: சில சமயங்களில் அப்படி தோன்றும். ஒருவரிடம் நாம் அதிகமான ஆசை வைத்திருந்தால் அவருடைய உருவம் எதிரில் இல்லாவிட்டாலும் இருப்பது போல தோன்றும். ஒருவரிடம் அதிகமான துவேஷம் வைத்திருந்தால் அவருடைய உருவமும் தோற்றமளிக்கும். மாயக்கண்ணனுடைய கதை நீ கேட்டதில்லையா மணிமேகலை?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கணப்பொழுதுல முகபாவங்களை மாற்றிக்கொள்ற திறமைய போலவே பேச்சிலையும் போட்டு வாங்குற அபார ஆற்றல் நந்தினிக்கு இருப்பதை பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரையில மூன்று பெண்களுடன் மட்டுமே முக்கியமா உரையாடி இருக்கிறாள் என்பதையும் கவனிக்கிறோம். குந்தவை நவராத்திரியை ஒட்டி வந்திருந்த போது பேச்ச கொடூர ஆயுதமா பயன்படுத்தி துடிக்க வச்சது நினைவிருக்கும். ராக்கம்மா வலிய வந்து பேசினாள். கோடிக்கரை காட்டுக்குள்ள மந்திரவாதி காத்திருப்பதாக சொன்னதும் நந்தினிக்கு வியப்புதான். இருந்தாலும் அவளை ரொம்ப நெருங்க விடல. மணிமேகலை தான் நடத்திக்கிட்டு வந்திருக்கிற நாடகத்தின் உச்சகட்டம் இந்த பெண்ணின் வீட்டில் தான் ஏற்பாடு ஆகியிருக்குது. ஐயனார் கோவிலுக்கும் வேட்ட மண்டபத்துக்கும் நடுவில் அடியாட்களின் நடமாட்டம் மும்முரமாக இருக்குது. வேட்ட மண்டபத்து தூசியை தட்ட இடும்பன்காரி உள்ள இருக்கவே இருக்கான். கோட்டைக்கு வெளியே நாயோடு சுத்திக்கிட்டு இருக்கான் தேவராளன். இந்த நிலையில் ஒரு பெண்ணின் துணை வேணுமே. உன் அண்ணன் அல்லது உன் உள்ளம் கவர்ந்தவன் காயம்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும்போது இன்னொருவன் அவனுடைய பகைவன் கத்தியை ஓங்கிக்கிட்டு தலையை வெட்ட வர்றான்னு நினைச்சுக்கோ. வெட்ட வரவனுடைய வீரத்தை நீ மெச்சி பாராட்டுவாயா? இதுக்கு மணிமேகலை சொன்ன மறுமொழி நந்தினியை பூரிக்க செய்திட்டது. மணிமேகலை தனக்கு சரியான பெண் துணைதான். சாமர்த்தியத்தை பாருங்க. மணிமேகலையின் துணைவர் நல்லவரா அமையணுமேன்னு கவலை வந்துடுச்சு. ஆதித்த கரிகாரர் கூட அவளுக்கு ஏற்ற மணவாளர் ஆவாரா என்பது கூட சந்தேகம்தான். எப்படி? கதையோட்டத்தின் இந்த பகுதியில் இடம்பெற்ற சில சொற்கள், தொடர்கள், செய்திகள். அவதூறு, ஒருத்தரை களங்கப்படுத்துகிற நோக்கத்துடன் தூற்றும் பழிச்சொல். மாய்மால வார்த்தைகள், அனுதாபம் கிடைக்க பயன்படுத்துகிற ஏமாற்று சொற்கள். சுருக்கமாக சொல்றதானா, பாசாங்கு. சித்திரங்களை பார்த்துட்டும் கீர்த்தியை கேட்டுட்டும்

0: காதல் கொண்ட பெண்களை பற்றி நீ அறிந்ததில்லையா? இப்படி நந்தினி மணிமேகலையை கேட்டபோது உடனே நம் நினைவுக்கு வருவது நட தமயந்தி கதை. நிடத நாட்டு மன்னன் நளனின் புகழை கேள்விப்பட்ட விதர்ப நாட்டு இளவரசி தமயந்தி மனக்கண்ணில் கண்ட அவன் உருவத்தை வரையச் செய்து அதை பார்த்து கசிந்து உருகினாளாம். உருவெளி தோற்றம், இடைவிடாத நினைப்பினால எதிரில் இருக்கிறது போலவே தோன்றும் பொய்த் தோற்றம். இத உருவெளிப்பாடு, உருவெளிப்பாடு கண்டு வருந்தல். இப்படி மனநிலைகளில் ஒன்னா கருதுவது இலக்கிய மரபு. மனசோடு இயங்கும் முறையும் புலன்களின் வெளிப்பாடும் இணைவதால கடந்த கால அனுபவங்கள் நிகழ்கால காட்சிகள் ஏற்படுத்துகிற ஒரு வகை குழப்பம். இது உளவியல் தர விளக்கம். நேர்களே, உன் ரகசியங்கள் எல்லாம் என்னிடம் சொல்லாதேன்னு சொல்லி மணிமேகலைய நந்தினி தூண்டினதை நினைவில் வச்சுப்போம். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் திதிப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு செல்வா. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரம்மி திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. டிமானின் இசையிலுக பாரதி வரிகளில் வி பிரசன்னாவும் வந்தனா சீனிவாசனும் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 9:22. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிஎமானின் இசையில் தபு சங்கர் வரிகளில் டிஎமானும் மாயாவும் பாடிய பாடல், 2 திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 104 வேலூர் பண்பலையிலும், 101 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இமானின் இசையில் தாமரை வரிகளில் விஷால் டேட்லனி சுனிதா சாரதியினுடைய குரலை கேட்கப்படும் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 9:31. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிமானின் இசையலுக பாரதி வரிகளின் ஷான் ரோல்டன் கல்யாணி நாயர் பாடிய பாடல் சரவணன் இருக்க பயமன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கேன்.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி இமானின் இசையில் யுக பாரதி வரிகளில் சந்தோஷ் ஹரிஹரனும் அனிதாவும் பாடிய பாடல் சாட்டை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யுகபாரதி வரிகளில் டிமான் இசையில் ஷான்ரோடனும் ஷியா கோஷலும் பாடிய பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

9:46. தொடரி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. டிமானின் இசையில் யுக பாரதி வரிகளில் ஹரிச்சரணும் வந்தனா சீனிவாசனும் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வெள்ளக்கார துரை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்திருக்கிடியமான இசையுக பாரதி வரிகளில் சத்யபிரகாஷ் உடைய குரலை இணைந்து கேட்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக காத்திருக்க டிமானின் இசையில் வைரமுத்து வரிகளில் அமான் மாலிக்கினுடைய குரலில் கேட்க போகிறோம் பாயும் புலி திரைப்படத்திலிருந்து. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். கேட்டிருக்கிய 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை, நான் உங்கள் அன்பு செல்வா. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை பொழிச்சலூரிலிருந்து எஸ் பர்வதவர்த்தினி கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல். இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

இரவு நேரம் இசைக்கான நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். மீண்டும் ஒரு காதல் கதை. திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த பாடலை ராஜேஸ்வரி கேட்டிருக்காங்க செந்நீர் குப்பத்திலிருந்து. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 வெத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொறி திரைப்படத்திலிருந்து தீனாவின் இசையுலக பாரதி வரிகளில் மது பாலகிருஷ்ணனும் தீனாவும் மதுஸ்ரீயும் பாடிய அந்த பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டவர் நான் பன்னீர்செல்வன், திருப்பூர் கல்லங்காடிலிருந்து கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நினைவில்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் வி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியின் பாடிய பாடல். இந்த பாடலை அம்பத்தூரில் இருந்து ஞானாம்பிகா கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சின்ன தாயி திரைப்படத்துல இருந்து காத்துட்டு இருக்க ராஜாவின் இசில் வாலி வரிகளில் கே ஜே யேசுதாசும் சொர்ணலதாவும் பாடிய பாடல். இந்த பாடலை கும்பகோணம் கோவனூர் கார்த்தி கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 10:26. இரவு நேரம் இசைக்கான நேரம். இளையராஜாவின் இசில் வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம். குரலில் பாடு நிலாவே திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து ஏ சீனிவாச வரதன் இந்த பாடலை கேட்டிருக்கார். அவருக்காக இந்த பாடல். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிப்பியின் இசையில் அறிவுமதி வரிகளில் ஹரிஹரனுடைய குரல்ல மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஜெயமோகன் ஃப்ரம் திருவண்ணாமலையிலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்காருங்க. அவருக்காக இந்த பாடல். இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்க இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த பாடலை ராயபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்க இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

இரவு நேரம் இசைக்கான நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைய ராஜ்குமார், இசையில் வைரமுத்து, வரிகளில் ஹரிஹரன், குரலில் துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை மந்தை வெளியிலிருந்து விநாயகம் கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் கமல்ஹாசன் குரலில் எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை குறுக்குப்பேட்டையிலிருந்து முத்துமாரி கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலை.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்க போறீங்க. மணலி பெரியசைக்காடு, ஜெயக்குமார், பாவனா, ஏவிஎம் அவென்யூ, கோபி கிருஷ்ணா, திவாகரன் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சி நிறைவு பாடல் மூன்று திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. தனுஷினுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் தனுஷும் ஸ்ருதி ஹாசனும் பாடிய அந்த பாடல். பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டும் ஒன்று தான். மீண்டும் ஒரு இணையதருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக. ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் குழுவினர் குரலில், பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் இருமுகன் திரைப்படத்திற்காக கிறிஸ்டோபர் ஸ்டான்லி மற்றும் குழுவினர் குரலில், கார்கி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: நேரம் 11:15 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரலில், தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் முந்தின

இனிமையான பாடல்களை இந்த மாதிரி இரவு நேரங்களில் கேட்கறதே ஒரு தனி சுகம்தாங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:27 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நண்பன் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் குழுவினர் குரலில், கார்க்கியின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அநேகன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் குரல்ல, வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார், சைந்தவி மற்றும் கல்யாணி பிரதீப் குரலில்

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: 32 புலி 3 பாட்டுக்கு தான் தானு
1: 32 புலி 3 பாட்டுக்கு இதான் தானு
2: அருமையான பாடல்களை இந்த இனிய இரவு வேளையில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக.

நேரம் 11:50 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரக்காவியம் திரைப்படத்திற்காக கேஜி ரஞ்சித் மற்றும் மது ஐயர் குரலில், வெற்றிச்செல்வன் வரிகளில், ஜிப்ரான் இசையில்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக குக்கு திரைப்படத்திற்காக கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரல்ல, யுகபாரதி வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில. அடுத்ததாக 12 மணி முதல் 4 மணி வரை இடைவிடாத பாடல்கள் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு உங்களுக்காக அடுக்கடுக்கான அருமையான பாடல்கள். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி.

0: வல்லவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஆடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்ஸ்.

0: தில் தில் மனதே ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ் லவ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக மூக்குத்தியம்மன் திரைப்படத்திற்காக.

திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்

0: இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில். தத்துவமறிய தரமா ரீதி கவுளராகத்தில் அமைந்த பாபரசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதித்த ஆழம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மாயா மாளவ கவுளராகத்தில் அமைந்த தேவதேவ கலையாமிதே, சுவாதி திருநாள் சாகித்யம், ரூபகதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி, இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ சாரதா சுப்ரபாதம் கேட்கலாம்.